100.5 இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சி அறிவிப்பினை தொடர்ந்து ரசிக்கலாம். வசந்த விடியல். 6:25 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. 6:30 ரசிக்கலாம். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேகனா சில்க்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். 7:00 சுகமான காலை. 7:20 பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:35 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் தக்கு முக்கு தர்பார். 7:45 பிருத்தி விமன் சின்னர்வேரின் இன்று அன்று. 8:00 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம் இன்று கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 8:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 ரசிக்கலாம். பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் இடம்பெறும். 9:00 உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னாசிக்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் வானவில் இன்று குரலின் குரலாக பலம் வரும். 9:30 ரசிக்கலாம். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். 10:00 பண்பலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கலையும் காணமும். 11:00 பாட்டு பட்டாளம். பகல் 12:00 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் மகளிர் நேரம். படித்ததில் பிடித்தது வளம் வரும். 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீள வழி. பகல் 1:00 தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். 2:00 வென்றார் வந்தார் சிறப்பு விருந்தினர் நாமக்கல் மாவட்டம் ஆர்த்தியவர்கள். 3:00 உயிரெழுத்து கோவை அள்ளிக்காரன்பாளையம் வெங்கட்ரமணன் அவர்களின் தெரிவிலிருந்து வளம் வரும். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் உடலும் உறுதியும். 3:40 பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4:00 தாராபுரம் விஎஸ்என் சூரியன் மன்னர் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் வண்ணத்துரிகை. 4:30 ரசிக்கலாம். பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னாசிட்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறியின் சினிமா கொட்டகை. மாலை 5:00 இடைக்கால இசை மெட்டுக்களோடு சித்திர செவ்வானம். 5:30 ரசிக்கலாம். பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். 5:55 ஆலய தரிசனம். 6:00 கதம்ப மலர்கள். 6:05 பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை இடம்பெறும். 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 ஆசையில் ஒரு குக்கு கட் செவி வெளியே பாடல் கேட்கலாம். 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள் இடம்பெறும். 8:00 இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது நானுகில் சிக்கு புக்கு. 9:00 கொடை தென்றல். 10:00 நினைவே சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 11:00 இரவு சிறகு. நேயர்களே, இவையாவும் இன்று பலம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். இணைந்திருங்கள் இரவு வரை, சுவைத்திடுங்கள் இசைக்கும் வரை.

இதுவரை இணைந்திருந்தோம் அருள் மாலை நிகழ்ச்சியில். இனி நாம் கேட்கலாம் வசந்த விடியல். வருமுன் செய்தி சுருக்கம்.

தெரிவித்துள்ளார். இந்தியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். தனிநபர் வாழ்வாதாரம் மற்றும் தொழில் மேம்பாட்டிற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் ஸ்மைல் திட்டம் விளிம்பு நிலையில் உள்ள பிரிவினருக்கு கண்ணியமான வாழ்க்கையை உறுதி செய்வதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் பணிகளில் ஈடுபடுத்தப்படும் பணியாளர்களுக்கு பயிற்சி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து இந்தியாவிற்கான பெனின் நாட்டு தூதுவருடன் ஆலோசனை நடத்தியதாக தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் இடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம்

0: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் வசந்த விடியல். காலை கதிரவன் கண் சுமிட்டி வரவேற்க வான்மகள் வசந்தம் காண வருகிறாள். புதிதாய் பூக்கும் என்னால் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அள்ளி தரட்டும் என்று சொல்லி இந்த வசந்த விடியலை வரவேற்கிறது. கவலைகள் கலைந்து கனவுகள் மலர்ந்து புன்னையோடு வரவேற்போம். நிகழ்ச்சியின் தொடக்கமாய் வான்புகள் வள்ளுமணியின் பொதுமறை பொலிவு.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நலம் புனைந்து உரைத்தல் குரல் எண் 1115.
2: அனிச்சப்பூ கால்களையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படாபறை.
3: மெல்லிய அனிச்சப்பூவை அதன் காம்பை கிள்ளி எறியாமல் சூடிக்கொண்டாள். எடை கூடியதால் வருந்துகிற அவளின் இடைக்கு பறைகள் நல்லனவாக ஒழிக்கா. குறள் எண் 1115 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
2: அனிச்சப்பூ கால்களையாள் பெய்தாள் நுசுப்பிற்கு நல்ல படாபறை.
3: மெல்லிய அனிச்சப்பூவை அதன் காம்பை கிள்ளி எறியாமல் சூடிக்கொண்டாள். எடை கூடியதால் வருந்துகிற அவளின் இடைக்கு பறைகள் நல்லனவாக ஒழிக்கா. குறள் எண் 1115 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை, ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: நேர்களை இன்று காலை 8 மணிக்கு விளம்பரம் காத்திருக்கிறது மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கன்னியாகுமரி மாவட்ட நேர்களுக்காக விளம்பரம் காத்திருக்கிறது. இணைந்திருங்கள் கோடை பண்பலையோடு. வழக்கமான நேர்கள் 24, 24, 26, 290, 333 மகள் 24, 24, 29 அறிமுக நேர்கள் 24, 24, 24 நிகழ்ச்சிக்கு வரலாம். கொடைக்கால முன்னேற்பாக 0452 சேர்த்து.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
4: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: கோடை பண்பலை 100.5 ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்குவோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: ஏசி ஃபேன் ஏர் கூலர்னாலே நம்ம ஊர் ஃபேமஸ் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ், மதுரை மற்றும் தென் தமிழகம் எங்கும்.
1: இன்று திருவாரூர் நன்னிலம் கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயத்தை தரிசிக்கவிருக்கிறோம்.

திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கூத்தனூரில் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சரஸ்வதி அம்மனுக்கு என தனி ஆலயம் இங்குதான் அமைந்துள்ளது என்பது இந்த ஆலயத்தின் தனிச்சிறப்பு. புலவர் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியின் அருள் கிடைக்கவும் கவிபாடும் திறன் வேண்டியும் கலைமகளை பூஜிக்க நினைத்து கூத்தனூரில் பூந்தோட்டம் ஒன்றை அமைத்து நாள்தோறும் அம்பிகையை வழிபட்டு வந்தார். ஒட்டக்கூத்தரின் தொண்டில் மகிழ்ந்த கலைமகள் தன் வாய் மனமாம் தாம்பூலத்தை அவருக்கு கொடுத்து வரகவி பாடும் திறனை அருள் புரிந்தார். இதனால் ஒட்டக்கூத்தர் சரஸ்வதி தேவியை சொற்களத்தி வாழிய ஆற்றங்கரை சொற்களத்தி வாழிய தென்பார் பொற்களத்தி வாழிய கூத்தனூர் சொற்களத்தி வாழியனாவே என்று தக்கையாக பரணியில் பாடியுள்ளார். இங்கே சரஸ்வதி தேவி கன்னி சரஸ்வதியாக அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரு வரலாறும் சொல்லப்படுகிறது. தன்னாலேயே சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று சரஸ்வதியும், தன் படைப்பு தொழிலால் தான் சத்தியலோகம் பெருமையடைகிறது என்று பிரம்மனும் வாதிட்டு கடைசியில் வாதம் முற்றிப்போய் ஒருவரை ஒருவர் சபித்துக் கொண்டு பூலோகத்தில் சோழ நாட்டில் புண்ணிய கீர்த்தி சோபனை என்ற தம்பதியினருக்கு பகுகாந்தன் என்ற மகனாகவும் சிரத்தை என்ற மகளாகவும் பிறந்தனர். அவர்களுக்கு திருமண வயது வந்தபோது பெற்றோர் வரன் தேட ஆரம்பிக்க அப்பொழுதுதான் இவர்கள் இருவருக்கும் தாங்கள் யார் என்பது நினைவுக்கு வந்தது. நினைவுக்கு வந்தாலும் இருவரும் இப்பொழுது சகோதர சகோதரியாக இருப்பதால் தாங்கள் திருமணம் செய்து கொண்டால் உலகம் பழிக்கும் அல்லவா? அதனால் சிவபெருமானை வணங்கி தங்களின் நிலையை கூற அதற்கு ஈசனும், சகோதர முறையில் உள்ள நீங்கள் திருமணம் செய்து கொள்வது முறையில்லை, சரஸ்வதி மட்டும் இங்கே கன்னியாக இருந்து கல்வி செல்வத்தை பக்தர்களுக்கு அருளும்படி சொல்ல, அதன்படி சரஸ்வதி தேவி இங்கே கன்னி சரஸ்வதியாக கோயில் கொண்டுள்ளார்.

0: கருவறையில் சரஸ்வதி தேவி வெண்ணிற ஆடை உடுத்தி வெண்தாமரை மலரில் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். வளமேல் கரத்தில் அட்சமாலை ஏந்தி வளக்கீழ் கரத்தில் சின்முத்திரை காட்டி இடது மேல்கரத்தில் அமிர்த கலசம் ஏந்தி இடது கீழ்கரத்தில் புத்தகமும் கொண்டு அற்புதமான திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். இத்திருக்கோயிலில் வசந்த நவராத்திரியும் புரட்டாசி மாதத்தில் சாரதா நவராத்திரியும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. விஜயதசமியன்று இக்கோயிலில் முழலைகளுக்கு முதன் முதலாக கல்வி போதிக்கும் நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இதோடு ஆடி தை வெள்ளிக்கிழமைகளில் அம்பிகைக்கு சந்தன காப்பு மஞ்சள் காப்பு அலங்காரமும் பௌர்ணமி தோறும் மாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெறுகின்றன. சரஸ்வதி தேவியின் அவதார நட்சத்திரமான மூலம் நட்சத்திரம் வரும் நாளிலும் அபிஷேகமும் புதன்கிழமைகளில் அம்பிகைக்கு தேனும் பாலும் அபிஷேகமும் நடைபெறுகின்றன. இன்று திருவாரூர் நன்னிலம் கூத்தனூர் மகா சரஸ்வதி அம்மன் ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
1: கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில் இதுவரை நாம் கேட்டோம் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரையின் ஆலய உலா. வழங்கியோர் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை. இல்லம் சொர்க்கமாகும் ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸ் மதுரை மற்றும் தென் தமிழகமெங்கும்.

0: நாமக்கல், மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு up to 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
0: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். வழங்கும் வசந்த விடியல்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
8: புதிய அனுபவம் எப்பொழுதும். சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. எல்லாருக்கும் தெரியும் குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை. கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
9: கொஞ்சும் மழலையரின் பிஞ்சு மொழியில் நனைய கோடி பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். கரூர் தைலா சில்க் சென்டரில் ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 5 வரை அனைத்து ஜவுளிகளுக்கும் ஆடித்தள்ளுபடி.

0: இன்னைக்கு பூந்தளிர் நேரத்துல நம்மள சந்திக்கிறதுக்காக ஒரு குட்டியோண்டு தம்பி வந்திருக்காரு, அவரை சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: மகேஸ்வரன்.
0: எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க?
1: கரவடி.
0: இப்படி ஒரு ஸ்கூல் இருக்கா? அந்த பள்ளிக்கூடத்து படிக்கிங்க. எத்தனை படிக்கிறீங்க நீங்க?
1: ஒன்னாவது.
0: ஒன்னாவதுப்பா? ஐயோ. உங்களுக்கு உங்க டீச்சர் என்ன சொல்லி தருவாங்க? எங்க சொல்லுங்க. என்ன வேலைக்கு போவீங்க? ஒரு சிறந்த காவல்துறை அதிகாரி ஆகிறதுக்கு கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
2: கொஞ்சம் மழலையரின் சிங்கார மொழி கேட்டு மகிழ்ந்தோம். கோடி பண்பலை 100.5 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: நேர்களே, இன்று காலை வளம் வர காத்திருக்கிறது உஷாசன் ஃப்ளோராயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னாசிக்ஸ் பரமத்திவேலூர் துறையூர் முசிறி, சிறீகுமரன் தங்க மாலையின் வானவில். இன்றைய வானவில்லின் வண்ணன் குரலின் குரல். இளைஞர்கள் கோடை பண்பலை 100.5
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
4: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான

0: மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
0: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
7: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வசந்த விடியல்.
1: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: காலை பண்பலை 100.5 இன்று காலை 7:30 சுகமான காலை இணைந்து வழங்குவோர்
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை, ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
0: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி.
3: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
6: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1,200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிய வசந்த விடியல்.
7: இனி நாம் ரசிக்கலாம் சுகமான காலை.

பார்சிலோனா கிளப் அணிக்காக விளையாடிய போது தடுமாறியதால் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளான அவர் மன ரீதியாக பாதிக்கப்பட்டு மனநல ஆலோசனையும் பெற்றுக்கொண்டார். உலகக்கோப்பை இறுதி போட்டியில் மாற்று வீரராகவே களம் இறங்கி வரலாற்று சிறப்பு மிக்க ஒற்றைக்கோலை அடித்து உலகக்கோப்பையை வெல்ல காரணமான பெரான் டோரஸ் சொல்லும் செய்தி ஒன்றுதான், அவமானங்களை படிகளாக்கி உழைப்பவனால் மட்டுமே வெற்றி பெற முடியும். அதையே இன்றைய காலை பொழுதில் நமக்கான செய்தியாக தந்து கொடை பண்பலை 100.5 MHz சுகமான காலை நிகழ்ச்சியை தொடங்குகிறது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போது கடலுக்கடியில் இருக்கலாம், ஆனால் நான் சுறா, எனக்கு மேலே வரவும் தெரியும் என பேட்டி ஒன்றில் சொன்ன அவரால்தான் ஸ்பெயின் அணி உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் வென்று இருக்கிறது. பார்சி

மழைச்சாரலை விரும்பும் இதயங்களை இசைச்சாரல் தந்து குளிர்வித்துக் கொண்டிருக்கும் கோடை பண்பலையில் சுகமான காலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேயர்களே, இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரிப்ஸ், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்க அன்போடு அழைக்கிறது. 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். 9:30 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் வானவில். இன்றைய வானவில் குரலின் குரலாக இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்து சிறப்பிக்கிறார் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு. கவிதா அவர்கள்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள நெல் 1, மக்காச்சோளம் 1, பருத்தி 1, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நெற்பயிருக்கு ஜூலை 31 வரை, நிலக்கடலைக்கு வரும் செப்டம்பர் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் 1, பருத்தி 1, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் செப்டம்பர் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கி கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: Viking Bunions and Briefs.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
7: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: களி
1: கடல்
0: அல்லது
1: களித்தொகை எனும் நூல்
0: அல்லது
1: களிகாலம்
0: அல்லது
1: ஆரவாரமான
0: அல்லது
1: உருவாக்கு
0: களி
1: கடல்

0: கோடை பந்தலை 1.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: Viking Bunions and Briefs.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
5: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: இனியும் தொடர்ந்து கேட்க நம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியை வழங்குவோ
1: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
3: ஆரம்பிக்கலாமா?
2: July 1 to August 15 வரை
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
5: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதற்கட்ட பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கியது. பொதுமக்கள் தங்களின் விவரங்களை தாங்களாகவே இணைய வழியில் எளிதாக பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு இம்மாதம் 31 வரை நடைபெறவுள்ளது. இந்த கணக்கெடுப்பில் கேட்கப்படும் 33 வகையான கேள்விகளுக்கு பொதுமக்கள் ஒவ்வொருவரும் பதிலளிக்க வேண்டும். இந்த சுய கணக்கெடுப்பு பணியை இணைய வழியில் நிறைவு செய்துள்ள ஒவ்வொருவருக்கும் சுய கணக்கெடுப்பு எண் அவரவர் செல்போனிற்கு வரும். அதனை மக்கள் இணைய வழியில் பதிவு செய்திருப்பவர்கள்

வைத்திருக்க வேண்டும். வீட்டுப்பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடக்கூடிய அலுவலர்களிடம் அந்த சுய கணக்கெடுப்பு எண்ணை தெரிவித்தால் அவர்கள் அந்த விவரங்களை சரிபார்த்து கணக்கெடுப்பை நிறைவு செய்து செல்வார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்களை பெற 1855 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது திண்டுக்கல் மாவட்ட கட்டுப்பாட்டு அறையின் தொலைபேசி எண்ணான 7806807602 என்ற எண்ணை தொடர்பு கொண்டும் விளக்கத்தினை பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், விருதுநகர். புதுடெல்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
3: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன், காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
2: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
3: 50 மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்.
2: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
3: கவுன்சிலிங் கோட் 2612.
6: இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: Viking Bunions and Briefs.
6: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
11: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
12: தொடர்புக்கு 8985712345.
8: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
15: வணக்கம் அண்ணா.
16: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள் அமைச்சரே. கடந்த ஒரு வாரமாக ஓயாமல் நாட்டு மக்களுக்கு பணியாற்றி ஒரே பணிச்சுமையாக இருக்கிறது.
15: இந்த நாட்டிற்கு இருக்கும் பெரும் சுமையே இவர்தான். இதில் இவருக்கு பணிச்சுமையாம். சரிமனா, அதற்கு இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள்?
16: இதுவரையில் நான் செல்லாத இடமாக சென்று ஒரு வாரம் ஓய்வு எடுத்து விட்டு வரலாம் என்று இருக்கிறேன் அமைச்சரே.
15: அண்ணா, நீங்கள் இதுவரை டிக்கெட் போட சொல்லாத இடமே இல்லையே. பிறகு எப்படி நீங்கள் செல்லாத இடம் என்று ஒன்று இருக்க முடியும்? வேண்டுமானால் நிலவிற்கு சென்று ஓய்வெடுங்களேன்.
16: அமைச்சரே, நிலவிற்கு செல்ல வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகிற போதுதான் எனக்கு ஒன்று நினைவுக்கு வருகிறது. இன்று July 21, 1969 ஆண்டு இதே July 21 தேதிதான் முதன் முதலில் நிலவில் கால் வைத்தார் நீல் ஆம்ஸ்ட்ராங்.
15: ஓ, அப்படியாமண்ணா.
16: ஆமாம், அன்றைக்கு அவர்கள் மேற்கொண்ட அந்த நிலவு பயணத்தில் சாதாரண மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை இருக்கிறது அமைச்சரே.
15: அது என்னமண்ணா?
16: அமைச்சரே, 1969 அமெரிக்கா மேற்கொண்ட அந்த அப்பல்லோ 11 என்கிற நிலவு பயணத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் பஸ் ஆல்ரின், மைக்கேல் கொலின்ஸ் என்று 3 நபர்கள் நிலவை நோக்கி பயணித்தார்கள் அமைச்சரே. இதில் நாசாவின் திட்டத்தின்படி மைக்கேல் கொலின்ஸ் வீரர்கள் தங்கும் பகுதியான கொலம்பியா ராக்கெட்டிலேயே தங்கிக் கொள்ள, ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ரினும் நிலவில் தரையிறங்க ஈகிள் வாகனத்தில் நிலவின் மேல்பரப்பிற்கு சென்றார்கள்.
15: பிறகு அண்ணா,
16: நாசாவின் விண்வெளி பயணங்களில் வீரர்களிடம் ஒரு முக்கியமான விதி சொல்லப்படும் அமைச்சரே.
15: அது என்னமண்ணா?
16: ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை முயற்சிக்கிறோம் என்றால் அதை குழுவில் இளையவர்தான் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த விதி.
15: ஓஹோ.
16: அதன்படி அன்று அப்பல்லோ களத்தில் பயணித்தவர்களில் எட்வின் ஆல்ரின் தான் இளையவர். அவர்தான் முதலில் இறங்கி

0: நிலவில் கால் வைக்க வேண்டும் என்றுதான் நாசா தனது திட்டத்தில் குறிப்பிட்டிருந்தது.
1: பிறகு ஏன் முன்ன ஆல்ட்ரினுக்கு பதிலாக ஆர்ம்ஸ்ட்ராங் முதலில் நிலவில் இறங்கினார்?
0: அமைச்சரே, நிலவில் விண்கலம் இறங்கியவுடன் எட்வின் ஆல்ட்ரினுக்கு நிலவில் கால் வைப்பதற்கான கட்டளை நாசாவில் இருந்து பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்தார்.
1: ஏன் முன்ன?
0: நிலவில் விண்கலம் வந்து சேரும் வரை அனைத்து செயல்பாடுகளையும் பொறுப்பாக மேற்கொண்ட தளபதி ஆர்ம்ஸ்ட்ராங் எதற்காக விண்கலத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று எட்வின் ஆல்ட்ரின் நாசாவிடம் கேட்டதாக பின்னாலில் அவர் அளித்த நேர்காணலில் குறிப்பிட்டிருக்கிறார்.
1: ஆல்ட்ரின் கேட்ட கேள்விக்கு நாசாவின் பதில் என்னமன்னா,
0: நாசா அதிகாரிகளோ நிலவில் நீங்கள் இறங்கியதும் என்ன செய்ய வேண்டும் என்பதை உங்களுக்கு கட்டளையிடுவதற்காக தளபதி ஆர்ம்ஸ்ட்ராங் விண்கலத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனாலும் இளையவர் என்பதற்காக நான் முதலில் நிலவில் கால் வைக்க வேண்டும் என்கிற இந்த விஷயத்தை நான் ஏற்க முடியாது என்று எட்வின் ஆல்ட்ரின் மறுத்திருக்கிறார். அதே நேரத்தில் நாசா குழுவில் இருந்த ஒரு விஞ்ஞானியும் எட்வின் ஆல்ட்ரினுக்கு ஆதரவாக குரல் எழுப்பியிருக்கிறார். இதன் பிறகுதான் நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் நிலவில் இறங்குவதற்கான உத்தரவை நாசா பிறப்பித்தது. இயல்பாகவே மிக தைரியசாலியான நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் கட்டளை பிறப்பிக்கப்பட்ட அடுத்த நிமிடம் நிலவில் இறங்குவதற்கு ஆயத்தமாகி அந்த வரலாற்று சம்பவத்தை நிகழ்த்தினார். அமைச்சரே, அவர் முதன் முதலில் நிலவில் கால் வைத்த அந்த வரலாற்று நிகழ்ச்சியை 1969 65 கோடி மக்கள் உலகம் முழுக்க தொலைக்காட்சியில் பார்த்ததாக கூறப்படுகிறது. அமைச்சரே,
1: ஆமாம்னா பின் எவ்வளவு பெரிய சாதனை அது. சரிமனா, ஏன் எட்வின் ஆல்ட்ரின் தனக்கு வந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளவில்லை? பயன்படுத்திக் கொண்டிருந்தால் இந்நேரம் வரலாறே மாறியிருக்குமே.
0: அமைச்சரே, எட்வின் ஆல்ட்ரினுக்கு நிலவில் முதன் முதலில் கால் எடுத்து வைக்கிறோம், புவியீர்ப்பு விசையற்ற இடத்தில் இருக்கிறோம், கால் வைக்கும் இடம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, புதைமணலாக இருந்து உள்ளே இழுத்து விட்டால் அல்லது எரிமணலாக இருந்து காலை சுட்டு விட்டால் என்கிற தயக்கத்தில் ஒரு சில நொடிகள் தான் தாமதித்திருப்பார். அந்த ஒரு சில நொடிகளில் வரலாறு மாறிவிட்டது. அமைச்சரே, இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், அமைச்சரே, முதலாவது வருபவரைத்தான் இந்த உலகம் எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என்பதோடு தயக்கம் பயம் இவை எந்த அளவுக்கு நம் வெற்றியை பாதிக்கும் என்பதற்கும் இதுவே ஒரு நல்ல உதாரணம். ஒரு நிமிட தயக்கம் நம்முடைய மிகப்பெரிய வெற்றிகளை தடுத்து விடுகிறது. நாம் எல்லோருமே மிக பெரும் சாதனைகளை படைக்கிற வல்லமை உடையவர்கள் தான். நம்முடைய தயக்கம் பயம் கூச்சம் இவைதான் நம்முடைய முதல் எதிரியாக இதற்கு தடையாக இருக்கிறது. அமைச்சரே, இந்த தயக்கமும் பயமும் இல்லாத நீல் ஆர்ம்ஸ்ட்ராங்கின் அந்த ஒரு நிமிட துணிச்சலான முடிவு இந்த உலகம் உள்ளளவும் நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் என்கிற மனிதனின் பெயரை உச்சரித்துக் கொண்டே இருக்கிற வரலாற்று சாதனைக்கு காரணமாய் அமைந்திருக்கிறது. அமைச்சரே,
1: சிறப்பு சிறப்பு மன்னா, சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய செய்தியை சொன்னீர்கள். அருமை அருமை மன்னா. மன்னா, நீங்கள் சொன்னதிலிருந்து எனக்கு ஒன்று புரிகிறது மன்னா.
0: அது என்ன அமைச்சரே?
1: நீல் ஆர்ம்ஸ்ட்ராங் போன்ற உண்மையான சாதனையாளர்கள் அவர்களின் உழைப்பால் பெற்ற சாதனையால் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உங்களை போன்று போலியான பட்டம் பெறுபவர்கள் அந்த போலி பட்டத்தை மற்றவர்களிடம் காட்டியே தனக்குத்தானே பெருமை அடித்துக் கொண்டே காலத்தை ஓட்டுவார்கள் என்று நன்றாக புரிகிறது மன்னா.
0: என்ன?
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
9: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
5: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிக் கொண்டிருப்போர்
11: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்ப கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
12: ரெடிமேட் ஆடைகளுக்கு

0: ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
1: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
0: சிவா டெக்ஸ்டைல்ஸ். புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
1: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
0: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? July 1 to August 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
3: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
5: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல் வழங்கும் மனதோடு ராகம்.
9: தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: கொடை பண்பலை 100.5 MHz-இல் சுகமான காலை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நாடு முழுவதும் டெங்கு காய்ச்சல் நோய் பரவலை ஒழிக்கும் வகையில் கியூ டெங்கா என்ற டெங்கு தடுப்பூசியை பொதுமக்களுக்கு செலுத்த மத்திய அரசு முதல் முறையாக அனுமதி அளித்துள்ளது. மேற்காசியாவில் போர்ச்சூழல் நிலவி வந்த போதிலும் நம் நாடு 7.7% வளர்ச்சி விகிதத்தை தக்க வைத்து கொண்டு உலகின் மிக வேகமாக வளரும் முக்கிய பொருளாதாரமாக உருவெடுத்துள்ளது என பாரத பிரதமர் அறிவித்துள்ளார். இப்படி நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கும் இன்றைய சூழலில் என்ன நடந்தது இதே தினத்தில் அன்று தொகுத்து வழங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் இன்று அன்று.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
0: இன்று
2: ஜூலை 21 பிரிட்டானிய எழுத்தாளர் J.K. ரவுலிங் எழுதிய உலக புகழ்பெற்ற படைப்பு.
0: அவர் படைத்த 7 கணவரு புனைவு புதினங்களின் தொகுப்பு.
2: மந்திரவாத பள்ளியில் பயிலும் 3 மாணவர்களின் சாகசங்கள் நிறைந்த புத்தகம்.
0: அது திரைப்படம் ஆனபோது உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களாலும் பேசப்பட்டது நித்தமும்.
2: மந்திரவாத உலகத்தை வெல்லுதல் என்பதே கதையின் அடிப்படை கருவானது.
0: அதிலிருந்து புதிய புதிய புனைவு புதினங்கள் தொடர்ந்து உருவானது.
2: உலகின் 73 மொழிகளில் இந்நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டன.
0: உலக வரலாற்றில் மிக விரைவான விற்பனையான புத்தகங்கள் என இவை பெயர் பெற்றன.
2: 2007
0: உலக புகழ் பெற்ற புனைவு புதினங்கள்.
2: ஹாரி பாட்டர் தொடரின் கடைசி பாகம் வெளியான தினம் இன்று.
0: 20th century புனைக்கதை இலக்கியத்தில் பெரிதும் தாக்கத்தை ஏற்படுத்தியவர்
2: அவர். ஏர்னஸ்ட் ஹேமிங்வே என்ற புகழ்பெற்ற அமெரிக்க எழுத்தாளர்.
0: இவர் படைத்த கதாபாத்திரங்களின் தன்மை மக்களால் பெரிதும் விரும்பப்பட்டது.
2: இவரது புதினங்களில் பெரும்பாலானவை செவ்விலக்கிய தகுதி பெற்றது. 1953 இவருக்கு கிடைத்தது புலிட்சர் பரிசு.
0: 1954 இவர் படைப்புகளுக்காக பெற்றது நோபல் பரிசு.
2: இவரது புதினங்கள், சிறுகதை தொகுப்புகள் வாழும் காலத்தில் இவரால் பிரசுரிக்கப்பட்டன.
0: சில படைப்புகள் இவரது மறைவுக்கு பின்னர் அச்சேற்றப்பட்டன.
2: 1899
0: அமெரிக்க எழுத்தாளர்
2: ஏர்னஸ்ட் ஹெமிங்வே பிறந்த தினம் இன்று. தமிழ் திரையுலகம் இருக்கும் வரை இவரது பெயரும் இருக்கும்.
0: தென்னக திரைவானில் எப்போதும் இவர் நினைவுகள் நிலைக்கும்.
2: விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன் என்பது இயற்பெயர்.
3: என் அனுபவ அறிவுக்கு எட்டியவரை நான் சொல்லிவிடுகிறேன். உலகிலேயே சிறந்தது கல்வி, பின் செல்வம், அதற்கு பிறகுதான் வீரம்.
0: உலகமே

0: வியக்கும் சிவாஜி கணேசன் என்பது அவரது திரையுலக பெயர்.
1: எனக்கு தேவை எங்க அப்பாவோட பணமா இல்ல பாசமா?
2: நடிப்பு என்றால் என்னவென்று நடிப்பே இவரிடம் தான் கற்றுக்கொண்டது.
1: கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம், நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவி இனம்.
0: திரை உலகமே இவர் நடிப்பு கண்டு அயர்ந்து நின்றது.
2: துடிப்பான தன் பேச்சாற்றலாலும் சொல்லாட்சியாலும் கதாபாத்திரங்களை நம் கண்முன் நிறுத்தியவர்.
3: பரம்பரை உரிமை இல்லாதவன், மானங்காக்கும் குடியானவன் மகுடம் தாங்க முடியாதான்.
0: ஒவ்வொரு திரைப்படத்திலும் அதன் நிஜத்தினை நிழல் மூலமாய்

0: உருவங்கள் நம்முன் வரும்.
1: சுதந்திர வேட்கையை சுட்டி காட்டிய பல படங்கள்,
0: சுகந்தமாய் மனம் கமழும் குடும்ப பாங்கான எண்ணற்ற படங்கள்.
1: 2001
0: நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நினைவு தினம் இன்று.
2: செய்யுளையே தமிழ் பிரதான இலக்கிய வகையாக கொண்டிருந்த காலகட்டம்.
3: உரைநடையிலிருந்து புனைக்கதையாக வெளியானது ஒரு கதை.
2: கதையின் நாயக கதாபாத்திரமானது பிரதாப முதலியார்.
3: நாயகியாக்கினார் ஞானாம்பாள் என்னும் நங்கையை.
2: கதையின் களமானது அவர்களின் மன வாழ்க்கையே.
3: உருவாக்கினார் மயூரம் வேதநாயகம் பிள்ளை.
2: இதுவே தமிழில் உருவான முதல் புதினம்.
3: கதாசிரியர் பிறந்தது திருச்சி மாவட்டத்தில் உள்ள குளத்தூர்.
2: பெற்றோர் சவரிமுத்து பிள்ளை, ஆரோக்கியமேரி அம்மையார்.
3: 1876 1888 கடும் பஞ்சத்தால் தமிழகம் பாதித்த போது
2: தம் சொத்துக்கள் அனைத்தையும் தந்தார் தமிழ் மக்களுக்கு.
3: அதனாலேயே கோபாலகிருஷ்ண பாரதி எழுதினார்
2: நீயே புருஷமேரு என்று.
3: 1889
2: எழுத்தாளர் மயூரம் வேதநாயகம் பிள்ளை நினைவு நாள் இன்று. கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: இதுவரை கேட்டோம் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியின் அப்பகுதியை வழங்கியோ
6: புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, கல கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
8: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
6: குடை பண்பலை 100.5 MHz. இனி மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை சந்திக்க காத்திருக்கிறது. 9 வானவில் இன்றைய வானவில் குரலின் குரலாக. குடை பண்பலை 100.5 MHz. இனி செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக

0: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 8:04.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாமானதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக வளம் வர காத்திருக்கிறது. மாற்றி யோசிக்காமல் மாற்றங்கள் வருவதில்லை. எந்த இடத்தில் இருக்கிறோம், எதை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். தேடுங்கள், நிச்சயம் ஏதாவது கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் ரசிக்கலாம் மனதோடு ராகம் நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம். 94 87 0 7 74 48 மற்றும் ஒரு இனம் எண் 96 55 24 24 29. எண்கள் மீண்டும் ஒரு முறை 94 87 0 7 74 48 மற்றும் ஒரு எண் 96 55 24 24 29. நிகழ்ச்சியோடு கொடுமுடி ரகுநாதன். காலை வணக்கம் நேயர்களே.

0: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம், மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
1: கோபுரம், மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
6: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
7: கவுன்சிலிங் கோட் 2612.
8: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு. போமக்ஸ் பனின்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
11: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
12: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
11: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
12: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
11: எனக்கும் போமக்ஸ்ல

0: அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு.
1: பூமக் சினிமாஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்
2: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
3: முன்னேறுவதுல சில சிரமம் இருக்கு. ஏன், நீங்க வந்து மலை மேல ஏறுற மாதிரி, அது செங்குத்தான பாதையில ஏறுற மாதிரி, அப்ப வேர்வை வரும், உடம்புல வலி வரும், துன்பம் வரும். அது மாதிரி வாழ்க்கையில ஜெயிச்சு நம்ம சிகரத்தை நோக்கி மேலே போறோம் அப்படின்னு சொன்னா சில கஷ்டம் வரும். அந்த முன்னேறுவதற்காக நீங்க சிரமப்படுறதுங்கிறது தவிர்க்க முடியாது. ஆனால் நான் சிரமப்பட்டு முன்னேறேன்னு 100 வயசு வரைக்கும் எப்போ பார்த்தாலும் சிரமப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வாழ்க்கையில் என்ன அர்த்தம் இருக்குது? எப்போ சந்தோஷமாக இருக்கிறது, எப்போ இனிமையாக இருக்கிறது, எப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறது? இது வந்து ஒரு பெரிய கேள்வி. முன்னுக்கு வருவதற்காக பாடுபடுவது, உழைப்பது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி முன்னுக்கு வரும்போதே உங்களை மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினச்சா ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும் தெரியுமா? உங்கள் மனசை எதிர்காலத்தில் வைக்கிறதுலேருந்து கொஞ்சம் இறக்கி நிகழ்காலத்தில் வைக்கணும். இதுதான் சீக்ரெட். இப்போ நான் முன்னேறும்போது எதிர்காலத்தில் மனசை வைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறேன், நான் மலை உச்சிக்கு போய் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு அப்புறம் அடுத்தது, இந்த வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்னங்கிற அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷன், எரிகிற நெருப்பு உணர்ச்சி இருக்குது மனசுக்குள்ளே. அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு. இப்போ அடுத்தது என்னங்கிறது எதிர்காலத்தில் மனதை நிறுத்துதல் ஆச்சுங்களா. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், எல்லாரும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அடுத்த ப்ரோக்ராமையும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா எரிச்சலாக இருப்பீங்க. சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கார் எடுத்துகிட்டு அங்கே போய் அந்த பிஸ்னஸ் மீட்டிங் போகணும், 10 லட்சம் ரூபா சம்பாதிக்கணும், இது என்ன வேண்டாத வேலை, கல்யாணத்தில் உட்காந்துருக்கமேன்னு சுடு சுடு சுடுன்னு உட்காந்துருப்போம். கல்யாணத்தில் இருக்கிறோம், கலகலப்பாக இருக்கணும். ஒரு பார்ட்டியில் இருக்கிறோம், கலகலப்பாக இருக்கிறோம். நண்பர்கள் உட்காந்து அரட்டை அடிக்கிறோம், வெட்டி அரட்டையாக இருக்கலாம். 5 நிமிஷம்னாலும் 5 நிமிஷம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு நம்ம வேலையை கவனிக்கிறதுக்கு புறப்பட்டு போகணும். இப்போ நிகழ்காலத்தில் மனசு இல்லைன்னு வச்சுங்க, ஒரு கணம் கூட நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒரு சின்ன உதாரணம் சொன்னார். டேப் ரெக்கார்டர் இருக்கு இல்லையா, டேப் ரெக்கார்டரில் 3 பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் டேப் கேட்கணும் அப்படின்னா ஒரு நல்ல சங்கீதம், அருமையான பாட்டு, நீங்கள் டேப் கேட்கணும் அப்படின்னா 3 பட்டன் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். ஒன்று பிளேன் ஒரு பட்டன், இன்னொன்று வந்து அதில் பழைய பாட்டை திரும்ப கேட்கணும், ஏற்கனவே கேட்டதை திரும்ப கேட்கணும்னு இறந்த காலத்துக்கு நீங்கள் போகணும்னா ரீவைண்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. அந்த ரீவைண்ட் போட்டிங்கன்னா பின்னாடியிலேருந்து இழுத்துக்கிட்டு வரும், மறுபடியும் பின்னாடி போயிட்டு வரலாம். அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கணும், அதாவது எதிர்காலத்துக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அதில் ஒரு பட்டன் இருக்குது, தட் இஸ் கால்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட். இந்த 3 பட்டனை வச்சு தான் நீங்கள் பாட்டு கேட்குறீங்க. ஒரு அருமையான சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு பழைய பாட்டை கேட்கணும்னா ரீவைண்டுக்கு போய் கேட்குறோம், எதிரில் இன்னொரு பாட்டு கேட்கணும் எதிர்காலத்துக்கு போகணுன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடுறோம். 1 நிமிஷம் கவனிங்க, இதில் என்ன சிக்கல் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ப்ளே அப்படிங்கிறத போடும்போது நல்ல சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, இனிமையான பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, காதுக்கு இனிமையாக இருக்குது, மனசுக்கு ரம்யமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறீங்க. எங்கே ரீவைண்ட் போடும்போது ஏதாவது சங்கீதம் வருதா? ரீவைண்ட் போட்டால் ஒரு சத்தம் வரும், கொட கொட கொடன்னு ஓடும் அந்த டேப் ரெக்கார்டர். அதுலேயும் பழைய டேப் ரெக்கார்டர் பிரம்மானந்தம், ரொம்ப பிரமாதமாக ஒரு சவுண்டு கொடுக்கும். நீங்கள் போட்டிங்கன்னா கொட கொட கொடன்னு ஒரு சவுண்டு வரும் ரீவைண்டில். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பட்டன் போட்டாலும் உங்களுக்கு என்ன, கொட கொட கொடன்னு ஒரு சவுண்டு வரும். இதுலேருந்து ஒரு பெரிய பியூட்டிஃபுல் உண்மையாக அந்த நண்பர் சொன்னார், பிளே நிகழ்காலம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதிர்காலம், ரீவைண்ட் இறந்த காலம். நீங்கள் இறந்த கால பட்டனை போடும்போதும் கொடகுடன்னு சத்தம் வருது, சங்கீதம் வரல. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் எதிர்கால பட்டன் போடும்போதும் கொடகுடன்னு சவுண்டு வருது, சங்கீதம் வரல. பிளே நிகழ்காலம், நிகழ்கால பட்டன் ஆன் பண்ணியிருக்கும் போது தான் அருமையான சங்கீதத்தை கேட்க முடியும். சில மனிதர்கள் நிகழ்காலத்தில் மனசே நிற்காது, எப்போ பார்த்தாலும் அது இறந்த காலத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு. நிகழ்காலத்தில் இருக்கும்போது மட்டும்தான் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். நிகழ்காலத்தில் மனசை கொண்டு வந்து நிறுத்தி ஆனந்தமாக இருக்க தெரியணும். ரொம்ப சிம்பிள் உதாரணம், டேப் ரெக்கார்டரில் பிளே அப்படிங்கிற நிகழ்கால பட்டனில் தான் சங்கீதம் கேட்குது, ரீவைண்ட்லேயோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட்லேயோ கேட்கல. உங்கள் மனசில் எப்போ பார்த்தாலும் ரீவைண்ட் போடாதீங்க, எப்போ பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போடாதீங்க, பிளே பட்டன் போட்டு நிகழ்காலத்தில் நிம்மதியாக, நிகழ்காலத்தில் நிம்மதியாக இருக்கிற அருமையான அந்த யுக்தியை தெரிஞ்சு வச்சு ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள், ஆனந்தமாக இருங்கள்.
2: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள். கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம். இன்றைய மன

அதோடு ராகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களே, உங்களுக்காகத்தான் வாருங்கள் பேசுவோம். நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் 94 87 0 7 74 48 மற்றும் ஒரு எண் 96 55 24 24 29.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி.

0: தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: Sunflower Oil.
4: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
1: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துல தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
4: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்
6: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கிங்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் மனதோடு ராகம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதோடு ராகம். இன்றைய மனதோடு ராகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களுக்காக. நேர்கள் அழைக்கலாம் 94 87 0 7 74 48 மற்றும் ஒரு எண் 96 55 24 24 29.

0: இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவிலிருந்து செந்தில்குமார் சார்.
0: செந்தில்குமார் ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன்
0: சார். விவசாயம் காட்டில் என்ன போட்டிருக்கீங்க?
1: இது நெல் போடுறேங்க சார், வயல் போடுறேங்க சார்.
0: நெல்லா?
1: ஆமாம் சார்.
0: இப்போ நெல்லா?
1: இப்போ பரவாயில்ல, மழை கொஞ்சம் பெஞ்சிருக்கு இந்த பக்கம்.
0: அதனால் போட்டிருக்கீங்க. வருஷத்துக்கு எத்தனை நேரம் எத்தனை முறை போடுவீங்க நெல் உங்கள் காட்டில்?
1: ரெண்டு கூட போடுவோம் சார்.
0: ரெண்டு முறை போடுவீங்க?
1: ஆமாம்.
0: எல்லா பக்கம் அப்படி
1: மழை கொஞ்சம் கிடைக்குங்க.
0: மழை எங்கே கிடைக்கும்ல? விவசாயம் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணுவீங்க? வானொலி கேட்பீங்களா?
1: வாழை மட்டும் வாழை வாழை போட்டிருப்போம் சார்.
0: வாழை வானொலி கேட்பீங்க தானே?
1: கண்டிப்பாக அது கேட்டுட்டே இருப்போம்.
0: அது கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஆ,
1: அஞ்சு மணிக்கு அனுமதி நைட்டு 12 மணிக்கு ஓடிட்டுருக்கோம்.
0: ஓட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷங்க. என்ன கிழிச்சு என்ன பால் கேட்கலாம்?
1: கூலி படத்துலேருந்து மோனிகா சார். கூலி படத்துலேருந்து மோனிகா.
0: கேட்கலாம், நன்றி.

0: இது டெஸ்ட் மந்த்ரா கல்லணைய நான் மறக்கவே மாட்டேன்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
5: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மனதோடு ராகம், இன்றைய மனதோடு ராகம் கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
6: வெல்லும் சொல்லாக்கி நாவாலும் பாவாலும் திறமை பல ஊட்டி நாட்டோரையே வியக்க வைத்து மூவாத முத்தமிழை நிகழ்ச்சிகள் மூலம் உறவுகளுக்கு முறையாக கற்பித்து முத்திரை வதித்த 100.5 இத்திரை களத்தில் அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் மனதோடு ராகம் எனும் இனிய நிகழ்ச்சியை திறம்பட நெறிப்படுத்தி உறவுகளுக்கு விரும்பிய பாடலை தந்து மகிழ்வித்து எனக்கும் விருப்ப பாடலை தரும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். நான் கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசன் ஐயா.
5: ஜெகதீசன் ஐயா, நல்ல ஒரு காலையிலேயே நல்ல ஒரு வாழ்த்து சொன்னீங்க.
6: நான் வந்தா இப்படி ஒரு முகவரையோட தான் சார் வருவேன்.
5: இப்படிதான் வருவீங்க?
6: ஆமா, இப்படி இல்ல, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு சென்டிமெண்ட்ல வருவேன்.
5: முதலுக்கு வந்தீங்களா?
6: தூரம்பட்டி வலசு இளங்கோ ஐயா தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லும் போது நான் ரன்னிங்ல இருந்தேன். நான் ஒரு கார் ஓட்டுனர், மருத்துவருக்கு படி புரிஞ்சிட்டு
5: இருக்கேன். மருத்துவருக்கு சொல்லுங்க
6: சார்.
5: இல்ல, ஒரு மருத்துவருக்கு ஓட்டுனர் இருக்கிறீங்க இல்லையா?
6: ஆமா ஆமா சார், ஆமா ஆமா,
5: அது ஒரு நல்ல விஷயம் தான் இல்ல?
6: ஆமா, நான் ரன்னிங்ல வரும்போது, அதாவது குமரியில இருந்து கிளம்பி திருநெல்வேலி வரும்போது டெய்லி திருநெல்வேலி தான் டியூட்டி அவங்களுக்கு. அப்படி வரும்போது ரன்னிங்ல சொல்லிட்டேன், நான் சொன்னேன், நான் கேட்டேன், நான் மெசேஜ் பார்த்தேன், நமக்கு மெசேஜ் வரும், நான் பார்த்துட்டேன், நான் கண்டிப்பா வருவேன், நிகழ்ச்சியில வருவேன்.
5: அதாவது நீங்க வானொலியோடு பயணிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா?
6: ஆமா, வானொலி தான் சார், நம்ம வளர்ந்ததே வானொலியில தான்.
5: ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
6: காலா படத்துல அந்த வாடி என் தங்கச்சில தாங்களா
5: பாடல் கேட்கலாமா? நன்றிங்க ஐயா.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: திறந்து நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
4: என்றும் தரவே நிஜம் பாக்கு.
5: நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில். நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: கோடை பண்பலை 100.5 ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்,
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும்.

0: ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மனதொரு ராகம். இப்போது அழைப்பில் காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: ரகுநாதன் சார், நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்குங்க, பேர் சொல்லலாம்.
1: கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம் சந்திரன்.
0: சந்திரன் ஐயா, என்ன பண்ணிட்டு
1: இருக்கீங்க? ஐயா, நான் வந்து ஒரு துணிக்கடையில் வேலை பார்க்குறேன்.
0: துணிக்கடையில் வேலை பார்க்குறீங்க, எப்படி போயிட்டு இருக்கு? ஆடி சேலம்
1: என்ன சார்?
0: ஆடி சேலம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: பரவாயில்ல, அப்படி போயிட்டு இருக்கு.
0: பரவாயில்ல. இனிமே தான் சூடு பிடிக்கும் இல்லையா?
1: ஆமாம் ஆமாம்,
0: இனிமேல் உங்களுக்கு நேரமே இருக்காது.
1: ஆமாம் சார்.
0: சரிங்கய்யா, எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க?
1: கன்னியாகுமரி மாவட்டம் பார்வதிபுரம்.
0: பார்வதிபுரம், பார்வதிபுரம். ரொம்ப சந்தோஷம். ஏன் நிகழ்ச்சி என்ன பாடல் கேட்கலாம்?
1: படம் வந்து ஈஸ்வரன், பாடல் வந்து செல்லக்குட்டி ரசத்தி.
0: கேட்கலாமா?
1: அன்பு நேயர்களோடு கேட்டு ரசிக்கலாம்.
0: நன்றிங்கய்யா.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர். ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை. ரோஷன்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், சேலம், நாமக்கல்.

0: நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாய்ச்சல்.
1: கோடை பண்பலை நொறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிளங்க சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ண சைபால்
3: சைபால்
1: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
4: இந்த காலத்துல எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். இப்போ உட்கார்றதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சிடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர். இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்குது. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க, ஐயா நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம், என்ன செய்யணும் சொல்லுங்கன்ட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லோரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார், வசிஷ்டரே இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுக்கிட்டு வாங்கன்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார், ஐயா எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன், என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல, ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன், அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுவிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம், வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார், பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம், அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: கோடை பந்தலை நொறுபுள்ளியில் சைபால்
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா கிளங்க சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமி

0: இன்ஜினியரிங் காலேஜ்
1: என்பதால் கிடைக்கக்கூடிய நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
1: கோடைப்பண் விலை 0.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
0: அவன்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட்
4: 8985712345 or visit www.mahindra.org. ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ். கவுன்சிலிங் கோட் 2610. நாய்பத்திரமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட் அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், க
3: இதுவரை இணைந்து ரசித்தோம் மனதோடு ராகம். கன்னியாகுமரி மாவட்ட நேயர்களை சந்தித்த மகிழ்வில் நிறைவுக்கு வருகிறது. இனி நாம் ரசிக்கலாம் வானவில். வருமுன் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். நிலக்கரி வாயுவாக்கல் நடவடிக்கைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் 100 மில்லியன் டன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. இந்திய ராணுவத்தில் பல்வேறு பிரிவுகளில் சேவையாற்றுவதற்காக அக்னிவீர் ஆள் சேர்ப்பு முகாம் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வனப்பகுதியில் சரக்கு லாரியில் தீப்பற்றியதை அடுத்து வனப்பகுதிக்குள் தீ பரவுவதை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்த மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள வனக்கிடங்கு அலுவலகத்தில் 1.5 டன் எடையுள்ள சந்தன மரக்கட்டைகள் மாயமாகியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கும் வானவில் இணைந்து வழங்குவோர் நாமக்கல் ஞானமணி என்ஜினியரிங் காலேஜ்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: வணக்கம் நேயர்களே,

0: கொடை பண்பலையின் செவ்வாய் வானவில் திருக்குறளின் பெருமை பேசும் குறளின் குரலாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. திருக்குறள் வைப்பு முறை என்று இருந்தது. அதாவது ஒரு அதிகாரத்தின் முதல் குறளாக இன்று நாம் வாசித்துக் கொண்டிருக்கும் திருக்குறள் முன்பு வேறு வேறு இடங்களில் இருந்தன. அன்புடைமை அதிகாரத்தின் இன்றைய முதற் குறள் 12 நூற்றாண்டின் மணக்குடவர் உரையில் 10 இடத்திலும், பருதியார் காலமான 13 நூற்றாண்டில் 8 குறளாகவும், காலிங்கர் 3 குறளாகவும் வைத்திருந்தனர். பரிமேலழகர் அதை முதற் குறளாக வைத்தார். இன்று நாம் கையாண்டு கொண்டிருக்கும் குறள்களின் வரிசை முறை பரிமேலழகர் தந்த ஒன்றே. அவரின் வைப்பு முறையே இன்றும் தொடர்கிறது. இப்படி காலந்தோறும் வெவ்வேறு எண்களில் இடம்பெற்ற திருக்குறள் இன்று வரிசைப்படுத்தப்பட்ட முறையில் நீங்களும் இப்போது ஒரே ஒரு திருக்குறளை சொல்ல வாருங்கள் என அன்போடு அழைக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz குறளின் குரல் வானவில். அழைக்கலாம் அறிமுகங்கள் 24 24 24, மகளிர் 24 24 29, மற்ற அனைவரும் 24 24 26. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 0 45 42. உங்கள் குரல் சொல்லும் திருக்குறள் கேட்க காத்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார். வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம். வாரந்தோறும் குறளின் குரல் நிகழ்வுல திருக்குறள் குறித்து ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை சொல்றீங்க, அது ரொம்ப அருமையா இருக்கு. இன்னைக்கு உரையாசிரியர்களுடைய சிறப்பு அது பரிமேலழகர் திருக்குறள் வரிசைப்படுத்திய முறையை பத்தி சொன்னீங்க, ரொம்ப அருமையா இருந்தது.

0: ரொம்ப நன்றி.
1: புதுமையானதுல ரொம்ப பழமையான ஒரு செய்தி தான்.
0: இல்ல, கேட்பவர்களுக்கு இது புதுமையான செய்தி அல்லவா?
1: ஆமா ஆமா, ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ற ஒரு என்னது ஆர்வம் தான், வேற ஒன்றும் கிடையாது.
0: ஒவ்வொரு முறையும் ஒரு புதுமையான கருத்தை தான் முன்வைக்கிறீங்க.
1: தேங்க்யூ. இப்ப நேயர்கள் காத்திருக்கிறாங்க, சந்திக்கலாம்ல?
0: சந்திக்கலாம்.
1: வணக்கம், இணைப்புல யாருங்க, வாங்க.
2: காலை வணக்கம் ஐயா.
1: அம்மா இருக்காங்க பாருங்க.
2: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க, என்ன குரல் சொல்ல வரீங்க?
2: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்றாச்சுங்கம்மா.
0: சொல்லுங்க ஐயா.
2: அம்மா அம்மா, குரல் வந்து 448. அதிகாரம் பெரியாரை துணை கோடல். இடிப்பாறை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பாரிலானும் கெடும். அதாவது அதோட விளக்கம் பொருள் பாத்தீங்கன்னா, இப்ப இடிப்பாறை அப்படின்னா தவறு செய்யும் போது கண்டித்து நல்வழிப்படுத்துபவர் அப்படின்னு பொருள். இடிப்பாறை அப்படின்னா ஏமரா மன்னன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது தன்னோட வந்து தவற வந்து சுட்டி காட்டுவதற்கு ஆள் இல்லாதவங்க அப்படின்னு கூட பொருள் எடுத்துக்கலாங்கம்மா. அதோட விளக்கம் பாத்தீங்கன்னா, எந்த சூழ்நிலையிலும் ஒரு அரசனா இருக்கிறவன், நாட்டு ஆளக்கூடியவன் வந்து பெரியவர்களுடைய அறிவுரையை கேட்டு வந்து நடந்தாரு அப்படின்னா, அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் வந்து அவருக்கு வந்து தன்னை வந்து காப்பாற்றிக்க முடியும். சப்போஸ் பெரியவங்களுடைய துணை இல்லை அப்படின்னா, அவரு வந்து என்னன்னா, தனக்கு வந்து எதிரிகள் இல்லைன்னாலுமே தான் செய்த தவறுகளால் தானே அழிந்து போவான் அப்படின்னு அந்த குரல் சொல்லுங்கம்மா. அதையினால பெரியவங்களை பக்கத்துல வைத்துக் கொள்வது, ஒரு அரசனா இருந்தாலும் சாதாரண ஒரு மனிதரா இருந்தாலும் அறிவுரை கேட்டு நடந்தோம்னா நல்லது அப்படின்னு ஐயன் வல்லவர் சொல்றாருங்கம்மா. தங்களுடைய மேலான கருத்தை கூறுங்களம்மா.
0: ரொம்ப அருமையான ஒரு கருத்தை நீங்களே சொல்லிட்டீங்க. அரசியல் இயல்ல வருது பெரியாரை துணை கோடல். பொதுவா நம்முடைய தவறுகளை தைரியமாக சுட்டி காட்டி நமக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுகின்ற நலம் விரும்பிகளை நம்ம அருகில பக்கத்துல வச்சுக்கிறது தான் நமக்கு ரொம்ப பாதுகாப்பு. அப்படிப்பட்டவர்கள் இல்லாவிட்டால் நமக்கு வந்து வெளியிலிருந்து யாரோ பகைவர்கள் அல்லது அழிவு இல்லாவிட்டாலும் கூட நாம் செய்கின்ற தவறுகளை நம்மை அழித்து விடும் என்பதுதான். இது அரசனுக்கு மிக பொருந்தக்கூடியதாக இருப்பதனால வள்ளுவர் வந்து அரசியல் அதிக அந்த இயல்ல வைத்திருக்கிறார். தன்னை அழிக்கக்கூடிய பகைவன் யாரும் இல்லாவிட்டாலும் கூட ஒரு அரசன் தன்னுடைய தவறான செயல்களிலே தானாகவே அழிந்து விடுவான். அவ்வப்போது அவனை நல்வழிப்படுத்துகின்ற பெரியோர்கள் பக்கத்தில் இருத்தல் வேண்டும் என்பதைத்தான் இந்த குரல் சொல்லுகிறது. நீங்க ரொம்ப அழகான விளக்கம் சொன்னீங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: வணக்கம், இணைப்புல யாருங்க, வாங்க.
3: வணக்கங்க. கரூர் மாவட்டம் வெள்ளியணை சந்தை தோட்டம் பெரியசாமி பேசுறேங்க. சிறப்பு விருந்தினர்களுக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: அதிகாரம் வந்து 46, பொதுமறையில் குரல் எண் 460. நல் இனத்தின் ஊங்கும் துணையில்லை, தீ இனத்தின் அல்லல் படுப்பதும் இல். இதற்கு தெய்வ புலவர் கொடுக்கும் விளக்கம், ஒரு சிறப்பான ஆட்சி ஆள்வனுக்கு நல்லவருடைய தொடர்பு இருப்பதை விட சிறந்த துணையானது வேற ஒன்றும் இல்லை. சிறுமதியாளர் அற்பர் கூட்டம் தொடர்பு இருந்தால் அவனுக்கு பெரும் துன்பம் தருவதை போல் வேற ஒன்றும் இல்லை. நல்லோர் தொடர்பை எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும், பொல்லாதவர் தொடர்பு என்றும் வைக்க கூடாது. விலகி இருப்பது ஆட்சி ஆள்பவனுக்கு நன்மை பயக்கும். இவ்வாறு திருவுளர் கூறுகிறாங்க. நன்றிங்க,
0: ரொம்ப நன்றி. எல்லாருமே இன்னைக்கு அரசியல் அதிகாரத்து இயல்ல இருந்து எல்லாரும் குரல் சொல்றாங்க. இதுவும் அருமையான குரல். நல்ல வழியில போகணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நல்லவருடைய சேர்க்கை நமக்கு அதிகமா வேணும். பொதுவா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்லவருடைய சேர்க்கையை எவ்வளவு பணம் கொடுத்தாவது சேர்த்து கொள்ள வேண்டும், தீயவருடைய நட்பை எவ்வளவு பணம் கொடுத்தாவது விலக்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. தீயவரின் சேர்க்கை ஒருவருக்கு அறியாமை தரும், தீய துன்பத்தையும் தருவதால் அதைவிட கொடிய பகை இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்பதைத்தான் இந்த குரல்ல ஐயன் வள்ளுவர் சொல்லுகிறார். ரொம்ப அழகான குரல்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.

0: years till generations ku nikra madri strength chettinad super grade cement 64 years of strong foundation chettinad cement the perfect concrete choice
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் கவுன்சிலிங் கோட் 2624.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
4: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
8: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
7: 175 கட் ஆஃப் மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
8: பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
9: கவுன்சிலிங் கோட் 4959.
7: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
10: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
10: வருடந்தோறும் 2,500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
13: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
12: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
13: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
12: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
14: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
15: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
16: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
15: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
16: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
17: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
18: புதுசுதான்.
17: எப்படி வாங்கின?
18: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
17: அது எப்படி?
18: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
17: தங்க விலை ஏறா?
18: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
17: அப்ப விலை குறைஞ்சா?
18: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
17: ஹே சூப்பர்.
18: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
17: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
19: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
20: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
21: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் நாமக்கல் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல் கவுன்சிலிங் கோட் 2624.

0: நேரம் 9:18 கொடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டு இருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள். அடுத்த நேரம் எப்போது சந்திக்கவிருக்கிறார் அவர்? வணக்கம்.
1: அன்பை விதைப்போம், அன்பை விதைப்போம் போகும் வழியெல்லாம், என்றேனும் எவரேனும் அறுவடை செய்யட்டும் அதை என்கிற வசிகர்களுடன் வார்த்தை சித்தர் காணன் மனால் ஐயா அவர்களுக்கும் மு கவிதா அம்மா அவர்களுக்கும் வணக்கம். வாழ்க வாழ்க அம்மா. வணக்கம்மா.
2: வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப
1: அம்மா, நான் வந்து ஜமுனா ஜனார்தன் புறம் கெங்கு வார் வச்சிங்கம்மா. அம்மா குரோலி என் 110 எடுத்துக்கிட்டேன்
2: நானு.
1: நன்றி ஒன்றார்க்கும் உய்விண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. அம்மா ஜப்பான் நாட்டுல ஒரு பேராசிரியர்மா, அசிசோங்கிற ஒரு செல்ல பிராணி கடும் நோயப்பட்டிருந்த பேராசிரியர் இறந்து போகிறார். அவர் வரும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 9 வருடம் 9 மாதமாக அந்த செல்ல பிராணி வந்தது சென்றதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இன்னொன்னு, அடர்த்தியான காட்டுல கடுமையான முள் குத்துன யானை நடக்க முடியல, விவசாயி கவனிச்சு முள்ள எடுத்து சிகிச்சை அளிச்சு அனுப்பிச்சிடுறாரு. வருடங்கள் உருவாகின்றன. விவசாயின் சிக்கலுக்கு சர்க்கஸ் கம்பெனி வருகிறது. விவசாயி காசு இல்லாம கடைசி சீட்ல உட்காந்துருக்காரு. யானைகள் சாசகம் வந்த டயத்துல அந்த விவசாய அந்த யானை கண்டுபிடிச்சு அவர் அழகாக தூக்கி கொண்டு போய் முதல் வகுப்பு கட்டணத்துல உட்கார வச்சுட்டாம்ல. இதுல இருந்து நம்ம முப்பாற்றன் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, நன்மையை நன்றியை மறத்தலாகாது, மறந்தால் வாழ்க்கையில் ஈடற வழியே இல்லை அப்படின்னு சொல்றாருமா. இனி தங்களின் மேலான கருத்துக்கு அடிவணிகிறோம். வணக்கம்.
2: நீங்களே இவ்வளவு அருமையான விளக்கம் ஒரு கதையோட சொல்லி இருக்கீங்க. இதுவே நான் புதுசா தான் கேக்குறேன். நீங்க சொன்ன இரண்டு கதைகளும் செய்நின்றி அறிதல் அதிகாரத்துல, அதாவது நம்ம என்ன எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் சரி அதிலிருந்து கூட தப்பித்து விடலாம், ஆனா ஒருவர் செய்த உதவியை மறந்து அவனுக்கே துரோகம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து ஈடேறுவதற்கு எந்த ஒரு வழியுமே இல்லை. உதவி செய்தவரை மறப்பது மன்னிக்க முடியாத மாபெரும் குற்றம் என்பதைத்தான் இந்த குரல் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஐயா அவர்கள் சொன்ன அந்த ரெண்டு செய்தியிலிருந்து பார்க்கிறப்ப வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பார், 5 பெரிது 6 சிறிது அப்படின்னு சொல்லிட்டு. கணிதவியல் வல்லுனர்கள்லாம் சண்டைக்கு வந்துருவாங்க, என்னடா 5 பெருசுங்கிறாரு 6 சிறுசுங்கிறாரு அப்படின்ட்டு. 5 அறிவு பெற்ற விலங்கினங்கள் 6 அறிவு பெற்ற மனிதர்களை விட இந்த நன்றியில் பாசத்தில் மிகுந்து திகழும் என்பதை வைரமுத்து அந்த கவிதையில ரொம்ப அற்புதமா சொல்லியிருப்பாரு. அந்த ரெண்டு நாய்க்குட்டி அந்த யானையை பற்றிய நிகழ்வுகளை சொன்னது ரொம்ப அருமையா இருக்கு. இந்த குரலுக்கு ரொம்ப பொருத்தமா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: வாங்க இணைப்புல யாருங்க? வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார். மதுரை முனிச்சாலை கமலா கிருஷ்ணன் பேசுறேங்க. அதிகாரம் 94, குரல் வந்து 934. திருமை பல செய்து சீரழிக்கும் சூரியன் வறுமை 61 இல் அதுக்கு விளக்கம் வந்து, ஒருவனுக்கு இழிவுகள் பல தந்து சிறப்பையும் அளிக்கின்ற சூதாட்டத்தை போல வறுமை தருவது வேறு ஒன்றும் இல்லை என்று வள்ளுவர் சொல்றாருங்க. அங்க கொஞ்சம் சொல்லுங்க.
2: சூது அதிகாரத்துல வர்ற ஒரு குரல், திருமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவது ஒன்று இல் அப்படின்ட்டு. அதாவது ஒரு ஒருவனுக்கு நிறைய துன்பங்களை செஞ்சாலும் கூட அவனிடம் உள்ள புகழ் கெடுக்கக்கூடிய ஒரு செயல் எது அப்படின்னு சொன்னா சூதாட்டம் தான். ஒரு மனிதனுக்கு சூதாட்டம், அவன் எவ்வளவுதான் புகழை சேர்த்து வைத்திருந்தாலும் சரி பொருளை சேர்த்து வைத்திருந்தாலும் சரி, அவனுக்கு பழி சொல்லை தருவதோடு

0: மட்டுமின்றி ஒரு நிற அதாவது இழிவான வறுமையையும் அவனுக்கு தந்துவிடும் அப்படிங்கிற. அதனால தூதை தவிர்த்தல் நல்லது என்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் வள்ளுவன் சொல்ல வருகிறார்.
1: நன்றி. இணைப்புல யாருங்க? வாங்க. வணக்கம்.
2: சரிங்கம்மா.
1: வணக்கம்.
2: இனிமையான காலை வணக்கம் கோரி இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் அழிமுதல்ல இருந்து கலைச்செல்விங்க.
0: வணக்கம்
2: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம். அம்மா இருக்காங்க பாருங்க.
2: ஆ சரிங்க.
0: இன்னைக்கு என்ன குறிச்சம் வரீங்கம்மா? வணக்கம்மா. வணக்கம்
2: அம்மா. நான் மேட்டூர் வட்டம் அழிமுதல் கலைச்செல்விங்கம்மா. உங்களோட பேசுறது ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா.
0: ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன குரல் சொல்ல வர்றீங்க?
2: அம்மா அதிகாரம் 34 வேளாண்மை என்ற அதிகாரத்திலிருந்து குரல் எண் 337. குரல் ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுக கோடியும் அல்ல பல அப்படின்றாரு. அடுத்த விளக்கம், அடுத்த நொடியில் நாம் வாழ்வோமா இல்லையா என்பதை அறியாதவர்கள் அறிய மாட்டாதவர்கள் கோடிக்கணக்கில் பொருள் சேர்த்து வைத்திருப்பார்கள் எண்ணங்களையும் நினைத்திருப்பார்கள் அதுவெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஐயன் திருவள்ளுவர் அழகா சொல்றாருங்கம்மா.
0: ரொம்ப அருமையான ஒரு அதிகாரம் நிலையாமைங்கிறது. அதாவது இந்த வாழ்க்கையே நிலை இல்லாததுதான். ஆனா இந்த வாழ்க்கை நிலைத்து இருப்பது போல மனிதர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்களே என்கிற ஒரு வேதனையில் இந்த குரலை வள்ளுவர் பதிவு செய்கிறார். அதாவது அடுத்த நொடி என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. அந்த நிலையற்ற ஒரு வாழ்வில் கோடி அல்ல அதைவிட பல மடங்கு அதிகமான ஆசைகளையும் திட்டங்களையும் ஒரு மனிதன் சிந்தித்து வைத்திருக்கிறானே என்பதை சொல்லுகிறார். அதே அதிகாரத்துல இன்னொரு குறளை சொல்லுவார், நெருநெல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படின்ட்டு. இந்த உலகத்திற்கு நிறைய பெருமை இருக்கிறது. அதுல ஒரு பெருமை என்னன்னு தெரியுமா? நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்று சொல்லக்கூடிய பெருமை. எனவே மனிதனே நிலையாமையை உணர்ந்து மற்றவர்களுக்கு கொடுப்பதை தலை சிறந்த அறமாக எடுத்துக்கொள் என்பதைத்தான் இந்த அதிகாரத்துல சொல்ல வர்றாரு. ரொம்ப அருமையான குரல்ல பதிவு செஞ்சீங்கம்மா. ரொம்ப நன்றி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறினா
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.

0: சூப்பர். தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல. இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
2: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
0: முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
7: கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர். மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர் ஞானமணி இன்ஜினியரிங் காலேஜ் நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்,
4: கவுன்சிலிங் கோட் 2624.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் வானவில்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: நேரம் 9:31, கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸின் வானவில் இன்றைய வானவில் குரலின் குரலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் சிறப்பு விருந்தினர் தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள். அடுத்த நேரம் இப்போது நாம் சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம்.
1: கோடை பண்பலைக்கும் எங்கள் திருக்குறள் தெளிவுபடுத்தும் சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கும் உற்சாகமான காலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமனங்கய்யா.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கங்கம்மா. பாத்தீங்கன்னாங்கம்மா, இன்னா செய்யாமை அதிகாரம் 32ங்கம்மா. குரல் எண் பாத்தீங்கன்னா 314ங்கம்மா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்துவிடல். இதுக்கு தெளிவுரை பாத்தீங்கன்னா, தனக்கு துன்பம் தந்தவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காம அவங்களுக்கு அவருக்கு வெக்கப்படும்படியாக நல்லதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதுக்கு எப்படிங்கம்மா, நாங்க படிக்காதவங்க தான், அது எப்படிங்கம்மா, நீங்க படித்தவங்க, அது எங்களுக்கு என்னன்னா அவங்களுக்கு உடனே துன்பத்தை கொடுக்கணுங்கிறது தான் எங்களுக்கு உடனே வருதுங்கம்மா. நீங்க எப்படிங்கம்மா அதை நல்ல கருத்து வளர்த்து சொல்லுங்கம்மா.
2: எல்லாருக்குமே மனித இயல்பே அதான, நமக்கு யாராவது துன்பம் செய்தால் அவர்கள்

0: மனதுக்கு துன்பத்தை தருதல் வேண்டும் என்பதுதான். ஆனா வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, நமக்கு துன்பம் செய்தாலும் கூட அந்த துன்பத்தை செய்தவன் வெட்கப்படும் படியாக நன்மையை செய்துவிடு, அதுவே அவனுக்கு மிகப்பெரிய துன்பத்தை கொடுத்தது போல அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாவன். காந்தியடிகளுக்கு மிக மிக பிடித்தமான குரல் இது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல். இருந்தாதான் நம்ம மனிதர்களை காட்டிலும் மகத்தானவர்களாக இருக்கும். இயேசு கிறிஸ்து சொன்னார்ல, ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தில் காட்டு அப்படின்ட்டு, அப்படி இருக்கணும். இருந்தால்தான் அந்த துன்பத்தை செய்தவன் அதை பற்றி வருத்தப்படுவான், வெட்கப்படுவான் அப்படிங்கிறாரு. நல்ல ஒரு குரல் சொன்னீங்க ஐயா, நன்றி.
1: வணக்கம், இணைப்புல யாருங்க, வாங்க. வணக்கம்.
2: அன்பிற்கினிய சகோதரர் காணன் மேனல் அவர்களுக்கும் முனைவர் கமிதாவுக்கும் இனிமையான காலை வணக்கத்துடன். நாமக்கல் மாவட்டம் மங்களபுரத்தில் ராஜசேகரம்.
0: ஆமா,
2: அதிகாரம் சூது குரல் என்று 988ங்கம்மா.
1: சூது சூது
2: பொருள் கெடுத்து பொய்மேர் புலி அருள் கெடுத்து அல்லல் உழைப்பிக்கும் சூது. ஆமா, சூது வந்து ஒருத்தர் பொருளை ஃபர்ஸ்ட் அடிக்குதுமா, அதுக்கு பொய்களை பேச வைக்கிறதுமா, எல்லாத்தையும் தாண்டி இறக்கமில்லாத சேவை செய்வித்து பல துன்பங்களுக்கு ஆளாகுதுன்னு சொல்றார் மையன். ஆமா ஒண்ணுமா, தெரிஞ்சு தெரிஞ்சு கூட இன்றைக்கு ஆன்லைன் போன்ற சூதாட்டங்களில் ஈடுபட்டு தத்தினும் கோடிக்கணக்கில் பணத்தை இழக்கிறவங்களும் இருக்காங்கம்மா, கடைசியில் உயிரையும் வாய்ப்பு கொள்கிறாருமா. இவர்களுக்கு கவுன்சில் தர மீண்டும் ஒரு முறை ஐயன் திருவிழா திறந்தால்தான் தீர்வு ஏற்படும், எனக்கு ஒரு ஐயம் ஏற்படுமா, இது பற்றி மேற்கொண்டு நீங்கள் விளக்கம் சொல்லுங்கம்மா.
0: அதாவது இந்த உலகத்திலே பஞ்சமகா பாதகங்கள் சொல்லுவாங்க, பொய், களவு, சூது, வஞ்சனை, இதெல்லாம் அதுல பொய் தான் எல்லா தீய பழக்கங்களுக்கும் அடிப்படையாக இருக்கிறது. பொய் முதல்ல பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்து களவு எடுக்க ஆரம்பிச்சிருவோம், அடுத்து சூது ஆட ஆரம்பிச்சிருவோம், அடுத்து வஞ்சனை செய்ய ஆரம்பித்து விடுவோம், அடுத்து அதனுடைய உச்சகட்டம் கொலை அப்படிம்பார். அதனால பொய்யை தவிர்த்து வாழ வேண்டும் சொல்லிட்டு நிறைய இதுக்கு முன்னாடி உள்ள அதிகாரத்துல எல்லாம் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சூது வந்து பொருளை அழிப்பதுடன் மட்டுமல்லாமல் பொய்யையும் மேற்கொள்ள செய்ய அவரிடம் கொஞ்சம் நஞ்சம் இறக்க குணம் இருக்கு விடும். எனவே சூதாடுவதை தவிர்த்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இதற்கு முன்னால் அந்த நேரம் இந்த சூது அதிகாரத்துல உள்ளதான் பதிவு செய்தாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: வணக்கம், இணைப்புல யாருங்க, வாங்க.
2: மேனன் ஐயாவுக்கும் முனைவர் அம்மாவுக்கும் காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் எனக்கு வந்து சேலம் வேம்பிடிதாளத்திலிருந்து தண்டபாணி.
0: சொல்லுங்க.
2: அதாவது காலம் அறிதல் 49 அதிகாரம் 481 குறள், பகல் வெல்லும் கூகையை காக்கை இகழ் வெல்லும் வேர்களுக்கு வேண்டும் பொழுது அப்படின்னு சொல்றாரு. இதற்கு அர்த்தம் என்னன்னா, வலிமையான கூகையை கூட வலிமையற்ற காக்கம் பகல் நேரத்தில் வென்று விடுமாம். எனவே மன்னர்களும் காலம் பார்த்து செயல்பட்டால் பகையை கூட வென்று விடலாம் அப்படின்னு சொல்றாரு. அது எல்லாத்துக்குமே கால நேரம் ஒன்னு இருக்கு, அது எப்படிங்கிற பார்த்து செயல்பட்டோம்னா பகைவரையும் வென்ற எப்பேற்பட்ட பகைவனையும் வெல்ல முடியும்ங்கிறத இந்த குறள் சொல்லுமா.
0: ஆமா, காலம் அறிதல் அதிகாரத்துலதான் அரசியல்லதான் வருது இந்த குறளும். பகல் நேரத்துல, ஏன்னா ஆந்தைக்கு பகல்ல கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க, இரவு நேரத்துல கூர்மையான பார்வை உண்டு. அதனால எவ்வளவு தூரத்துல அதற்குரிய உணவு இருந்தாலும் மிக விரைவாக தேடி பிடித்து விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பகல் நேரத்தில் தன்னை விட வலிமை மிகுந்த ஆந்தையை வந்து காக்கை வந்து எளிதாக வென்றுவிடும். அதே போலதான் பகைவரை வெல்லணும் அப்படின்னு சொன்னா வெற்றி வேண்டும் என்று விரும்புகின்ற அரசனுக்கு இந்த வெற்றியை பெறுவதற்கான காலம் எது என்பதை தெரிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரலாறுகள்ல படிச்சிருப்போம். நெப்போலியன் மாபெரும் வீரன் தான், ஆனா ரஷ்யாவின் மீது படையெடுத்து சென்ற பொழுது அந்த ரஷ்யாவினுடைய பருவ கால நிலையை சரியாக அவனால் தெரிந்து கொள்ளாமல் தான் அவனுடைய வீரத்தை மட்டுமே மதிப்பீடாக கொண்டு சென்றதனால, காலத்தை அறியாமல் சென்றதனால மிகப்பெரிய தோல்வி அடைந்தான் என்பதை நம்ம வரலாறுகள்ல பார்க்க முடிகிறது. எனவே ஒரு செயலை செய்வதற்கு

0: அதற்கு முன்னர் தகுந்த காலம் அறிந்து ஒருவன் செய்கின்ற பொழுது அந்த செயல் அவனுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்பதுதான் வள்ளுவர் இந்த குறளை பதிவு செய்கிறார்.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல கரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ, 8768786878.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா. ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: கொடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய வானவில் குரலின் குரலாக மலர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது இணைப்பில் யாரோ, வாங்க. வணக்கம்
4: ஐயா. காலை வணக்கம்.
3: வணக்கம்.
4: ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேன். அம்மா, காலை வணக்கம்மா.
5: ஆ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
4: நான் ஈரோடு சூரம்பட்டி வளசிலிருந்து இளங்கோ பேசுறேம்மா. அதிகாரம் 25மா, குரல் எண் 244.

0: தன்னுயிர் ஓம்பி அருளாளுக்கு இல்லன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை அப்படிங்கிற குரல் என்ன சொல்லுதுன்னா, எல்லா உயிருடனும் அன்பு கருணை காட்டணும்னு வச்சுக்கோங்க. நம்ம உயிரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா மத்தவங்களுக்காக நாம பரிதாபப்படும் போது அவங்களுக்கு அன்பா நடந்துகிட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு தன் உயிரை பத்தி கவலைப்படாம நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் ஏற்படாதுங்கிறது இந்த குரல் சொல்லுதுமா.
1: அதிகாரத்துல வரக்கூடிய ஒரு அதாவது அனைத்து உயிர்களையும் போல அருள் புரிபவர்களை எந்த பாவ செயலும் அல்லது தீய வினைகள் அது அவர்கள் எதற்குமே பயப்பட தேவையில்லை என்பதைத்தான் குரல் சொல்றாரு. வள்ளுவர் வந்து அன்புடைமைன்னு ஒரு அதிகாரமே வகுத்திருக்கிறார். அதனால் அன்புதான் எல்லாவற்றையும் நமக்கு தரும் என்பதை பாரதியார் கூட தவம் செய், என்ன தவம் செய்யணும் அப்படின்னா அன்பாகிய தவம் செய், அது நீ எதையெல்லாம் விரும்புகிறாயோ அத்தனையும் கொடுத்து விடும். செய்கதவம் செய்கதவம் நெஞ்சே, தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம், அன்பிற் சிறந்த தவம் இல்லை அப்படின்னு பாரதி சொல்லுவார். எனவே அன்புதான் எல்லாவற்றிற்கும் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த திருக்குறள்ல வள்ளுவர் பதிவு செய்யறார்.
2: நன்றி. இணைப்பில் யாரோ, வணக்கம். வணக்கங்க.
3: காலை வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபாலகிருஷ்ணன். சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கு வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா.
3: அம்மா நலமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கும். என்ன குரல் சொல்ல வர்றீங்க?
3: 265 27 அதிகாரம் தவம். வேண்டிய வேண்டியாங் கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். அதாவது உறுதிமிக்க நோன்பினால் விரும்பியதை விரும்பியவாறு அடையும் முடியும் என்றால் அது விரைந்து முயன்று செயல்படுத்தப்படுவதாகும். அதாவது பாத்தீங்கன்னா பல வழிகள்ல பல முயற்சி செஞ்சு ஒவ்வொரு விஷயத்த நம்ம அடைவோம், பல வழிகள்ல இருக்குங்க. ஆனா வந்து இதனால வந்து நோன்பு இருக்கிறது, தவம் இருக்கிறது, இதனாலயும் நமக்கு வந்து சில நன்மைகள் ஏற்படுது. ஒரு விஷயத்த விரும்பி அதை அடையிறோம் அப்படின்னு சொன்னா அதையும் திரும்ப நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாருங்க. இதுக்கு மேலான கருத்தை நீங்க சொல்லுங்க.
1: இது வந்து துறவரவியல்ல வள்ளுவர் பேசுகிறார் தவத்தை பற்றி. துறவரம் முனைவோருக்கு, துறவரம் மேற்கொள்ள விரும்புவர்களுக்குரிய சில விதிகளை எல்லாம் இந்த அதிகாரம் சொல்லுகிறது. அதாவது ஒருவருக்கு தாம் என்ன பயனை எல்லாம் இந்த உலகத்தில் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவர்கள் தவத்தை முயற்சி செய்து பெற வேண்டும். அதாவது நாம் இந்த குறளின் வாயிலாக துறவுக்கு மட்டும் இல்ல, நாம் அடைய விரும்பும் லட்சியங்களை அடைய தவம் அல்லது முயற்சியை தான் இந்த இடத்துல தவம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். முயற்சி அடிப்படையாக அமைகிறது. முயற்சி இருந்தால் நாம் எதை நினைக்கிறோமோ அதை இந்த உலகத்தில் பெற்றுவிடலாம் என்பதைத்தான் இந்த அதிகாரத்தில் சொல்ல வருகிறார். அது துறவுக்கு முதன்மையாக இருக்கிறது அப்படிங்கிற.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில்.

0: ஆட ஆடவா.
1: கோடை பண்பலை 100.5 MHz இது வானவில் தந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ் துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள் குரலின் குரல் தந்து கொண்டிருக்கிறார். இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம்.
2: ஆமா.

0: அரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேங்க. நமது சிறப்பு விருந்தினர் அம்மாவுக்கும் நமது காணகமேனன் ஐயா அவர்களுக்கும் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அதிகாரம் 75 அறம், குறள் எண் 750. எனை மாற்றி தாகிய கண்ணும் வினை மாற்றி இல்லார் கண் இல்லது அரண். இதுக்கு ஐயா என்ன பொருள் சொல்றாருனாங்க, எவ்வளவு சிறப்புகளையும் நுட்பங்களையும் பெற்றிருந்தாலும் உள்ளிருந்து போரிடும் வீரர்கள் செயல் திறன் இல்லாதவர்களாக இருந்தால் கோட்டையால் பயனில்லை. இதனுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா, உருவம் பெருத்தால் உத்தரத்துக்கு ஆகாதுன்னு சொல்லி ஒரு வரி சொல்லுவாங்க. அது மாதிரி வீரர்கள் பெரிய செயல் தீரத்தில் இல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய கோட்டையும் எதிராளி தகர்த்து விடுவான் என்பதே பொருளாக இருக்கிறது. அம்மா, மேலும் நீங்கள் மேலான கருத்துக்களை கூற நான் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப, அதாவது அரண் அதிகாரத்துல உள்ள ஒரு குறள், எனை மாற்றி தாகிய கண்ணும் வினை மாற்றி இல்லாறு கண் இல்லது அரண் அப்படின்ட்டு. அதாவது ஒரு செயலை செய்வதற்குரிய வசதிகள், அதற்குரிய படை கருவிகள் எல்லாமே இருக்குன்னாலும் கூட அந்த செயலை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களிடம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஐயா ஒரு பழமொழி கூட சொல்லி அந்த குறளை சொன்னாங்க, ஆற்றல் இல்லை அப்படின்னா அந்த செயல்னால் அந்த செயல் பயனில்லாமல் போய்விடும். செயல் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு, செய்யக்கூடிய திறன் இல்ல அப்படின்னு சொன்னா அந்த செயல் வெற்றி பெறாது என்பதை குறள் பதிவு செய்கிறேன். ரொம்ப நன்றி.
2: வணக்கம். இணைப்புல யாருங்க வாங்க? கொடை பண்பலையின் வானவில் குரலின் குரல் தந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இணைப்பில் யாரோ?
3: அறிவிப்பாளர் காணல் மேனன் அண்ணன் அவர்களுக்கும் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் அம்மா அவர்களுக்கும் வணக்கம். உரிய நிகழ்ச்சியில் இணைவது புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னபுரா தாலுகா ஈரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமாருங்க. அம்மா, குரல் எண் அம்மா வணக்கம்மா. குரல் எண் 55 மெய்யுணர்தல் அதிகாரம்மா. எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறியும்மா. அதோட விளக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த பொருளானாலும் அதோட எத்தைய தோற்றத்தோட இயல்போட இருந்தாலும் அது வெளித்ததை கண்டு நம்ம மயங்கிடக்கூடாது. அந்த பொருளோட உள்ளடக்கமான உண்மைத்தன்மையும் மெய்யான இயல்பை ஆராய்ந்து அறிவது சிறந்த அறிவுன்னு சொல்றாருங்கம்மா. மேலான கருத்து கொஞ்சம் சொல்லுங்கம்மா.
1: அந்த குறளுடைய அதிகாரமே மெய் உணர்தல் தான், உண்மையை உத்து உணர்தல் அப்படின்னு அர்த்தம். எப்போதுமே வெளி தோற்றத்தை கண்டு நாம் ஒன்றை வந்து முடிவு செய்யவே கூடாது. ஒரு பொருள் என்ன இயல்புடையதாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட தோற்றத்துடன் தன்மையுடன் காணப்பட்டாலும் சரி, அதனுடைய வெளித்தோற்றத்தில் மட்டும் மயங்கி விடாமல் அதனுடைய உள்ளடக்கமாகிய உண்மையை கண்டு அறிவதே உண்மையான அறிவாகும். அதுதான் ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஞானத்தை ஒருவன் அடைந்து விட்டாலே போதும், அவன் எவற்றையும் கை கொண்டு விடுவான் என்பதை தான் வள்ளுவர் இந்த குறள்ல சொல்ல வர்றார். நம்ம எப்போதுமே வெளித்தோற்றத்தை பார்த்துட்டு இதுதான் முடிவு பண்ணுவோம், அப்படி இருக்காத. அகக்கண் கொண்டு உள் இருக்கின்ற உண்மைத்தன்மையை உணர்தல் வேண்டும் என்பதைத்தான் சொல்லுகிறார்.
4: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாட் மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 www.mahindra.org.
7: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட்

0: விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: வானவில் தந்து கொண்டே இருக்கிறது கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸ். இப்போது இணைப்பில் யாரோ வாங்க. வணக்கம். வணக்கங்க
6: ஐயா. வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராஜாராம்.
7: வணக்கம்.
6: அதாவது நட்பு ஆராய்தல் அதிகாரம் அதிகாரம் அதுல முதல் நாடாவது நட்டின் தேடுகளை நட்டின் வீடுலயே நட்பு சொல்றாரு. அதாவது ஒரு இருந்துதான் அவர் ஆராய மத்தியும் தீமை இருப்பது சொல்றாருமா. மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா துஷ்ட சதஸ்தர் என்று சொல்லக்கூடிய நால்வர், அதுல மூவர்கள் பார்த்து கெட்டவர்கள் துரியோதனன் துர்யோதனன் சகுனி. ஆனா பிறப்பால் கர்ணன் பார்த்தீங்கன்னா ரொம்ப உயர்ந்தவனாக இருந்தாலும் அந்த நட்பு ஆராயமல பத்தி சேர்ந்ததால் பாத்தீங்கன்னா யுகம் கடந்து அவரை மேல இருக்கக்கூடிய ஒரு பணி இருக்கும் தொடர்கிறது. தங்களுடைய மேலான கேள்வி இருந்துட்டு
7: ரொம்ப ஒரு அருமையான குரல். நட்பு என்பது, அது நல்ல நட்பு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதாவது தமிழருவி மணியன் சொல்லுவாரு, நல்ல நட்பு இல்லை அப்படின்னு சொன்னா நரம்பற்ற வீணைக்கு அவன் சமம் அப்படிம்பார். அதனால வள்ளுவர் அந்த நட்பை பத்தி 4 அதிகாரத்துல சொல்றார். நட்பு, நட்பு ஆராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு, கேண்மை அப்படிங்கிற ஒரு அதிகாரமும் கூடுதலாக சொல்றார். நல்ல நட்பு அமைந்து விட்டால் நமக்கு அதை விட வேறொன்றும் தேவையில்லை அப்படின்னு. அந்த நல்ல நட்பு எந்த இடத்தில் இருக்க வேண்டும்? மகாபாரத கதையில கூடா நட்புதான் அவனுக்கு கேட்டில் முடிந்தது என்றதெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவே அந்த நட்பினை உடனே நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது, ஆராய்ந்து அந்த நட்பை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த நட்பு உறுதிப்பட்ட எந்த சூழலிலும் எந்த ஒரு காலத்திலும் சரி, நாம் கொண்ட நட்பை பரிசீலிக்க கூடவே கூடாது. அதான் சொல்லுவாங்க. இந்த நட்பை பத்தி காலங்காலமாக இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே வருகிறது. நாடி நட்பின் நாடார் தம் ஒட்டியோர் திறத்தே அப்படின்னு சொல்லிட்டு, நட்பு கொண்ட பின் நண்பனை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடாது. ஒரு நண்பனை தேர்ந்தெடுப்பதற்கு முன் அவனை பற்றி நிறைய ஆய்வுகள் எல்லாம் பண்ணி செஞ்சுக்கோ, நீ தேர்ந்தெடுக்கோ. அவனை நண்பனாக ஏற்றுக்கொண்டதன் பின் அவனை பற்றி ஆராய்ச்சி கூடவே கூடாது என்பதைத்தான் நட்பு ஆராய்தல் அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லுகிறார். ரொம்ப அருமையான குரலை பதிவு செய்திருக்கிற ஐயா, ரொம்ப நன்றி.
5: வணக்கம். இணைப்புல யாருங்க? வணக்கம்.
8: வணக்கம் சார். என் இனிய எஃப்எம் நிகழ்ச்சி தொகுப்பாளர் காணான் மேலன் சார் அவர்களுக்கும், தமிழ் ப்ரொஃபசர் கவிதா மேடம் அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் மேடம்.
7: காலை வணக்கம்.
8: தேங்க்யூ மேடம். அந்த வகையில திருக்குறள்ல எனக்கு தெரிஞ்சது, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அதாவது நம்ம செய்யற செயல்கள் வந்து பிறர் வாயில இருந்து அந்த தேனா அமிர்தமா வரும்போது அதை காட்டில் ஒரு தலையாய ஒரு செயல் இல்லைன்னு நினைக்கிறேன், உணர்றது. அந்த வகையில காது மூக்கு கண்ணு இந்த மூணுக்கும் இனிமையான தலையாய எதுண்டா? நம்ம கேட்கறதும் நம்ம சொல்றதும் அந்த இனிமையான தருணம் அதுதான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் மேடம். பிளஸ் உங்களுடைய விளக்கம் தேவை ப்ளீஸ்.
7: ஒருவருக்கு சிறப்புடை செல்வம் அப்படின்னா என்ன

0: செல்வம் செவியால் கேட்க பெறுகின்ற கேள்வி அறிவுதான். மற்ற செல்வங்கள் எல்லாம் அழியக்கூடியவை, பிறர் சொல்வதை கேட்டு அறியக்கூடிய அறிவு செல்வம் இருக்கிறதே, அந்த செல்வம் தான் உலகில் உள்ள எல்லா செல்வங்களிலும் முதன்மையானதாகும் அப்படிங்கிறாரு. நல்ல நூல்களை கற்பதன் மூலம் சரி, சான்றோர்கள் மற்றும் பெரியோர்களின் அறிவுரைகளை நேரில் செவிமடுப்பதன் மூலம் பெறுகின்ற அறிவே கேள்வி செல்வம் அப்படின்ட்டு. அதனால சங்க இலக்கியங்கள்ல செவியறி உரு அப்படின்னு ஒரு துறையே இருக்கிறது. அது புலவர்களினுடைய அறிவுரையை மன்னன் கேட்டு நடந்தான், அப்படிப்பட்ட மன்னன் மிக சிறப்புடைய ஆட்சியை செய்தான் என்பதற்காக சொல்லுவது. எனவே நிலைத்த செல்வம், கலையான செல்வம் என்பது செவி செல்வம் தான். அது எப்போதும் அழியாது, அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொண்டேதான் போகும் என்பதைத்தான் இந்த குறளில் வள்ளுவர் பதிவு செய்துள்ளார்.
1: ரொம்ப நன்றி மேடம். ஏறக்குறைய 9:59 ஆகப்போகுது. நிறைய நேரம்

0: கலையான செல்வம் என்பது செவி செல்வம் தான். அது எப்போதும் அழியாது, அறிவை மேலும் மேலும் வளர்த்து கொண்டேதான் போகும் என்பதைத்தான் இந்த குறளில் வள்ளுவர் பதிவு செய்துள்ளார்.
1: ரொம்ப நன்றி மேடம். ஏறக்குறைய 9:59 ஆகப்போகுது. நிறைய நேயர்களை இன்று சந்தித்தோம். நிறைவான செய்திகளை நீங்களும் சொன்னீங்க. உங்களுடைய பொன்னான நேரத்தை கொடை பண்பலையின் நேயர்களுக்கு வழங்கியமைக்காக நன்றி கவிதா மேடம்.
0: ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம்.
2: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய வானவில்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17.
1: நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 MHz-இன் வானவில். இன்று குரலின் குரல் தந்து விடைபெறுகிறார் சிறப்பு விருந்தினர் சாத்தூர் ஸ்ரீ எஸ் ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் தமிழ் துறை இணை பேராசிரியர் முனைவர் மு கவிதா அவர்கள். நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் கே விக்ரமன் நாயர் எம் சரவணன். அழைப்புகளை ஒருங்கிணைத்து தந்தார் கலைவாணி. கணினியாக்கம் எம் சிக்கந்தர் ராஜா. கொடை பண்பலை 100.5 MHz-இல் இணை கலையும் கானமும் நிகழ்ச்சியின் முகப்பில் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றுகிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான இலக்குகளை எட்டும் வகையில் மத்திய அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம் முதலீடு சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 MW நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெட்ரோலுடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகின் ஒப்பற்ற கலைமேதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன், மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் திரு கமலஹாசன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்று ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா சிஹாக் தாய்லாந்தின் பூசனனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 கலையும் கானமும் அமுதத்தமிழ் வணக்கங்களோடும் உங்களின் ஸ்நேகம் தேடும் செழிப்பான நினைவுகளோடும் அமுதா. இந்த வார நிகழ்ச்சிக்காக தர்மபுரி மாவட்டம் தண்டஹார பள்ளியிலிருந்து தெருக்கூத்து ஆசிரியர் மற்றும் தெருக்கூத்து கலைஞர் நம்மோடு பேச காத்திருக்கிறார். அவரது அனுபவங்களை நம்மோடு பகிர காத்திருக்கிறார். ஐயா வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க சின்னசாமி ஐயா?
1: நல்லா இருக்கிறோங்க மேடம்.
0: எப்படி போய்கொண்டிருக்கிறது உங்களது தெருக்கூத்து கலை?
1: இப்போதைக்கு தெருக்கூத்து கலை வந்து ஓரளவுக்கு இப்ப பரவாயில்ல மேடம், நல்லபடியா போயிட்டு
0: இருக்கிறோம்.
1: இருந்தாலும் கோயில் திருவிழாவுங்களுக்காக போயிட்டு
0: இருக்கிறோம். அதுதான் ஆடி மாதம் என்றால் உங்களுக்கு வந்து கோவில் விசேஷங்கள் எல்லாம் வந்து நிறைய இருக்கும் பஞ்சமில்லாமல். அதுல வந்து நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏற்பாடு செய்வாங்க, அதுல உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும்.
1: கிடைக்குது.
0: சரிங்க, நல்லா போயிட்டு இருக்குது.

0: அறுவடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தர்மபுரி மாவட்டம் தண்டுக்காரநள்ளி தெருக்கூத்து கலைஞர் மற்றும் ஆசிரியர் டி ஆர் சின்னசாமி அவர்கள். எந்த வயதில் வந்து நீங்க அந்த தெருக்கூத்து கலையை கத்துக்கிட்டீங்க, யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க, சொல்லுங்க உங்களுடைய அனுபவங்களை.
1: ஆமா, நாங்க வந்து எனக்கு 16 வயது. 16 வயசுக்கு முன்ன வந்து முதல்ல வந்து எங்களுடைய பெரியப்பா சித்தாப்பெல்லாம் வந்து கிராமப்புறத்துல நாடகத்துல இருந்தாங்க, நாடகம் ஆடிட்டு இருப்பாங்க.
0: சரி.
1: அதுக்கு பிறகு எங்க அண்ணாருங்க பெரியவங்க எல்லாம் வந்து அதே நாடகத்தை ஆடிட்டு இருந்தாங்க. அந்த அனுபவத்துல நாங்க வந்து 1980 முதல் நாங்க வந்து நாடகம் கத்துக்கணும்.
0: 1980
1: ஆமாங்க.
0: 1980 இருந்து இப்ப நீங்க இத்தனை வருடங்கள் வந்து தெருக்கூத்து கலையே நிகழ்த்திட்டு இருக்கிறீங்க.
1: தொடர்ந்து நாங்க ஒரு 10 ஆண்டு 15 ஆண்டு வந்து கிராமப்புறத்துல சும்மா அப்படியே வந்து நாங்க ஊர் திருவிழாவில் மட்டும் நடிச்சிருப்போம். நாங்க வந்து 97 வந்து மகாபாரதம் நடிக்கிறதுக்காக நாங்க கம்பெனி கட்டி 25 வந்து ஒரு குழுவுல இருந்து எங்களுக்கு ஆசிரியர் வந்து சாமிநாத ஆசிரியர், கந்தசாமி ஆசிரியர், இது மாதிரி வந்து போடியப்பன் ஆசிரியர், இவங்களெல்லாம் வச்சு பயிற்சி எடுத்து அப்ப இருந்து ஒரு இப்போ வரைக்கும் ஒரு 30 வந்து மகாபாரதம் நாங்க இப்ப நடத்திட்டு இருக்கிறோம்.
0: நடத்திட்டு இருக்கீங்க. எத்தனை கலைஞர்கள் வந்து உங்களுக்கு வேலை செய்யறாங்க?
1: எங்க கலைஞர் இப்போதைக்கும் 25 குறையாம நாங்க வந்து வேலைக்கு வச்சிருக்கிறோம்.
0: 25 கலைஞர்களுக்குமே வந்து கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு தெருக்கூத்திலும் அமைக்கப்படுமா, இல்ல எப்படி சுழற்சி முறையில அழைப்பீங்களா?
1: இல்லைங்கம்மா, ஒரு ஒவ்வொரு நாடகத்துல ஒவ்வொன்னு கம்மியா வரும், ஒரு நாடகத்துல அதிகம் வரும்.
0: அதுக்கு தகுந்த மாதிரியான கலைஞர்களை வந்து கூப்பிடுங்க.
1: கலைஞர்கள் இல்ல, அப்படி இருந்தாலும் கம்மியா வந்தாலும் அதிகமா இருந்தாலும் எல்லா கலைஞர்களுமே நாங்க வந்து புறவரம் போவோம். ஏன்னாக்க ஒரு நாள் விட்டு பண்ணணும், அடுத்த நாள் அவங்க வாழ்வாதாரத்துக்கு மறுபடியும் அவங்க வர முடியாது, அவங்களுக்கு காசு கிடைக்காது. அதனால
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
8: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
7: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
8: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
9: AI தொழில்நுட்பத்தில் சாதனை படைக்கும் A1 இன்ஜினியர்களை உருவாக்கும் கல்லூரி PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். சிறந்த வேலை வாய்ப்பிற்கு தரம் மிகுந்த மிக பிரம்மாண்ட கல்லூரி
10: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல்.
11: கவுன்சிலிங் கோட் 2612.
0: நீங்க இந்த மாதிரியான தெருக்கூத்து கலைகளை வந்து நீங்க நிகழ்த்தும் பொழுது, அது வந்து இப்ப இது மட்டுமே நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, ஏன்னா ஒரு ஆசிரியராகவும் இருக்கிறீங்க,

0: அதே நேரத்துல அதுல நடிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்கக்கூடிய நடிகராகவும் இருக்கிறீங்க.
1: ஆமாம்,
0: இதை மட்டுமே தான் செய்ய முடியும் உங்களால, இல்லையா?
1: இதை தான் இப்ப நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம்.
0: ம் ம்
1: இப்ப வந்து தியாகி சுப்பிரமணி சிவா வந்து விடுதலை போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணி சிவா மேல வச்சுதான் நான் வந்து அப்ரூவ்டோட வந்து நாங்க வந்து இப்போ லைஃப் பதிவு பண்ணி தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் கவர்மெண்ட் பதிவோடு.
0: ம் ம் ம்
1: நிறைய வந்து எங்களுக்கு கலைத்துறைக்காக வந்து பண்டு மத்திய கவர்மெண்ட்டும் ஒதுக்குது, மாநில கவர்மெண்ட்டும் அதுக்கான ஒரு நிதியை சில ஒதுக்குறாங்க.
0: ம்
1: ஆனா அதுக்கான நிகழ்வுகள் அவங்க கொடுக்கணும்னு சொன்னாக்க எங்களுக்கு வந்து தினந்தோறுமே கொடுக்க முடியும்.
0: ம் ம்
1: ஆனா இப்ப வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு அவ்வளவு ஒரு போதிய நிகழ்ச்சி எல்லாம் கொடுக்கறது இல்ல.
0: ம்
1: அதனால வந்து இப்போ கலைஞர்கள் வந்து அந்த ஓய்வா இருக்கும்போது மற்ற தொழில்கள் இப்ப வந்து ஒரு மேஸ்திரி வேலையா ஒரு செங்கலுக்கு இல்லைன்னு சொன்னா விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது எல்லாருக்கும். கருவ மாடு வச்சு அதை கொஞ்சம் வழி நடத்தி போயிருக்கிறாங்க.
0: விவசாயம் சார்ந்த தொழில்கள் வந்து பாத்துக்கிறீங்க மற்ற நேரங்களில்.
1: பாத்துக்கிறோம் பாத்துக்கிறோம் பாத்துக்கிறோம்.
0: ஏன்னா எப்பவுமே நமக்கு வந்து கை கொடுக்கக்கூடியது விவசாயமும் வேளாண்மை,
1: விவசாயம்
0: அந்த மாதிரி விஷயங்கள் தான், கால்நடைகள், இதெல்லாம் வந்து என்றைக்குமே வற்றாத ஜீவன் நதின்னு சொல்லுவாங்க இல்லையா, சில நதி நதி நீர் நீர்நிலைகளை. அது மாதிரி வந்து வாழ்க்கையில வந்து என்னதான் பண்ணாலும் வேற எந்த வழியும் இல்லை அப்படின்னும் போது எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு புள்ளி வந்து அதுதான்.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தர்மபுரி மாவட்டம் தண்டுக்காரநள்ளி தெருக்கூத்து கலைஞர் மற்றும் ஆசிரியர் டி ஆர் சின்னசாமி அவர்கள்.
1: தெருக்கூத்துகள்ல வந்து ஒரு வழக்கமாக சில கதைகளை எல்லாம் வந்து நீங்க வந்து சொல்றது உண்டு கிராமப்புறங்கள்ல. அது இல்லாம இப்ப கால மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கதை அம்சங்களை எல்லாம் வந்து மாத்திருக்கிறீங்களா, இல்லைன்னா வந்து ஆன்மீகம் சார்ந்த அந்த குறுங்கதைகளை மட்டுமே எடுத்து நிகழ்ச்சியை வந்து நடத்துறீங்களா?
2: இல்ல, இப்ப வந்து நாங்க நிறைய சமூகத்தை பத்தியும் விவசாயத்தை பத்தி நாங்களே வந்து பாடல்கள் எழுதுவோம்.
1: விழிப்புணர்வு பாடல்களாக?
2: விழிப்புணர்வு பாடல்கள். ஆமா, கதைகள் வந்து நாங்க சிலத மாத்துவோம். இப்ப வந்து ஒரு காமெடியான கதைகள் எல்லாமே வந்து நாங்க விவசாயம் மற்ற ஒரு குடும்பம் இதுங்களை வச்சு நாங்க வந்து அதை தொகுத்து செய்வோம். அவங்க வந்து விரும்புற அளவுக்கு இளைஞர்களும் பெரியவங்க எல்லாருமே வந்து விரும்புற அளவுக்கு அந்த கதைகள் போயிட்டு இருக்கு.
1: இவ்வளாமல் வந்து நிகழ்த்தணும் இல்லையா?
2: ஆமா ஆமா.
1: ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான கதையம்சங்களை வந்து கால ஓட்டத்திற்கு தகுந்தாற் போல மாற்றி அதை வந்து நிகழ்த்தணும்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. மகாபாரதம் ராமாயணம் புராண கதைகளோடு சமூகமும் சேர்ந்தா மட்டும்தான் வந்து இன்றைக்கு கதைகள் ஓட்ட முடியும்.
1: கலைகள் வந்து வாழும்.
2: ஆமா, எங்களுடைய நோக்கம் என்னன்னு சொன்னாக்க, நாங்க இது வரைக்கும் வந்து எனக்கு 60 இப்ப நடக்க போகுது. இது வரைக்கும் கலைத்துறையில நான் இருக்கிறேன்னு சொன்னாக்க, எங்களுடைய பசங்க கூட 4 பேருமே வந்து கலைத்துறையிலதான் இருக்கிறாங்க. எங்க அண்ணார் பசங்க எல்லாருமே வந்து மிலிட்டரிக்கு போயிட்டு வந்து கூட ஒரு 11 சர்வீஸ் பண்ணிட்டு வந்து கூட நான் கலையில தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கூட நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க.
1: எங்க ரசனை அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களுக்கு போய் நிகழ்த்திட்டு இருக்கிறீங்க கலையை?
2: இப்போது கிராமம் கூட இப்போ வந்து ஒரு 15 வருஷமா நல்ல அந்த வரவேற்பு இருக்குங்க. ஆனா வந்து இப்போதைக்கு வந்து கலைஞர்களை வந்து கொஞ்சம் வழி நடத்துறதுக்கான அரசு வந்து எந்த உதவிகளும் இல்லாம அதுதான் எங்களுக்கு வந்து மிகப்பெரிய வருத்தம்.
1: ஏன் வந்து நமக்கு கலை பண்பாட்டுத்துறை இருக்கிறது, அதன் மூலமாக நீங்க என்னென்ன வழிமுறைகளில் அதை வாங்க முடியுமோ அத்தனை வழிமுறைகள் இருக்குது, அதை நீங்க அணுகி முறையான அணுகலின் மூலம் அதை பெறலாமே.
2: அதை நாங்க கேட்டுட்டு இருக்கிறோம். இப்ப 60 வயசுன்னு சொன்னாக்க 3000 ரூபாய் மட்டும்தான் பென்ஷன் கொடுக்கறாங்க. எங்களுக்கு 6000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சு நாங்க பல மனு கொடுக்கறோம். சில குழுக்களா இருந்தாலும் எல்லாருமே ஒரே கோரிக்கையை நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். இது வந்து அரசாங்கம் ஒரு கண்ணோட்டத்துக்கு எடுத்து கலைய வந்து அழியாம, ஏன்னா சங்க காலத்துல இருந்து அந்த கலை வந்து நல்லா போயிட்டு இருக்கு. வரக்கூடிய காலகட்டத்துல வந்து இந்த கலை அழியாம இருக்கணும்ன்ற எங்களுடைய நோக்கத்தை நாங்க வந்து அரசுக்கு வெளிப்படுத்தலாம்ன்ற நோக்கத்தோடு நாங்க போயிட்டு இருக்கிறோம்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
1: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
2: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
3: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
4: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: 90.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு தர்மபுரி மாவட்டம் தண்டுக்காரநள்ளி தெருக்கூத்து கலைஞர் மற்றும் ஆசிரியர் டி ஆர் சின்னசாமி அவர்கள்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து உங்களது கோரிக்கையை வந்து தயங்காமல் எதையும் நம்ம தொடர்ந்து கேட்கும் பொழுது அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பிறக்கும்.
2: அதே மாதிரி டெல்லியில வந்து டெல்லிக்கெல்லாம் போயிருக்கிறோம், அகமதாபாத் போயிருக்கிறோம். அங்க போயிட்டு
3: பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பண்பலை வானவில் இந்தியா.
0: இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு தர்மபுரி மாவட்டம் தண்டுக்காரநள்ளி தெருக்கூத்து கலைஞர் மற்றும் ஆசிரியர் டி ஆர் சின்னசாமி அவர்கள்.
1: ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து உங்களது கோரிக்கையை வந்து தயங்காமல் எதையும் நம்ம தொடர்ந்து கேட்கும் பொழுது அது கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பிறக்கும்.
2: அதே மாதிரி டெல்லியில வந்து டெல்லிக்கு எல்லாம் போயிருக்கிறோம், அகமதாபாத் போயிருக்கிறோம். அங்க போயிட்டு சங்கீத அகாடமி விருது எங்களுடைய ஆசிரியர் கந்தசாமி வந்து அவருக்கு கொடுத்துருக்குறாங்க.
1: சரி,
2: அது மூலமா போயிட்டு நாங்க வந்து விழிப்புணர்வு நாடகம் இது வந்து வரதட்சணை கொடுமைன்னு

0: அந்த நாடகம் எல்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நடத்தி அவார்டு வாங்கியிருக்கிறோம். நல்ல
1: அத
0: வந்து
1: செய்யும்
0: வரவேற்பு.
1: பொழுது நீங்க தமிழில் தான் அந்த நாடகத்தை வந்து நிகழ்த்தி காட்ட முடியும் இல்லையா?
0: ஆமா, தமிழ் பண்ணும்போது அவங்க வந்து மொழிபெயர்ப்பு வந்து நம்ம இங்க தமிழ்நாட்டுல இருந்து வரவங்க அங்க செய்யறாங்க, வந்து அங்க ஆசிரியர் போட்டிருக்கிறாங்க,
1: ஓ, அதற்கு ஏற்ற ஒரு மொழிபெயர்ப்பு அங்க உடனே கொடுக்கறாங்க.
0: கொடுக்கறாங்க. நல்ல வரவேற்பு, நல்லபடியா வந்து அரசாங்கம் அது வரைக்கும் நாங்க போயிட்டு இருக்கிறோம்.
1: சரிங்க ஐயா.
0: இது வரைக்கும் அந்த மாதிரி நடத்திட்டு இருக்குங்கண்ணா.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை
2: ஆரம்பிக்கலாமா?
1: July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ்
0: வழங்கிய பண்பலை வானவில் இந்தியா.
4: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தர்மபுரி மாவட்டம் தண்டுக்காரநள்ளி தெருக்கூத்து கலைஞர் மற்றும் ஆசிரியர் டி ஆர் சின்னசாமி அவர்கள். என்னென்ன

0: விருதுகள் வாங்கியிருக்கிறீங்க சின்னசாமி ஐயா?
1: நாங்கள் வந்து இப்போ தமிழ்நாடு அரசு கலை சுடர்மணி விருது வாங்கியிருக்கிறோம் 2008. அது பிறகு வந்து தியாகிகளுடைய நினைவு இது வந்து போராட்டங்கள் வந்து வஉசியாவும் சிதம்பரனார் தியாகி சுப்பிரமணிய சிவாவா வந்து நடிச்சு அதெல்லாம் வந்து நாங்கள் அவார்டு வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி வந்து உகேந்திராவுல வந்து நடிச்சு அதெல்லாம் அவார்டு கொடுத்துருக்குறாங்க.
0: சரிங்க ஐயா.
1: அதே மாதிரி வந்து காடு வளர்ப்பு திட்டம், காடு வளர்ப்பு திட்டத்துல சர்டிபிகேட் அவார்டு கொடுத்துருக்காங்க.
0: அதாவது அரசாங்கத்தினுடைய திட்டங்களெல்லாம் கூட இந்த தெருக்கூத்து நிகழ்த்துக்களை மூலமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும் உங்களால?
1: ஆமா. இது மாதிரி வந்து இள வயது திருமணம், அதே மாதிரி வந்து வரதட்சணை கொடுமை, இதெல்லாம் வந்து அரசாங்கம் கொடுக்குது. அதெல்லாம் நாங்க வந்து நிறைய நடிச்சிருக்கிறோம், நிறைய நடிச்சு வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு நாங்க செஞ்சிருக்கிறோம்.
0: தொடர்ந்து இயங்குங்க, தொடர்ந்து செய்யுங்க. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக விழிப்புணர்வை தருவதற்கு
1: இந்த நாடகத்தினுடைய வயலாக வந்து யாராவது தெரிஞ்சிருக்கிறாங்களான்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டீங்க. பயன் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு வந்து சில குடும்பங்கள் வந்து 12 வருஷம், 13 வருஷம், 10 வருஷம் எல்லாம் பிரிஞ்சு தன்னுடைய கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சிருக்கிறவங்க இந்த கலை நிகழ்வை கர்ணன் மோசம் இந்த நல்லத்தங்கால் இப்ப இருக்க அந்த நாடகமெல்லாம் பார்த்து ஒன்றுபட்டு இன்னைக்கு குடும்பம் இருக்கிறது எங்களுக்கு கலைஞர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குது மேடம்.
0: இதுக்கு மேல என்ன வேணும்? இல்ல, எல்லா விருதையும் விட இது பெரிய விருது.
1: மகிழ்ச்சி.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
3: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
2: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
3: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
4: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
5: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
6: That's right. வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
7: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
6: That's right.
5: பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு தர்மபுரி மாவட்டம் தண்டுக்காரநள்ளி தெருக்கூத்து கலைஞர் மற்றும் ஆசிரியர் TR சின்னசாமி அவர்கள்.
8: சரிங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய மாணவர்களை, கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க. அவர்கள் எல்லாம் சேர்ந்து தனியாக ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க தெருக்கூத்து கலைக்காக. நிறைய மாணவர்களை உருவாக்கின பெருமை உங்களை சாரும் நினைக்கிறேன்.
9: இந்த கம்பெனி தேஜ சுப்பிரமணிய சிவா கலைக்குழு கண்டிப்பா சேரும்.
8: ரொம்ப மகிழ்ச்சி.
9: அதே மாதிரி வந்து அரசு கல்லூரிகளுக்கு ஆண்டு விழாவுக்கு எல்லா பள்ளிகளுக்கும் நாங்க வந்து இலவசமாக சீருடையும் பயிற்சியும் கொடுத்து நிறைய எல்லாமே கொடுத்துட்டு வரேங்க. நாங்களா காசு எதுவும் வாங்குறதுல, அது வந்து நிறைய எங்க கம்பெனி வந்து பெரிய பெரிய கல்லூரி எல்லாம் கூப்பிடுவாங்க. அங்கெல்லாம் போயிட்டு பசங்களை அனுப்பிச்சு மேக்கப் பண்ணி ஆடைகள்

0: எல்லாம் அதுக்கான ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து மேக்கப் பண்ணி ஆட வச்சுட்டு வந்துருவோம். நாங்க எதுவும் வாங்க மாட்டோம். ஆண்டு விழாவுக்கெல்லாம் நிறைய செஞ்சுட்டு இருக்கிறோம். எங்க மாவட்டத்துல எங்களுடைய கிராமத்துல எல்லா பள்ளிக்கும் நாங்க அனுப்பிச்சு விடுவோம்.
1: எனக்கு தனியாக ஒரு பெரிய மனசு வேணும். வாழ்த்துக்கள் ஐயா, தொடர்ந்து இந்த மாதிரியான சமூக சேவைகள்ல வந்து ஈடுபடுங்க. வாழ்த்துக்கள்.
0: நன்றி
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி.
0: நன்றி.

ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ்

0: grade cement, 64 years of strong foundation. Chettinad Cement, the perfect concrete choice for your home.
1: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
2: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
3: That's right. வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
3: That's right.
2: உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கலையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தர்மபுரி மாவட்டம் தண்டுக்காரநள்ளி தெருக்கூத்து கலைஞர் மற்றும் ஆசிரியர் டி ஆர் சின்னசாமி அவர்கள்.
5: இப்ப இந்த நவீனத்துவத்துக்கேற்ப இந்த தெருக்கூத்து கலையை வந்து மாற்ற முடியுமா, அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா, இல்ல இந்த பழமையான முறையப்படியே வந்து நீங்க நிகழ்த்தணும்னு நினைக்கிறீங்களா?
6: பழமையான நிகழ்வுகள் அதுல தொடர்ந்து வரணும், ஆனா புதுமையானதை கொஞ்சம் தொகுத்து நம்ம செய்யும் போது தான் நல்லா இருக்கு என்பது நாங்களும் கருதுறோம்.
5: என்ன மாதிரியான புதுமைகள் செஞ்சிருக்கிறீங்க?
6: புதுமைகள் சொன்னாக்க, இந்த இப்ப ஏற்கனவே பல இதெல்லாம் வந்து நாட்டுப்புற கலையெல்லாம் வந்து மறைஞ்சிருக்கிறது. நிறைய வந்து இங்க இந்த வந்து நாட்டுப்புற பாடல்கள் மற்றதெல்லாம் வந்து இப்ப இருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் தெரியாது, அது ரொம்ப நவீனமானது. அதே சமயத்துல வந்து இன்னைக்கு இளைஞர்கள் நல்ல வந்து விரும்பி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இன்றைய காலகட்டத்துல என்னென்ன காலத்திற்கு தகுந்த மாதிரி நாம வந்து கதைகளையும் பாடல்களையும் நடிப்பும் மாத்தணும்னு நாங்க ஒரு முயற்சியில இருக்கிறோம். வரக்கூடிய காலகட்டத்துல
5: வந்து இன்னும் அதை புதுமையாக மாற்றணும், தொழில்நுட்பத்திற்கு தகுந்தாற் போல அதுவும் மாற்றம் பெறணும் அப்படின்ற முயற்சிகள்ல இருக்கிறீங்க.
6: ஆமா, தொண்டு நிறுவனம்லாம் எங்களுக்கு நிறைய இப்ப வழிகாட்டுறது, இப்படி எல்லாம் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க.
5: ஏன்னா காலம் வந்து நிறைய விஷயங்களை மாற்றும் பொழுது அதுவும் மாறணும். இது வந்து அப்படி பழமையோடு இருந்தால் அது வந்து யாருக்கும் தெரியாமல் போய்விடும் புதிய தலைமுறைகளுக்கு. அப்படிங்கும்போது அவர்களுக்கு தகுந்தாற் போல அதையும் சில மாற்றங்கள் செய்து நம்ம வழங்கினோம் அப்படின்னு.
6: ஆமா, அவங்களுக்கு தெளிவா இருக்கிற அளவுக்கு தெற்குத்தும் மகாபாரதம் எல்லாம் வந்து சரித்திரம் இந்த நாவல் எல்லாம் வந்து மறையாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு தெளிவுபடியா கொண்டு போய் நம்ம இதை வந்து அழியாம பாத்துக்கணும்ன்றது ஒரு நாங்கள் நோக்கத்தை வச்சிருக்கிறோம்.
5: மகிழ்ச்சிங்க ஐயா, சின்னசாமி ஐயா வந்து தெருக்கூத்து ஆசிரியர் நடிகர், நிறைய மாணவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க, நிறைய தெருக்கூத்து கதைகளை வந்து திட்டங்கள் ஒரு தீம் கொடுத்தா அதற்படி தெருக்கூத்து கலையை வந்து நீங்க உருவாக்கி அதை வந்து மேடைகளில் நிகழ்த்துவதில் நீங்கள் வல்லவர் அப்படின்லாம் சொன்னாங்க. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், தொடர்ந்து செய்யுங்க. உங்களை போன்ற கலைஞர்கள் மூலமாக இந்த பழமையான தெருக்கூத்து கலை வந்து இன்னும் வளரணும், அதற்கு சிறந்த எதிர்காலம் அமையணும் அப்படின்னு கோடை பண்பலை நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுவோம் ஐயா. நன்றி, வணக்கம்.
6: நன்றி மேடம், நன்றி. எங்களுடைய கலைகளை வந்து கொஞ்சம் ஒளிபரப்புறதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் சொல்லி பணிவன்போடு கேட்டுக்கொள்வோம்.
5: கண்டிப்பாக, ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 10 மணிக்கு வந்து நீங்க வானொலி கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கலைஞர் ஒவ்வொரு கலை பற்றிய செய்திகள் அவர்களுடைய அனுபவங்கள் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அதே போல புதன்கிழமைகள்ல வந்து கலை பயணம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியும் வந்து காலை 10 மணிக்கு ஒளியேறி கொண்டிருக்கிறது. அதிலும் உங்களை போன்ற சில நேரங்கள்ல நாட்டுப்புற கலைஞர்கள் அந்த கலை சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து வானொலியில் ஒளிபரப்பாகும், தொடர்ந்து கேளுங்க.
6: நன்றி,
5: நன்றிங்கய்யா. நன்றி.

பரம்பலையின் கலையும் காணவும். நவீன உலகோடு ஏதாவது ஒரு வகையில் தொடர்புடைய நம் பண்பாட்டை கலாச்சாரத்தை பறைசாற்றக்கூடிய கலைகள் எப்போது யார் மூலம் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கும் என்ற கேள்விகளும் அதற்கான தேடல்களும் இருக்கும் வரை கலைகள் உயிர்ப்புடன் இருக்கும், அதன் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இன்றைய கலையும் காணவும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் அமுதா. மீண்டும் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை அன்று சந்திப்போமா? நன்றி, வணக்கம் நேர்களே.

0: கோடைப்பண்மலை 100.5 இனி கேட்டு ரசிக்கலாம் பாட்டு பட்டாளம். முன்னதாக செய்தி சுருக்கம்.
1: நேரம் 11 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் உரையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ, விவசாயிகளின் நலனுக்கு அரசு உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் கூறியதாக தெரிவித்தார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையேயான நல்லுறவு மேலும் வலுவடையும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பனாமா பொருளாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளிடையே வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். பழம்பெருமை வாய்ந்த அரிய கலைப்பொருட்கள் வெளிநாடுகளுக்கு சட்டவிரோதமாக கடத்தப்படுவதை தடுக்க மத்திய அரசு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 MW நீர் மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். பெற்றோருடன் 20% அதிகமாக எத்தனால் கலப்பது குறித்த முடிவு எதுவும் எடுக்கப்படவில்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவச் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் முதல் சுற்றாட்டத்தில் இன்று இந்தியாவின் தேவிகா ஷிஹாக் தாய்லாந்தின் புஜானனை எதிர்கொள்கிறார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நம் கோடி பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
1: இணைந்து வழங்குவோர் வசந்தன் கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49 ஆண்டு துவக்க விழா. 65 inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16 to 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: கோடை பண்பலை 100.5 நாம் ரசிக்கலாம் பாட்டு பட்டாளம். இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடல்களை கண்டுபிடிக்க வேண்டும் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சிக்கு அழைக்கலாம் வழக்கமான நேயர்கள் 24 24 26, 290 330 33, மகளிர் 24 24 29, அறிமுக நேயர்கள்

0: 24 24 24 அழைக்கலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பாக 045 42 சேர்த்து. அண்ணா வணக்கம்.
1: வணக்கம் ரகு, எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கண்ணா.
1: வணக்கம் நேயர்களே.
0: வணக்கம் நேயர்களே.
1: என்ன சாப்பாடு காலையில்?
0: காலையில் காலையில் சாப்பாடா? சாப்பாடுன்னு அப்படி ஒன்று இருக்கா?
1: இருக்கா?
0: இருக்கா சாப்பாடுன்னு ஒன்று இருக்கா?
1: டிஃபினு?
0: ஓ, டிஃபனு, அது இருக்குது.
1: அது இருக்குது,
0: அது இருக்குது. இட்லி,
1: இட்லி,
0: இட்லி.
1: அதான் எத்தனை?
0: எப்பவுமே நம்ம ரெண்டு இட்லி தான் சாப்பிடுவோம்.
1: எது?
0: ரெண்டு இட்லி பாதி வச்சுருவோம்.
1: என்ன?
0: ஆமாம், ரெண்டு இட்லி. பெரிய இட்லி அது.
1: பெரிய இட்லி ஒரு குண்டா நிறையா இருக்கும்.
0: ஆமாம் ஆமாம்,
1: ஒரு வட்டி நிறையா ஒரே ஒரு.
0: அதாவது அந்த மாவை வந்து எடுத்து அந்த இட்லி இட்லி ஊற்றாம அந்த குண்டாவே வேக வச்சு
1: அப்படியே வேக வச்சு
0: அப்படியே வேக வச்சு அது பெரிய இட்லி. அதுதான்
1: அது மாதிரியான ரெண்டு ரெண்டு இட்லி.
0: ஆமாம் ஆமாம்,
1: மட்டும் சாப்பிட்ருக்கீங்க. அதான்
0: உசலமன் இட்லி, அதுக்கு பேர் உசலமன் இட்லி.
1: ஆமாம், இட்லி. அதான் உற்சாகமாக தெரியுது உங்களுடைய குரல்லையே.
0: ஆமாம் ஆமாம்.
1: இப்போ நம்ம வந்து பாட்டு பாட்டாளம் நிகழ்ச்சியை தொடங்க இருக்கிறோம்.
0: ஆமாம்,
1: நேயர்கள் வந்து வழக்கமான எண்களில் வரலாம். என்னன்னா, அன்னைக்கு ஒரு பாடலின் இடையில் வரக்கூடிய சில வரிகளை ஒளிபரப்புவோம். அதை கேட்டுட்டு அந்த பாடலின் தொடக்க வரிகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிச்சி
0: சொல்லணும்.
1: பாடணும் பாடணும்
0: பாடணும்
1: பாடணும் அப்படின்ற மாதிரியான விதிமுறைகள்லாம் இருக்குது. இப்போ முதல் நேயருக்கு எமது அழைப்பும் வணக்கமும்.
0: அண்ணா, அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு ஒன்று பாடுங்கண்ணா.
1: பாட்டு?
0: ஒரு பாட்டு
1: நான் பாடணும்.
0: ஒரு பாட்டு.
1: சரி சரி, எப்படி அன்னைக்கு பாடிடுறேன்?
0: சரிண்ணா,
1: இன்னைக்கு ஒரு ஒரு பாடலோட தொடங்குறோம். பாடலோட இன்னைக்கு எப்படியும் இடையில ஒரு பாடலை பாடிடலாம். இப்போ இடையில வரக்கூடிய பாடல் வரிகளை கேட்டுட்டு தொடக்க வரிகளை கண்டுபிடிங்க. வாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: பாருங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: ம்,
1: யார் பேசுறீங்க?
2: திண்டுக்கல் மாவட்டம், காந்தி கிராமம், சுழன் காலனி, திருமலை அன்னலட்சுமி சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும் திருமலை ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் சார், நல்லா
1: இருக்கேன். அண்ணலட்சுமி எப்படி இருக்காங்க?
2: போடுங்க சார் பாட்டை.
1: சரி,
0: பாட்டை போடுங்க. பாட்டை போடுங்க. ஆர்வம் இருக்காரு.

0: கைகளின் வழியே.
1: திருமலை ஐயா இருக்கீங்களா இணைப்பில்?
2: இருக்கேன் சார், இருக்கேன் சார்.
1: என்ன பாடல் இது?
3: கண்டிப்பா அவனால சொல்
1: சொல்லிடுவார்
2: சித்தகத்தி
3: பூக்களே பாடுறாரு. இல்லை அது பாடணும்ட்டு பாடுறாரு ரொம்ப.
1: இல்லை அந்த பாடல் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து வரக்கூடிய நண்பர்கள் கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது
3: எப்படி கண்டுபிடிப்பாங்க?
1: கண்டுபிடிப்பாங்க, அதை எல்லாம் கண்டுபிடிக்காம
3: கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க பாருங்க. இப்போ
1: வணக்கம்.
2: நேற்று உள்ளங்களுக்கு பார்த்த வணக்கங்கள். இரு சகோதரர்களுக்கும், மேனன் சகோதரர்களுக்கு, ரகுநாதன் சகோதரர்களுக்கு இனிய காலை வணக்கம் சார்.
3: மதுரை, மதுரை,
1: மதுரையிலிருந்து
2: வந்து உங்கள் அன்பு சோகன் தோனி சார்.
1: சரி, என்ன பாடல் அது?
2: கொஞ்சம்
1: வேற ஒரு பாடல் கொடுங்க. சரி, வேற ஒரு பாடல் கேளுங்க.

0: கடுத்து உன் மனசுல இடம் பிடித்தேன், என் மனசுக்கு கொடுத்து உன் மனசு இடம் பிடித்தேன், கத்துக்கொண்ட விஷய எல்லாம் காதல் கொண்டிருந்த அம்மா.
1: காட்டட்டுமா கண்ணே கண்ணே,
0: ஏன் காத்துக்கட்டுமா கண்ணே கண்ணே. நீங்க யங்ஸ்டர்ஸ் இல்ல, அது வரிகளை கண்டுபிடிச்சு விடுங்க சார். நீங்களும் யங்ஸ்டர்ஸ்
1: இல்ல, நீங்க முதல் வரி கண்டுபிடிச்சீங்கல்ல.
0: ஆமா சார்.
1: அப்ப நீங்களும் யங்ஸ்டர் தானே நீங்க? அப்படித்தானே, நம்ம எல்லாருக்கும் முன்னாடி
2: ஒருத்தர் இருக்காரு பாருங்க. எல்லாரும் பூமரா உட்காந்துட்டு இந்த பாடு படுத்துறாங்க அப்படின்னு கேட்க கூடும். இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அருமையான பாடல், அந்த தொடக்க வரிகளை கூட ஒரு ரெண்டு வரி கேட்டுடலாம்.

இந்த பாட்டு தான் ஜவஹர்புரம் அந்தோணி கண்டுபிடிச்ச அந்த பாடல். இருந்தாலும் பரவாயில்ல, இதுக்கு முன்னாடி ஒரு பாடலை நம்ம ஒளியேற்றி இருந்தோம், அதை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நேயர்கள் இருக்கிறாங்க. ஒரு வேளை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா வாங்க, அறிமுக நேயர்கள் 24 24 24 அப்படின்ற எண்ணில் 0452 3 நினைச்சிக்கோங்க.

0: நாம் ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன்கோ.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ் வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
5: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
4: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
5: ஆடி ஜோடி ஆஃபர். 1,000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
4: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
9: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங், சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
8: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ்.

0: தாராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலாம்.
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
6: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: That's right.
8: வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
7: That's right.
10: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
11: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
12: கோபால் பல் பொடி.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்துச் செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்துச் செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்துச் செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
5: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11 மணிக்கு
6: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
7: That's right. வசந்தன்கோ, சரி சரி வசந்தன்கோ.
9: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
7: That's right.
15: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
16: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: நேரம் 11:22, கொடை பண்பலை 100.5 MHz பாட்டு பட்டாளம். இன்னைக்கு அப்படியா அருமையாக போயிட்டுருக்கு நிகழ்ச்சி,
1: நல்லா போயிட்டுருக்கு. டீ சாப்பிட்டு
0: வந்துட்டீங்கன்னு
1: நினைக்கிறேன். இப்போ சாப்பிட்ணும்,
0: சாப்பிட்ணும், அதெல்லாம் சாப்பிட்ணும். அப்படின்னா தான் அப்படியே மக்களை
1: சரி அண்ணா
0: சந்திக்க முடியும்.
1: ஒரு எனக்காக ஒரு பாடல் பாடுங்கண்ணா.
0: பாடல்
1: பாடல் பாடுங்க.
0: உங்களுடைய என்னது உங்களுடைய
1: தம்பி ஆசைப்பட்டு கேட்குறேன்.
0: அதை வந்து நான் இன்னைக்கு நிறைவேற்றாமல் போக மாட்டேன். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு பாடல் கண்டிப்பாக பாடிடுறேன்.
1: ஏன்னா தம்பி வந்து ஆசாசையாக வந்து எதிர்பார்த்து
0: காத்திருக்கேன்.
1: எனக்காக ஒரு ஏதோ ஏதாவது ஒரு பாட்டு
0: கண்டிப்பாக இன்னைக்கு பாடிடுறேன்.
1: சரி,
0: அதுக்கு முன்னாடி நண்பர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். சொல்லுங்க, பேர் சொல்லுங்க.
2: கரூர் வேலுசாமி பிரபு, அஞ்சலி பிரபு. நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கும் அஞ்சலி பிரபு.
2: சொல்லுங்க.
1: உங்களுக்கான பாடல் வருது கேக்குறீங்களா?
2: கேக்கலாம்.

0: கேட்டீங்களா பாடல்?
1: கிடையாது, இந்த பாடல் கண்டுபிடிக்க முடியல. அடுத்து வரக்கூடிய நண்பர்
0: பாடுவாங்க.
1: அடுத்து வரக்கூடிய நண்பர் எப்படி பாடுறாருன்னு மட்டும் கேளுங்க.
0: வணக்கம்.
2: ஈரோடு மாவட்டம் கோபிப்பட்டினம் வெள்ளாங்கோவில்.

0: வெள்ளாங்குவில் சுமதி திருமுருகன் நலமாமா இருக்குமா? அப்ப பாடல் கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார். இது காற்றினில் ஒளி ஒளியாய் அந்த பாட்டுங்க.
2: அதே பாடல்தான், காற்றின் மொழி. அருமையான ஒரு பாடலை நினைவூட்டிட்டாங்க. ரொம்ப நன்றி சுமதி அம்மா.
0: ஆமாம்.

0: இதுவரை கேட்டும் கோடை பண்பலை 100.5 பாட்டுப்பட்டாளம்
1: இணைந்து வழங்கியோர் வசந்த் அன்கோ.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃபிரிட்ஜுடன் ₹49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ₹49 மட்டும் செலுத்தி 20 pieces டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை July 16-20 மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அன்கோ.
3: கோடை பொன்பலை 100.5 ரசித்து கொண்டிருக்கிறோம் பாட்டு பத்தாளம். மணி 11 ஆயிடுச்சு, 11:30 ஆச்சு.
4: 11 அப்படின்னுட்டு
3: இல்லை, 11 நம்ம கண்ணுக்கு தெரியுது, 30 அதுக்கப்புறம் தான் தெரியுது.
4: சரி, அதுக்கப்புறம் அந்த 50 அதெல்லாம் தெரியல,
3: அதெல்லாம் அப்புறம் தான்.
4: இப்போ நம்ம நேரடியாக போக வேண்டி இருக்கிறது.
3: ஆமாம், நேரடி
4: ஒரு கண் செக்கப்பை செய்துவிட்டு.
3: ஓ ஆமாம், கண்டிப்பாக
4: நாலு தான் அப்படின்ற மாதிரி நாலு நாளா தெரியுதுல்ல உனக்கு நாலு நாளாக தெரிகிறதுனால உனக்கு நாலு தான் இனி வருங்காலங்களில் அப்படின்ற மாதிரியான ஒரு
3: கண்ணு தெரிஞ்சால் தெரியல கொடுங்க.
4: சரி,
3: இந்த ஒரு எனக்காக ஒரு பாடல் மட்டும்
4: கண்டிப்பாக அடுத்த பாடலாக அப்படின்னு அறிவிக்கும் அளவிற்கு ஒரு பாடலை அடுத்து வரக்கூடிய நேரத்தில் பாட இருக்கிறான் இந்த காணல் மேனன் அப்படின்றத மகிழ்ச்சியோடு தெரிந்து கொண்டேன்.
3: எனக்காக ஒரு பாட்டு, அவ்வளோ
4: காத்துருங்க,
3: பாடணும் எனக்காக ஒரே ஒரு பாடல்
4: காத்திருக்கணும், டக்குன்னு கிடைக்குமா?
3: சரி,
4: கண்டிப்பாக பாடுவோம்.
3: இப்போ நேயரை சந்திச்சிடலாம், அவங்க பாடட்டும்.
4: பாடு. வணக்கம்
5: ஐயா. வணக்கம்,
4: யார் பேசுறீங்க?
5: வாழ்க வளமுடன் வளர கோடையப்பம். அன்பு சகோதரர் காணல் மேனல் அவர்களுக்கும், கொடுமுடி ரகு அவர்களுக்கும் மதிய நண்பகல் வணக்கம் கூறுவது கரூர் மாவட்டம் நெரூர் தாமரங்க ஐயா.
4: நான் பயப்படுற மாதிரி
5: நீங்க பயப்படுற மாதிரி எது இல்லைங்க,
4: எதுவும் இல்லை. இல்ல சரி,
5: அந்த பாட்டு மட்டும் கடைசியில பாடிருங்க ஐயா.
4: கண்டிப்பா இன்னைக்கு பாடல்
3: உண்டு, சொல்லுங்க, கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க, நான் ஆசைப்பட்டு கேட்கறேன்.
5: எனக்காக
3: ஒரு பாடல்,
4: நம்ம யாரையும் ஏமாத்த போறது,
3: ஏன்னா ரொம்ப ஆசைப்பட்டு தண்ணி,
4: நம்ம யாரையும் ஏமாத்த போறது
3: கிடையாது. ஆமா,
4: சரிங்களா? அதனால பாடல் உண்டு
3: உண்டு. சரி,
4: அப்ப நீங்க எங்களது தொண்டு.
3: சரி,
4: இசை கேட்டு கேளுங்க.
3: சரி, அப்ப ஒரு பாடல் கேட்கறேன், அதுக்கு முன்னாடி நேரு பாடல் கேளுங்க.

0: இந்த இதுக்கு இன்னொரு பாட்டு போறேன். ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு அந்த அந்த அந்த பாட்டு போறேன் சத்யராஜ் படத்துலீங்க. தேவ மல்லிகை பூவே பூவே தேனில் ஆடிடும் தேனே வீசும் செந்தமில் காற்றே காற்றே அவ்வளோதான் வருதுங்க அந்த பாட்டு தெரிஞ்சு. ஆமாங்க,
1: ஏன்னா அது கொஞ்சம் முழுமையா பாடுவீங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். என்னாச்சு?
0: மகிழ்ச்சி
1: நடிகன் படத்துல இருந்து முதல் பாடலாக நம்ம கொடுத்தோம் இல்லையா, தேவ மல்லிகை பூவே பூவே, அந்த பாடலை பாடிட்டாரு. இருந்தாலும் இந்த பாடல் இருக்கு
2: இருக்கு,
1: அடுத்து வரக்கூடிய நண்பர்கள் கண்டுபிடிக்கலாம்,
2: கண்டுபிடிச்சிருவாங்க.
1: இல்லைனாட்டி அதற்கு அடுத்து வரக்கூடிய நண்பர்களும் கண்டுபிடிக்கலாம்.
2: இல்ல போய் வரவங்க கண்டுபிடிச்சிருவாங்க.
1: அப்படியா? நம்பிக்கையோட அப்ப வாங்க. யாரு
2: எப்படி நீங்க பாடுவீங்கன்னு சொல்ற நம்பிக்கை வரக்குன்னா அதே
1: அதே மாதிரி
2: இருக்கு இருக்கு.
1: இன்னும் நம்பது பாருங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: யார் பேசுறீங்க?
3: கிடையாது
1: அக்கா மகளும் கிடையாது, அப்படியா இருந்தாலும்
2: பாடல்
1: கூட இவர் கொடுக்கலாம். வேற ஒரு பாட்டு நிறைய இருக்கு.
2: நிறைய இருக்கு.

0: அழகர்
1: நல்லா
2: பாட்டா இருக்கு, ஆனா பாட்டு தான் நல்லா முடியல
0: முடியல முடியல
1: அதாவது
3: இவர்கிட்ட வந்து நம்ம பாடவே முடியாது சரியா, நம்ம ஆசைப்பட்டு வருவோம் பாடவே முடியாது சரியா. சரி
0: அடப்பா
3: இல்ல இல்ல உண்மைதான் அது. சரி
0: சரி பரவாயில்ல, நன்றி அழகர் ஐயா.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or ORG.
6: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
7: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
6: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று முற்பகல் 11
9: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: பதினோரு மணி 45 நிமிடம், கூட பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸில் பாட்டு பாட்டாலும் இன்னைக்கு நாம மகிழ்ச்சியோட ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா, பாடல்ல வரக்கூடிய இடையில் வரும் வரிகளை ஒளிபரப்புவோம், அதை கேட்டுட்டு தொடக்க வரிகளை கண்டுபிடிச்சு பாடணும். சில தடுமாற்றம் இருக்கும், இந்த பாடலாம் அந்த பாடல் இல்லை வேற மாதிரி வருமா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதையும் மீறி சரியாக கண்டுபிடிச்சு பாடணும் அப்படின்றது தான் இன்னைக்கு நாம கொடுத்துருக்கக்கூடிய டாஸ்க்கு. அதை சிறப்பாக பலர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாடல் இல்லைனாட்டி இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் நீங்கள் கொடுத்தீங்க இல்லையா, அதை நாங்கள் பாடிடுறோம், மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரியான நண்பர்கள்.
3: சரி, அதெல்லாம் போகட்டும். பாட்டு பாடுறீங்களா?
2: கண்டிப்பா, ஏன்னா இது பாட்டு பட்டாளம் இல்லையா, நம்ம பாடக்கூடிய ஒரு விஷயம் தான்.
3: ஒரு கொஞ்சம் ஆர்வக்கோளம் இல்லை, எதிர்பார்த்துட்டே இருக்கேன் கொஞ்சம். அப்படியா?
2: கண்டிப்பா, இன்னைக்கு எப்படியும் நிறைவு பகுதியில் ஒரு பாடல் கண்டிப்பா இருக்கு,
3: எதிர்பார்க்க
2: இருக்கு. ஆமா, அதே மாதிரியான மகிழ்ச்சியோட மக்களும் வந்துட்டு இருக்காங்க. நாங்களும் பாடுவோம், எங்களுக்கு என்ன குறை அப்படின்னு இப்ப அப்படி சொல்லி
3: அதே மாதிரி பாடுறாங்க அவங்க. குறையல இல்ல, அதே மாதிரி பாடுற
2: மாதிரி பாடிட்டு
3: இப்ப வர்றாங்க பாருங்க. ஒருத்தர் வணக்கம்.
4: இருவருக்கும் வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தான்குடியில இருந்து முருகன்.
3: சாத்தான்குளம்.
2: முருகன் மிகச்சரியாக பாடக்கூடிய நண்பர் தான் அவரு. என்ன வருது அப்படின்றத ஒரு குலுக்கி போடுவோம், எப்படி வருது அப்படின்றத பாப்போம். அப்படி வந்த பாடல் தான் இந்த பாட்டு, கேளுங்க.

0: அண்ணா
1: பாடவா?
0: பாடவா
1: முருகன்
0: போ. இல்லை இப்போ நீங்கள் பாட்டை போட்டாச்சு கேட்டாச்சு, ஆனால் இருந்தாலும் அவர் வந்து குழுக்கள்ல கலந்துக்கலிங்க. நான் எப்படிங்க நீ இந்த பாட்டை போட்டீங்க?
1: குழுக்கள் முறையில் என்ன நடக்குதோ அதான் நடக்கும்.
0: இல்லை கலந்துக்கவே இல்லைங்கிறாரு, நான் பேரே போடலையே எப்படி குழுக்கினீங்கன்னு கேட்குறாரு.
1: வேற வெளியில் நாங்கள் குழுக்கிறது இது.
0: ஆனால் குழப்பறதுல பாருங்க, ஒரு சாங்கில் ஒரு குழப்பறதுல இருக்கு, வழி இருக்கு பாருங்க. அப்பப்பாப்பா ஐயா கண்டுபிடிச்சிங்களா? அதெல்லாம் கிடையாது, அதுதான் சொல்றேன், குள்ளை பிச்சிருக்காங்க பாடுங்க.
1: அன்பே நீயா,
2: அன்பே நீயின் பாடவா அந்த படத்தான்.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல,
1: அன்பே நீ பாடவா அப்படின்னு முருகனை நாங்க அன்பா அழைக்கலாம்.
0: ஆமா,
1: ஆனா அதுதான் இந்த பாட்டா அப்படின்னா இந்த பாட்டு அந்த பாட்டு இல்ல, அந்த பாட்டு இந்த பாட்டு இல்ல.
0: வாகனத்துல ஏறி எப்ப போயிட்டு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா.
1: வாகனத்துல ஏறி
0: வாகனத்துல ஏறி போயிட்டான்னு நினைக்கிறேன்.
1: அடுத்து வரக்கூடிய நண்பருக்கு வணக்கம். வணக்கம்.
3: பட்டி தொட்டி எங்கும் பாட்டு பறக்கும்,

0: நம்ம காணல் மேனன் பாட்டு கேட்க வருவோம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். வாங்க. என் பாட்டை
0: ரகுநாதே கேட்டுக்கிட்டே இருக்காரு. நீங்க படிக்க பாட்டீங்க, நான் படிச்சேன்.
2: படிப்பாரு, படிப்பாரு, படிப்பாருங்க. படி கண்டிப்பா பாடுவாரு.
1: அடுத்து வரக்கூடிய
2: நிகழ்ச்சி முடிக்கிறதுக்குள்ள கண்டிப்பா பாடுவார். சரிங்களா? ஆனா
0: வந்து குரு தங்கவேலு சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநாகர் மாவட்டத்திலிருந்து இரண்டு பாடல்களை கண்டுபிடித்து படிக்க வேண்டிய ஐயா.
1: பாடுங்க, பாடுங்க.
0: மானா மதுரையில் மாமே மாமே இருக்கையில் அந்த பாட்டு ஒன்று கண்டுபிடிச்சேன்.
1: குதிரையில்
0: படித்த முருக சாத்தாங்குடி முருகனுக்கு தேவன் கோயில் தீபம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று. நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு பாட்டு பாடுங்கய்யா.
1: கண்டிப்பா. அடுத்து வரக்கூடிய பாடல் நாம் பாடக்கூடிய பாடலாக தான் இருக்கும்.
2: ஆமா,
1: இந்த பாட்டையும் கேட்டுருங்க. இப்ப
2: சரி கேட்டலாம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: தம்பி, ஏறக்குறைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம்.
3: ஆமாம்,
2: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியை நம்ம மகிழ்ச்சியோடு நிறைவு செய்து கொள்ளலாம்,
3: செஞ்சுக்கலாம். ஆனால் அந்த பாடுறேன்னு சொன்னீங்கன்னா
2: பாட்டு
3: பாட்டு,
2: அதாவது பேச தெரிஞ்சால் பேச மாட்டோமாயா? மைக்கை முன்னாடி வச்சுட்டு பேசு பேசு பேசு பேசுனா எப்படியா பேசுறது? பேச தெரிஞ்சால் பேச மாட்டோம்.
3: அண்ணா, நான் உங்களை வந்து பாடத்தானே சொன்னேன்.
2: ரெண்டும் ஒன்று தாயா? ஏயா குழப்பறீங்களே.
3: குழப்பாதீங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சரி ஏதாவது பேசுங்க.
2: பேசு, அதுதான் யா. பேச தெரிஞ்சால் பேச மாட்டோமா, பாட தெரிஞ்சால் பாட மாட்டோமா, அடு

0: அடுத்து வர இருக்கு பாருங்க, நம்ம விரும்புகிற பாடல்களோட மகளிர் நேரம் வர இருக்கு. அதனால
1: புரிஞ்சுக்கிட்டேன் நான் உங்க குழப்பத்திலேயே நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
0: பாட தெரியாதவன பாடு பாடுன்னு சொல்லக்கூடாது,
1: சரி,
0: பேச தெரியாதவன பேசு பேசுன்னு சொல்லக்கூடாது.
1: சரி சரி சரி,
0: அதனால மகளிர் நேரம் கேளுங்க.
1: சரி,
0: நீங்கள் என்ன படிச்சீங்களோ அதை பிடிச்ச வகையில் சொல்ல வாங்க அப்படின்னு அழைக்கிறோம்.
1: முன்னாடி
0: விளம்பரம் செய்திச்சுருக்கோம், விளம்பரம்லாம் இல்லை,
1: ஆமாம் செய்திச்சுருக்கோம், கேட்டலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். இளையோரின் நலனை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்டகாலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக செயல்பட ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குந்தாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 500 மெகாவாட் நீர்மின் உற்பத்தி திட்டம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திற்குள் நிறைவடையும் என்று மத்திய மின்துறை இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோ நாயக் தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து போதை கலாச்சாரத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் சென்னையில் அவரது திருவுருவ சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மேற்காசிய பகுதியில் பதற்றமான நிலை நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் விளையாடவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கும் மகளிர் நேரம்.
4: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை July 1 to August 15.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
1: இன்றைய மகளிர் நேரத்தில் சகோதரிகள் அழைக்கலாம். 24, 24, 29, 290, 333 அறிமுக மகளிர் அழைக்கலாம். 24, 24, 26 முன் இணைப்பிற்கு 045, 42 இனிய வணக்கம் நேயர்களே. இன்றைய மகளிர் நேரத்தில் படித்ததில் பிடித்தது, நீங்கள் படித்ததில் உங்களுக்கு பிடிச்ச வரிகளை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

உங்களுடன் அறிவிப்பாளர் அபிஷேக் நாகதேவன். படித்ததில் பிடித்ததில் என்ன சொல்லணும்னு கேட்குறீங்களா? உதாரணமாக, நம் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஐநா சபையின் கூட்டத்தில் கணியன் பூங்குன்றனார் அவர்களின் வரியை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று மேற்கோளிட்டு உரையாடினார். இது அனைத்து நாட்டு பிரதிநிதிகளையும் உற்சாக அடைய செய்தது. இன்று நீங்களும் வரலாம், நீங்கள் படித்ததில் உங்களுக்கு பிடிச்சதை எங்களோட பகிரலாம். வாங்க. வணக்கம் நேயரே. ஹலோ,

0: வாங்க. வணக்கம். அம்மா இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
1: வணக்கம் சார்.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் கோணப்பாதையிலேருந்து சந்திரா பேசுகிறேங்க சார்.
0: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கீங்களா?
0: ஆ, சிறப்பாக இருக்கும்மா. சொல்லுங்கம்மா.
1: சார், கண்ணதாசன் புக்கு.
0: சரிங்க.
1: அர்த்தமுள்ள இந்து மதம், அதில் வந்து தீமையின் விளைவுகள் சார்.
0: சரிங்க.
1: தீமையை தேடுகிறவர்களுக்கு தீமையே வரும்.
0: சொல்லுங்க.
1: தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா?
0: ஆமா, ஆமாங்க.
1: தீமைக்கு தீமை செய்யாமல் நன்மை செய். உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவர் தான் எட்டின குழியிலே தானே விழுவான். தீமை செய்பவர்கள் இளவுதிர்ந்த கருவேல மரத்தை போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பை போலவும் இருப்பார்கள். உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடு உன்னை கண்டிக்கும். கெட்டவருக்கு முகதாட்சிணியம் பண்ணுவது நல்லதல்ல. எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பாய். நன்மை செய்தவருக்கு தீமை செய்தால் அந்த வீட்டை விட்டு எப்போதுமே தீமை நீங்காது.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றி. தீமை செய்ய வேணாம்னு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி நன்றி. அடுத்தவங்க வாங்க. வணக்கம், வாங்க.
2: வணக்கம். விருதுநகர் மாவட்டம் திருத்தாங்கல் டெய்லர் பேக்கரி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: சிறப்பா இருக்கிறோமா. சொல்லுங்கம்மா.
2: நான் எடுத்திருக்க புத்தகம் வந்து பல்சுவை கதைகள்.
0: சொல்லுங்க.
2: அதுல வந்து எழுதியவர் வந்து ஸ்ரீஹரி.
0: ஓகே.
2: அதுல பாத்தீங்கன்னா எறும்பு வந்து ஒரு புழுவை வந்து அதிகமா பெரிய எலும்பு புழுவை வந்து தூக்கிட்டு போச்சான்.
0: சரிங்க.
2: அப்ப அந்த புழு தூக்கிட்டு போகவும் அந்த எறும்பு வந்து அந்த புழு திரண்டு கீழே வந்தோம்னா ஒரு 15 எறும்பு வந்து அடியில போய் மாட்டிக்கிட்டான். அத வந்து இந்த பையன் வந்து பயலுக வந்து பார்த்தவங்க அந்த புழு தூக்கிட்டு போகும்போது இப்படி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்துட்டு மத்த புழுவெல்லாம் என்ன செஞ்சிருக்கு, அந்த புழுவை வந்து தூக்கி விட்டோம்னா எல்லா புழுவும் வந்து எந்திரிச்சு அந்த புழுவை தூக்கிட்டு போனாங்களாம். அப்ப அந்த பையன் வந்து அப்ப அந்த புழு அந்த எறும்பை விட நம்ம மோசமானவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பெரிய கட்டைய தூக்குறதுக்கு போங்கடா அந்த கடத்திருவுல போய் பையங்களை எல்லாம் கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அந்த பையன் அனுப்பி விட்டுருக்கான்.
0: இவங்க
2: போய் பையங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்த உடனே அந்த கட்டைய தூக்கிட்டு போனாங்களாம். அப்ப அவங்க அம்மா வந்துட்டு சொன்னாங்களாம், எப்படி அந்த கட்டையை தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு எறும்பு வந்து ஒரு புழுவை தூக்கும் போது நாங்க அந்த கட்டையை தூக்க கூடாதாமா, நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கட்டையை தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க அம்மா வந்து எல்லாருக்கும் வந்து முட்டாய் கொடுத்தாங்களாம்.
0: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க.
2: இப்படித்தான் இருக்கணும், ஒன்றுபட்டா
0: உண்டு வாழ்வு,
2: உண்டு வாழ்வு, எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். இதை வந்து நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா எந்த விஷயமா இருந்தாலும் அதை பார்த்தோம்னா நம்ம வந்து கற்றுக்கலாம் அதுக்கான.
0: சரிங்கம்மா, நன்றி நன்றி நன்றிம்மா.

0: ராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் விருதுநகர் புதுதில்லி சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அங்கீகாரம் பெற்ற தலை சிறந்த கல்லூரி.
1: 185 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் காலேஜ் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை. 180 கட் ஆஃப் மாணவர்களுக்கு டியூஷன் மற்றும் ஹாஸ்டல் ஃபீஸ் இல்லை.
0: ஒவ்வொரு துறையிலும் முதன்மை மாணவர்களுக்கு தங்க மெடல்கள்.
1: 50க்கும் மேற்பட்ட வேல்யூ ஆடட் கோர்ஸ்களுடன்
0: காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி விருதுநகர். கவுன்சிலிங் கோட் 4959.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
3: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
4: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.

0: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
0: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் மகளிர் நேரம்.
4: இன்றைய மகளிர் நேரம் படித்ததில் பிடித்தது, தங்கள் மனதை தொட்ட வரிகளை பகிரலாம் மகளிர். இணைப்பில் இருக்க நேயர் வரலாம், வாங்க. வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
5: வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கீங்களா?
4: சிறப்பா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க? யார் பேசுறீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: ஹலோ,
4: பேசுங்க.
5: புக்கோட பேருங்கன்னா நிம்மதியான வாழ்க்கை.
4: சரிங்க, யார் எழுதின புக்கு?
5: பாரதியார். தவறு செய்யும் போது இயல்பு, தவறை திருத்திக் கொள்வது மனிதனின் அழகு, வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அடுத்த வரிசையில் பாதையில் பின்பற்ற உன்னோட பாதையில் கடைபிடி.
4: சரிங்க.
5: மனிதனியல் விட முயன்ற விட செயல்படு, எளிதாக முடியும். நேர்வழியில் சிந்தி, நேர்வழியில் செயல்படு, நேர்வழியில் வெற்றி நிச்சயம்.
4: சரிங்கம்மா, ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்,
4: சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க?
6: தேனி மாவட்டம் மோலைப்பட்டியில இருந்து மீனா பேசுகிறேன் ஐயா.
4: சொல்லுங்கம்மா.
6: வணக்கம்.
4: வணக்கம்மா, என்ன செய்றீங்க?
6: நான் விருப்ப ஓய்வு பெற்று ஆசிரியராக 30 வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுவிட்டேன்.
4: ரொம்ப நல்லதுங்க, ஓய்வு பெற்ற ஆசிரியர், சொல்லுங்கம்மா.
6: எனக்கு அக்னிச்சிறைகள் எழுதிய அக்னி புத்திரன், ஏவுகணை நாயகன் திரு ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகள் சில படித்ததில் பிடித்தது, அதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
4: கொஞ்சமா சொல்லுங்கம்மா, நிறைய வேணாம்.
6: கொஞ்சம் தான், கொஞ்சம். மழைக்காலத்தில் எல்லா பறவைகளும் கூட்டை தேடி அடைகின்றன, தழுகுகளோ மேகங்களுக்கும் மேலே பறந்து மழையையே தவிர்த்து விடுகின்றன. பிரச்சனைகள் பொதுவானவை, நம்முடைய அணுகுமுறைகள் தான் வித்தியாசத்தை காட்டுகின்றன. அவர் கூறியதில் துன்பத்திற்கு துன்பம் கொடு, தோல்வியை தோல்வியடைய செய் என்பது எனக்கு ரொம்ப பிடித்த வரிகள்.
4: ரொம்ப அழகா சொல்லிட்டீங்கம்மா, நன்றிமா.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலாம்,
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
7: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

0: நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்றைய சகோதரிகள் அழைக்கலாம், படித்ததில் பிடித்ததை பற்றி பகிர வாங்க. வருக.
1: வணக்கங்கய்யா.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
1: நான் தேனி மாவட்டம் பெரிய குளத்துல இருந்து நாகலட்சுமி பேசுறேங்க. அனைவருக்கும் மதிய வணக்கம்.
0: வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து ஐயா சுந்தராவுடைய எழுதுனது இறைஞ்சல் போல வரிகள், அவர் எழுதியிருக்கிற சிந்தனை வரிகளை
0: சொல்லுங்க
1: சொல்றீங்கய்யா. அதுல குறையும் திருத்தலும்ன்ற தலைப்புல கொடுத்துருக்கிறாரு. கெட்டவர்கள் திருந்தினால் அவர்களை போல் நல்லவர்கள் இல்லை. புகைப்பிடிக்கிற பழக்கம் மட்டுமல்ல, எல்லா தீய பழக்கங்களும் விளையாட்டகத்தான் ஆரம்பிக்கின்றன. மோதிரம் போல் கழிச்சி விட முடியும் என நினைத்தது ரேகை போல் கையோடு பொருந்தி

0: செய்கிறது. ஒன்றிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நாம் அதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். மையப்பகுதியில் இருந்து அது கிளைவிடும் வேர்களை வெட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
1: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. தீய பழக்க வழக்கங்களை நம்ம விட்டலையணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப நன்றிமா. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்ப்பா.
1: வணக்கம் அம்மா, சொல்லுங்கம்மா.
2: நான் பரமக்குடியில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கப்பா.
1: சொல்லுங்கம்மா, என்ன பண்றீங்க?
2: நான் வந்து இப்ப உட்கார்ந்துருக்கேன் ஓய்வா.
1: வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துட்டு இருக்கீங்க?
2: ஆமாங்கப்பா, காலையில எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சிருவேன்.
1: சரிங்க சரிங்க.
2: அதனால ஓய்வு கிடைக்கும். அந்த ஓய்வு நேரத்துல நிறைய நூலகத்தை புத்தகங்களை எடுத்துட்டு வந்து குறிப்பு எடுத்து வச்சேங்கப்பா.
1: அதை வந்து இப்ப நேயர்கள்ட்ட பகிர போறீங்க?
2: ஆமாங்கப்பா, முக்கியமானது.
1: சொல்லுங்கம்மா.
2: சிலப்பதிகாரம் படிச்சது இப்போ சமீபத்துல. இளங்கோ வடிகள் வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில நம்மளுக்காக கொஞ்சம் அறிவுரை சொல்றாரு. இந்த கதையை கேட்டவர்கள் அறவழியில் வாழணும் அப்படின்னு இளங்கோ வடிகள் முடிக்கிறாரு. அந்த அறவழியில வாழ்றது எப்படிங்கறத கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அதப்படி நம்ம நடந்தாலும் நல்லா இருக்க முடியும். இருக்கல் வருங்கால் நழுக்கம் அடையாதீர், தெய்வத்தை போற்றுவீர், ஞானிகளை மதிப்பீர், பொய் பேசுவதை தவிர்ப்பீர், புறங்கூறுதலை ஒழிப்பீர், ஊன் உணவு ஒழிப்பீர், உயிர்கொலை செய்யாதீர், தானம் பல செய்க, தவம் பல ஏற்க, செய் நன்றி மறவாதீர், தீயோர் நட்பு இகழ்க, பொய் சான்று கூறாதீர், செம்மை விட்டு அகலாதீர், அறவோரை அணுகுக, பிறவோரை விளக்குக, பிறர் மனைவியை நயக்காதீர்கள், உயிர்களுக்கு ஊறு செய்யாதீர்கள், இல்லற வாழ்வு இனியது, ஒழுக்கம் ஓங்குக, காமம் பொய் பயனற்ற சொற்கள் இவை தீமையை இயக்கும், இவற்றை நீக்கி வாழ்க, பொய்மையும் யாக்கையும் செல்வமும் நில்லாது, உள்ள நாட்களில் உறுதிகளை தேடு, இதுவே வீட்டின் நெறி பயனுள்ள வாழ்க்கை, இந்த அறவெளியை அறநெறியை போற்றி பாதுகாத்து உயர்வு அடைவீராக என்று வாழ்த்து கூறி இளங்கோவடிகள் காவியத்தை முடிக்கிறார். உயர்வு அறங்கள் இவை என கொட்டுக, நலம் பெறுக என்று வாழ்த்தோடு
1: முடிக்கிறார். அருமை அறத்துடன் வாழணும் அப்படிங்கறத சொல்லிருக்கீங்க. நன்றிமா, நன்றி.

0: கோடை பண்பலை 100.5 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் வழங்கிய மகளிர் நேரம்.
1: சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை எல்லாருக்கும் தெரியும். குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, களை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை. July 1 to August 15 வரை
2: சிவா டெக்ஸ்டைல்ஸ்.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்துள்ளோம் மகளிர் நேரம். சகோதரிகள் படித்ததில் பிடித்ததை நம்மளோட பகிர்ந்துட்டு வராங்க. இணைப்பில் இருக்கிற அடுத்த சகோதரி வருக, வணக்கம். அம்மா சொல்லுங்க.
4: வணக்கங்கய்யா.
3: வணக்கம்மா.
4: இன்னோடு ஒரு நிமிஷம் அப்படிங்கிற புக்குங்க.
3: சரிங்கம்மா, உங்க பேர் சொல்லிருங்க.
4: என் பேர் பிரேமா, அங்கே திண்டுக்கல இருந்து பேசுறேன்.
3: ஆ சொல்லுங்கம்மா.
4: இறையன்புங்கிறவங்க எழுதியிருக்காங்க சார்.
3: இறையன்பு முன்னாள் தலைமைச் செயலாளர், தமிழ்நாட்டின் முன்னாள் தலைமைச் செயலாளர். சொல்லுங்கம்மா.
4: சோர்வு வேண்டாம் அப்படிங்கறது ஒரு தலைப்பு எழுதிட்டாரு. சோர்வு இறந்த காலத்தை கசப்பாக்கி நிகழ்காலத்தை கண்ணீரால் ஈரப்படுத்தி எதிர்கால செயல்பாடுகளை முடக்கி வைக்கும் தன்மை கொண்டது. சோர்வு அடைபவர்கள் தங்கள் ஆற்றலில் ஒரு பகுதியை நிரந்தரமாக தொலைத்து விடுகிறார்கள். முதன்மையே வெற்றி பெற்ற மன்னர்களும் இல்லை, தோல்வி அடையாத சாம்ராஜ்யங்களும் இல்லை. போக்குவதற்காக சுலபமான வழி நல்ல நண்பர்களுடன் உரையாடுவதுதான். பிடித்தமான கவிதையை வாசித்தோ, காற்றாடுவதற்குடன் நடந்தோ, உடல் வியர்க்க விளையாடி மகிழ்ந்தோ சோர்விலிருந்து விடுதலை பெற வேண்டும்.
3: ரொம்ப அருமையா சொல்லிட்டீங்க. நீங்க நீங்க இப்படி பேசுறதுனால உங்களோட சோர்வு எல்லாம் நீங்கிருச்சா? கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்துள்ளோம் மகளிர் நேரம். அனைத்து மகளிரும் அழைக்கலாம். 24 24 29 290 333 அறிமுக மகளிர் அழைக்கலாம். 24 24 26 முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2

0: இதுவரை புற்றுநோய் மருத்துவமனையாக மட்டும் செயல்பட்டு வந்த நம் ஹர்ஷமித்ரா மருத்துவமனை இப்போது விரிவாக்கம் செய்யப்பட்டு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக திருச்சி நாகமங்கலத்தில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது.
1: உங்கள் ஆரோக்கியமே எங்களின் முன்னுரிமை. உயர்தர மருத்துவ சேவை, நவீன வசதிகள், அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள், அனைத்தும் ஒரே இடத்தில். தொடர்புக்கு 7373731008.
2: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின்

0: சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடை வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்துள்ளோம் மகளிர் நேரத்தில். இன்றைய மகளிர் நேரம் படித்ததில் பிடித்தது, நம்மோட படித்ததை அவங்களுக்கு பிடிச்சத மகளிர் வந்து பகிர்ந்துட்டு வராங்க. இணைப்பில் இருக்கிற அடுத்த சகோதரி வாங்க வருக. வணக்கம், சொல்லுங்கம்மா.
10: வணக்கம் சார், நான் அரப்புக்கோட்டையிலிருந்து குழந்தை கிரசம்மாள் பேசுகிறேன் சார்.
9: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
9: அனைவரும் நலமா இருக்கும்மா, என்ன பண்றீங்க?
10: ரொம்ப நன்றிங்க சார். அதாவது புத்தகத்தோட பேர் வந்து மண்டை பிஞ்சை.
9: சரிங்கம்மா.
10: எழுதினவர் வந்து தமிழ் குமரன்.
9: ஓகே, சரிங்க.
10: அதாவது ஒரு நிம்மதி தேடி எந்த உறவிலும் இணையாதீர்கள், அது ஒன்று சலித்து போகும், இல்லை பிரிந்து போகும். உன்னை நேசி, உன் தனிமையை விரும்பு, அது நிரந்தர நிம்மதி தரும். வருவோரை ஏற்றுக்கொள், விலகுவோரை வழி அனுப்பு. யார் இருந்தாலும் இல்லை என்றாலும் வாழ்க்கை நகர்ந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நிச்சயம், அதனால் துன்புறுவதும் இன்புறுவதும் நம் கையில் மட்டும்தான் உள்ளது. இந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
9: சரிங்கம்மா, ரொம்ப அருமையா சொன்னீங்க.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 தாராபுரம் RR சிதம்பர சுவாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பர சுவாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: வானொலி காற்றில் கேட்கும் விஞ்ஞான வீணை.
5: காற்றே என்ற செல்வந்தாய் மெதுவாக கதவு திறந்த காற்றே உன் பேரை கேட்டு
6: கோடை பண்பலை.

0: கண்கள் மூடி மயங்கும் பொழுதும் காது வழியே இதயம் புகுவது. ஐம்புலன்களையும் ஒன்று கூட்டி செவிகளில் கொண்டு சேர்ப்பது. இதயம் திறக்கும் இலக்கியம், உயிர் சிலிர்க்கும் மெல்லிசை,
1: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள், இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
0: மூளை வளர்க்கும் அறிவியல் உங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் தேனில் நனைத்து தித்திக்க தருவது. வானொலி கேட்கும் நேரம் உங்கள் வாழ்வின் உன்னத நேரம்.

0: இணைந்துள்ளோம் மகளிர் நேரத்தில். இன்று நம்மோடு இணைந்து நிகழ்ச்சியை சிறப்பாக்கிய சகோதரிகள் அனைவருக்கும், கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். அபிஷேக் நாகதேவன்.
1: கோடி பண்பலை நூறு பிள்ளைந்தல் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
3: மாயவலை மீளவழி இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
4: கோடை பண்பலை வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்வில் கணினி அமைப்பை சேதப்படுத்துதல் எனும் விண்வெளி குற்றம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். கணினி அல்லது கணினியுடன் இணைக்கப்பட்டிருக்கும் சாதனங்களை சேதப்படுத்துதல் அல்லது அழித்தல் போன்ற தீய செயல்பாடுகளை கணினி அமைப்பை சேதப்படுத்துதல் எனும் விண்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். இதனை ஆங்கிலத்தில் டேமேஜிங் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்கின்றனர். தங்களை பற்றிய குற்றங்களை அல்லது தங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று கருதும் தகவல்களை பதிவு செய்து வைத்திருக்கும் கணினிகளையும் அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் சாதனங்களையும் சேதப்படுத்துதல் அல்லது அழித்தல் போன்ற செயல்களை கடுமையான மின்வெளி குற்றமாக வகைப்படுத்தி இருக்கின்றனர். நீதிமன்றம் அல்லது அரசு அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய மின்னணு ஆவணங்களை அழித்துவிட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அது இடம்பெற்றிருக்கும் கணினியில் இருக்கும் ஹார்ட் டிஸ்க் எனும் வன்தட்டு அல்லது தரவு சேமிப்பு சாதனங்களை அல்லது கணினியினை முழுமையாக சேதப்படுத்துகின்றனர். சில வேளைகளில் கணினியை அல்லது கணினி இருக்கும் அறையினை தீயிட்டு கொளுத்தி அழிக்கின்றனர். குற்றத்தினை தனியாகவோ அல்லது ஒரு குழுவாகவோ சேர்ந்து செய்கின்றனர். கணினி ஆதாரங்களை அங்கீகாரம் இல்லாமல் அழிப்பது, சேதப்படுத்துவது அல்லது தரவுகளை நீக்குவது போன்ற தீய செயல்கள் பல இடங்களில் நடைபெறுகின்றன. சில நிறுவனங்களில் தாங்கள் செய்த தவறு தெரிந்துவிடக்கூடாது என்கிற அச்சத்திலும் சில பணியாளர்கள் இது போன்ற செயல்களை செய்வதுண்டு. பொதுவாக குற்றங்கள் குறித்த மின்னணு ஆவணங்களை பாதிக்கப்பட்டவர்கள் அழிக்க நினைக்கலாம் என்பதால் குற்றங்கள் குறித்த ஆவணங்களை கணினியில் மட்டுமின்றி அதனை பிரதி செய்து கிளவுட் கம்ப்யூட்டர் எனும் மேக கணினியில் பாதுகாப்பாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது அதன் பிரதியினை மற்றொரு கணினியில் கூடுதலாக சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி செய்து வைத்துக் கொள்வதால் கணினி சேதப்படுத்தப்பட்டாலோ அல்லது அழிக்கப்பட்டாலோ மேக கணினி அல்லது மற்றொரு கணினியில் சேமிப்பில் இருக்கும் பிரதியினை கொண்டு மேல் நடவடிக்கைகளை தொடர முடியும். கணினி அமைப்பை சேதப்படுத்தலினால் பாதிக்கப்பட்டவர்கள் மின்வெளி குற்றப்பிரிவிற்கான உதவி எண் 1930 எனும் எண்ணில் முறையீடு செய்தோ அல்லது தங்களது பகுதிக்கான காவல் நிலையத்தில் முறையீடு செய்தோ நல்ல தீர்வினை பெறலாம்.
3: இதுவரை கேட்டோம் மாயவலை மீளவழி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருந்தார் இணைய தமிழ் ஆய்வாளரும் எழுத்தாளருமான தேனி மு. சுப்பிரமணி அவர்கள்.
1: கோடை பண்பலை நூறு பிள்ளைந்தில் ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீளவழி.
2: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.

0: மனம் கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேயர்களே. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1981 தீபாவளி தினத்தன்று கமல் நடித்த திரைப்படம் ஒன்றும் ரஜினி நடித்த படம் ஒன்றும் பாக்யராஜ் நடித்த படம் ஒன்றும் வெளியாகிறது. அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படம் ஒன்றும் வெளியாகிறது. அந்த போட்டியில் வெற்றி பெற்ற திரைப்படம் ரஜினியின் படமோ கமலின் படமோ இல்லை, மாறாக பாக்யராஜ் இயக்கி நடித்த அந்த 7 நாட்கள் திரைப்படம் 175 நாட்கள் ஓடி சாதனை படைத்தது. அதே பாக்யராஜின் கதை திரைக்கதையில் பாரதி ராஜா இயக்கத்தில் கமல் நடித்த டிக் டிக் டிக் திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை தரலை. அதே போல் ரஜினி நடித்த இராணுவ வீரன் திரைப்படமும் எதிர்பார்த்த வெற்றியை தரலை. ஆர் எம் வீரப்பன் எம்ஜிஆருக்காக எழுதிய கதை அது. எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் தெலுங்கு ஹீரோ சிரஞ்சீவி வில்லனாக நடித்தும் இராணுவ வீரன் சுமாராக தான் போச்சு. இப்படி அப்போதைய இளம் தலைமுறையினர் போட்டியிட்ட போது சிவாஜி கணேசன் நடிக்க முக்தா சீனிவாசன் இயக்கத்தில் சூர்யா கோஸ் ரங்கா எழுதிய கதைக்கு விசு திரைக்கதை அமைச்சு வெளியான திரைப்படம் 100 நாட்கள் ஓடி தமிழக அரசின் சிறந்த திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டு விருதும் பெற்றது. சரிதா, சரத்பாபு, ஜெய்சங்கர் என பலரும் நடித்திருந்த அந்த படத்திற்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், கண்ணதாசன் பாடல் வரிகளை எழுதியிருந்தார். அந்த படம்தான் கீழ்வானம் சிவக்கும் திரைப்படம். அப்படத்தில் இடம்பெற்ற பாடலோடு தொடங்குகிறது கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. எடப்பாடி, பூலாம்பட்டி, தங்கவேல், மெகுல், தன்சிகா, மெதுன்யா, ஹரிஸ், பரசுராமனின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சௌந்தரராஜ்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ
3: ஏராளமான்று
5: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: என்றும் இரவா பாடல்களை தரவா தரவா என கேட்டு கேட்டு தந்து கொண்டே இருக்கிறது கொடை பண்பலை 100.5 MHz-இன் நெஞ்சில் நிறைந்தவை. இனி பி சுசீலா பாடிய பஞ்சவர்ண கிள்ளி படப்பாடல். தூத்துக்குடி எப்போதும் வென்றான் முருகன் முனியம்மாள் ஆதவ்குமார் கபி.

வாடா, கண்மணி வாடா, பொன்னே வாடா, பொன்மணி வாடா, புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா, அருகே வாடா.

0: கூடை பண்பலை 100 பிள்ளைந்தில் நாம் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
3: நேரம் 1:17, கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி விளக்கேற்றியவள் படப்பாடல். நாமக்கல் வையப்பமலை நதியா கணேசன், கிருஷ்ணவேணி சரண்யா, மதுமிதா, சர்வின், தேவ் மித்ரனின் விருப்பத்திற்காக.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள்.

0: பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
4: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

பகல் நேர இசை விருந்து நெஞ்சில் நிறைந்தவை தந்து கொண்டிருக்கிறது. கோடை பண்பலை 100.5. இனி சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், எஸ் வரலட்சுமி இணைந்து பாடிய ராஜராஜ சோழன் படப்பாடல். பாடலை விரும்பி இருக்கின்றனர் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி அன்னை இந்திரா நகர், இளஞ்செழியன், தமிழ்வாணன், தமிழரசு, துளசியம்மாள், வைஜெயந்திமாலா, பொன்வதனா.

புனர் ஜென்மம் படப்பாடலை அடுத்து வழங்கவிருக்கிறது கொடைப்பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் நெஞ்சில் நிறைந்தவை. தர்மபுரி பாலக்கோடு பாபா ஜானின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் ஏ.எம். ராஜா மற்றும் பி.சுசீலா.

0: கோடி பண்புள்ள 100 பிள்ளைந்தல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: வணக்கம், நான் உங்களுடைய பட்டாபி MS பாஸ்கர் பேசுகிறேன்.

90.5 மெகா ஹெர்ட்ஸில் நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி பாவை விளக்கு படப்பாடல். நாகர்கோவில் நம்பி இடைத்தெரு மந்திரமூர்த்தி அதித் விஷாகன் செல்வமதி சிவானந்த் பிரதீஷா கோகுல்ராமின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கின்றனர் சி எஸ் ஜெயராமன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி.

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்.
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்.
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள். கண்ணசைவில் கோடி

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும்

0: அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸ் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
2: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
1: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
2: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
6: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
5: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
7: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
8: புதையல் படப்பாடலை அடுத்து வழங்க வருகிறது கோடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை. கோவை காமநாயக்கன் பாளையம், சுஜாதா மோகன், அதுல்யா, மதுரிமா, மரகதம், ஆறுச்சாமியின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் JP சந்திரபாபு.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். இன்றைக்கி வருமுன் காக்கும் சிகிச்சை முறைகள் பற்றி பேசுகிறேன். எல்லாருக்கும் கேன்சர்னாலே ஒரு பயம். அக்கம் பக்கத்தில் யாருக்காவது சொந்தக்காரங்களுக்கு இருந்துச்சுனாலோ இல்லை அப்பா அம்மாவுக்கு இருந்தாலோ அவங்க மனசுக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் ஊறிக்கிட்டே இருக்கும், அடடா நமக்கும் ஒரு வயசார காலத்தில் இந்த மாதிரி கேன்சர் வந்தால் எப்படி நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும். சமீப காலத்தில் இந்த ஜீனோம் அப்படின்ற ஜெனட்டிக் ஐடென்டிட்டி, ஒரு நபருக்கான ஜெனட்டிக் ஐடென்டிட்டி வந்துட்டு ஈஸியாக பிரேக்கப் பண்ணி அதை கேட்டகரைஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஜீனோமிக் ஸ்டடீஸ்லாம் ரொம்ப சீப்பாக வந்துருச்சு. எனக்கே ஞாபகம் இருக்கும், ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் ஒருத்தருக்கு பண்ணணுன்னா 60,000-70,000 இருந்த இடம், இப்போ வந்து 10,000-15,000 நம்மளால் அந்த ஜெனட்டிக் டெஸ்டிங்கை பண்ண முடியுது. ஸோ உதாரணத்துக்கு யாருக்காவது இப்போ மார்பக புற்றுநோய் வந்துட்டு பரம்பர ரீதியாக வரும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த கண்டுபிடிச்சிடலாம். ஒரு நபருக்கு பிறந்த உடனே அவங்க ரத்தத்துலேருந்து எடுத்து டெஸ்ட் பண்ணால் அவங்க பிளட்டில் வந்துட்டு மார்பக புற்றுநோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம இப்போ கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த மாதிரி ஃபேமிலியாக வரக்கூடிய கட்டிகளில் வந்துட்டு வரும் முன் காப்பதற்கு நிறைய சிகிச்சை முறைகள் இருக்குது. ஸோ சிகிச்சைனாலே நம்ம ஆப்ரேஷன் நினைக்கிறோம், பட் ஆப்ரேஷன் மட்டும் கிடையாது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து மார்பக புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு, ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் இருந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண சொல்லுவோன்னா குழந்தை அவங்க பெற்றுக்க சொல்லுவோம், தாய்ப்பால் கொடுக்க சொல்லுவோம். ஒன்ஸ் அவங்க ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உடனே மார்பகத்தை ரிமூவ் பண்ணுற அறுவை சிகிச்சை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். இப்போ சொன்ன மாதிரி சிகிச்சைனாலே எல்லாத்துக்கும் பயம் இருக்குது. மருந்து ரீதியாக ஏதாவது பண்ணலாமா? டெஃபினட்டாக முடியும். இப்போ இதே மார்பக புற்றுநோய்க்கு வந்துட்டு எனக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை, நான் லைஃப் லாங் நான் செக்அப் பண்ணிக்கிறேன், வந்தால் பார்த்துக்கிறேன், இல்லை ஒரு மாத்திரையை சாப்பிட்டுக்கிறேன், அந்த மாத்திரையை சாப்பிட்டா நமக்கு வந்துட்டு கேன்சர் வர்றதுக்கான தன்மை கம்மியாயிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ், ஆன்டி கேன்சர் ஹார்மோனல் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவாங்க அண்ட் கண்டினியூஸ் ஃபாலோஅப்பில் வச்சுப்பாங்க. அதே மாதிரி மலக்குடல் புற்றுநோய் வரவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு மலக்குடல் புற்றுநோய் இருக்கும். வருமுன் காப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், 5 வருடத்துக்கு ஒரு முறை இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க எண்டோஸ்கோபி மூலமா சின்ன சின்ன வேறு மாதிரி இருக்கும், அதை அப்படியே கட் பண்ணிட்டால் நமக்கு பெரிய அறுவை சிகிச்சையிலேருந்து தவிர்த்தலாம். ஸோ எண்டோஸ்கோபி மூலமாக நம்ம கேன்சரை தவிர்க்கலாம், மாத்திரைகள் மூலமாகவும் கேன்சரை தவிர்க்கலாம், அறுவை சிகிச்சை மூலமாகவும் கேன்சரை தவிர்க்கலாம். உதாரணத்துக்கு வயிறு இறைப்பை புற்றுநோய் தமிழகத்தில் மிக அதிகம். இதில் சில ஃபேமிலிஸில் என்ன பார்த்திங்கன்னா பரம்பரை ரீதியாக வரும், அவங்க எந்த பழக்கமும் இருக்காது, ஆனால் வயிறில் ஒரு 35 வயதுலேயோ இல்லை 40 வயதுலேயோ கேன்சர் வந்துடும். இந்த மாதிரி ஃபேமிலிஸில் நாங்கள் என்ன செய்வோம், ஒரு 35 வயதுக்கு அப்புறம் உடனே நாங்கள் வயிறை ரிமூவ் பண்ண சொல்லிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி பல முறைகள் இருக்குது கேன்சரை தவிர்க்கிறதுக்கு. இது எல்லாமே கேன்சர் இல்லாதவங்களுக்கு கேன்சர் வராமல் வைக்கிறதுக்கான ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்.
2: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
0: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.

நேரம் 1:46, கொடை பண்பலை 100.5 MHz நெஞ்சில் நிறைந்தவை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இனி இருவர் உள்ளம் படப்பாடல். இளையான்குடி இக்பால், சித்திக் கதீஜா, அப்துல் மசீது, ரிஃபாயா, முகமதாசன், நூருல் ஃபாத்திமாவின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் TM சௌந்தரராஜ்.

இனி சக்கரவர்த்தி திருமகள் படப்பாடல். பரமக்குடி அலங்காரராஜ் அந்தோனி மெர்சி ஜெர்வினின் விருப்பத்திற்காக பாடலை பாடியிருக்கிறார் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன்.

கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் தெய்வத்தாய் பட பாடலை. சின்னாலப்பட்டி சௌராஷ்டிரா காலனி கார்த்திக் இந்துமதி கிறிஸ்டின் விருப்பத்திற்காக தந்து கொண்டிருக்கிறது 100.5 கோடைப்பண்பலை.

கேட்ட அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கொடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில். கடித வழி விருப்பமான நெஞ்சில் நிறைந்தவை. இனி வென்றார் வந்தார்.

0: வணக்கம் நேர்களே, கோடை பண்பலையின் இளைய அரங்கத்திற்கு பண்பலையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆர்த்தி அவர்களை கோடை பண்பலை வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு இனிதே வரவேற்கிறது. வணக்கம்மா.
1: வணக்கம் சார்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேங்க சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: கல்லூரி மாணவியாக இருக்கீங்க, செப்புக செந்தமில்ல வாகை சூடியதற்கு கோடை பண்பலையின் சார்பாக வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
0: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்கம்மா.
1: என்னோட நேம் ஆர்த்தி, நான் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்திலிருந்து வந்திருக்கேன். நான் இப்போது கவர்மெண்ட் லா காலேஜ் சேலமில் ஃபோர்த் இயர் பிஏ எல்எல்பி படிச்சுட்டு வரேன். என்னோட அப்பா பேர் ரமேஷ், என்னோட அம்மா பேர் மைதிலி, எனக்கு அக்கா இருக்காங்க, அவங்க பேர் அர்ச்சனா.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. கோடை பண்பலை எத்தனை ஆண்டுகளாக கேட்டுட்டு இருக்கீங்க?
1: பல ஆண்டுகளாக கேட்டுட்டு வரேங்க சார். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே கேட்டுட்டு வரேங்க சார்.
0: பள்ளியிலேருந்து படிக்கும்போது மாணவியாக இருந்து இப்போ கல்லூரி மாணவியாக வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து இடைவிடாது கேட்டுக்கிட்டு வர்றீங்க. என்னென்ன நிகழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்?
1: நிறைய நிகழ்ச்சிகள் பிடிக்குங்க சார். மோஸ்ட்லி அன்றும் இன்றும், அதுக்கப்புறம் பண்பலை படைப்பாளிகள், இளமை பேசுகிறது, வண்ணத்துரிகை, ஆசையில் ஒரு குக்கு, நினைவு சுகம், முக்கியமாக செப்புக செந்தமிழ்.
0: கல்லூரி போயிட்டு காலையிலையும் மாலையிலையும் இரவு எப்போதுமே வானொலி கேட்பீங்க?
1: டைம் கிடைக்கிறப்போ கேட்பேங்க சார், அப்பப்போ.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. உங்கள் விருப்பப்படல் கேளுங்க எல்லோருக்காகவும்.
1: ஃபஸ்ட்டு ரோஜா திரைப்படத்துலேருந்து தமிழா தமிழா நாளை நம் நாடே, அந்த சாங்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or
3: பண்பலையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆர்த்தி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். நீங்கள் இப்போ சட்டம் பயின்றுகிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அந்த சட்டம் எடுத்துறதுக்கு இப்போ +2 முடித்ததும் நிறைய பேர் ஒவ்வொருத்தவங்களும் ஆர்ட்ஸ் எடுப்பாங்க, இன்ஜினியரிங் எடுப்பாங்க. இப்போ சட்டம் எடுக்கிறதுக்கு காரணம் ஏதாவது இருக்கா?
4: நான் 11th வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் குரூப் எடுத்தேங்க சார். அது படிக்கிறப்போ எனக்கு இன்னும் டீப்பாக படிக்கணும் லா பற்றி அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, அதனால் நான் எடுத்தேங்க சார்.
3: ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ செப்புக செந்தமிழ் நிகழ்ச்சியில் வாகை சூடியிருக்கீங்க, எத்தனை முறை முயற்சி செய்து வாகை சூடியிருக்கீங்க?
4: நான் கிட்டத்தட்ட 10 காலமாக செப்புக செந்தமிழில் பேசிகிட்டு இருக்கேங்க சார்.
3: பள்ளி காலத்திலிருந்தே நீங்கள்?
4: ஆமாங்க சார். இதுக்கு முன்னாடி நான் ஒரு 7th படிக்கிறப்போ வின் பண்ணியிருக்கேங்க சார் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி நேரலை நிகழ்ச்சியில் வாய்ப்பு வழங்கப்படும்னு சொன்னதுலேருந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேங்க சார்.
3: 10 காலமாக முயற்சி செய்து 7ஆம் வகுப்பில் முதல் பரிசு வாங்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அதில் பங்கேற்று வாங்கியிருக்கீங்க. வேறு என்னென்ன நிகழ்ச்சியெலாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
4: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்குங்க சார். நினைவை சுகம், அதுக்கப்புறம் இளமை பேசுகிறது, அன்றும் இன்றும், இந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சியுமே, கோடை பண்பலை வழங்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சியுமே ரொம்ப பிடிக்குங்க சார்.
3: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்த விருப்பப்பாடல் சொல்லுங்கள் எல்லோருக்காகவும்.
4: சார், வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து இள நெஞ்சேவா அந்த சாங் சார்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. பண்பலையின்
2: விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆர்த்தி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். குடும்பத்தோட கொடைக்கானலுக்கு, அதுவும் கோடை பண்பலையை பார்க்க வந்திருக்கீங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ கோடை பண்பலையை நீங்கள் ஒரு கல்லூரி மாணவி, இப்போ உள்ள இளைஞர்கள் சமுதாயத்தை சேர்ந்திருக்கீங்க, சமூக ஊடகங்கள் எவ்வளவோ இருந்தும் உங்களுக்கு கோடை பண்பலையோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கோடை பண்பலையை உங்களுக்கு வந்து அறிமுகப்படுத்தியது உங்கள் வீட்டில் யார்?
3: எங்கள் அப்பா மோஸ்ட்லி எப்பயுமே எஃப்எம் கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க சார். எங்கள் அப்பா கிட்ட இருந்து தான் எனக்கு எஃப்எம் கேட்கக்கூடிய பழக்கம் வந்து வந்தது.
2: என்னென்ன நிகழ்ச்சியெலாம் ஆரம்பத்தில் கேட்க ஆரம்பிச்சிங்க?
3: ஸ்டார்டிங்லேருந்தே செப்புக செந்தமிழ் தான் சார் மோஸ்ட்லி கேட்டுட்டு இருப்பேன்.
2: அந்த பள்ளி விடுமுறை நாட்கள்னால?
3: ஆமாங்க சார்.
2: அப்புறம் இன்று அன்றுலாம் சொல்கிறீங்க, இன்று அன்றுல என்ன தெரிஞ்சுக்குவீங்க அதிகம்?
3: வரலாற்று நிகழ்வுகள், இன்றைய நாளுக்கான சிறப்பு தினங்கள் இந்த மாதிரி சொல்லுவாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார்.
2: உங்கள் அப்பா தான் உங்களை வானொலியை கேட்க வச்சு உங்களை வந்து ஒரு செம்மைப்படுத்தியிருக்காருன்னு சொல்லலாமா?
3: ஆமாங்க சார், எல்லாருமே வீட்டில் வானொலி கேட்பாங்க சார், அப்பா தான் அதிகமாக கேட்பார்.
2: அவர் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் அதிகமாக கேட்பார்?
3: அவர் மோஸ்ட்லி எல்லா நிகழ்ச்சியுமே கேட்பாருங்க.
2: எல்லா நிகழ்ச்சிகளுமே கேட்பார்?
3: எல்லா நிகழ்ச்சியுமே கேட்பார் சார்.
2: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்த விருப்பப்பாடல் கேளுங்க எல்லோருக்காகவும்.
3: காதலுக்கு மரியாதை படத்துலேருந்து ஆனந்த குயிலின் பாட்டு, தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, அந்த சாங் போடலாம் சார்?

0: அன்பழையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆர்த்தி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். செப்புக சந்தமில்ல வாகை சுடி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கீங்க. ஏழாம் வகுப்பிலே முதல் முறையாக வாகை சுடி, இப்போ இரண்டாவது முறையாக வாகை சுடி இருக்கீங்க. இப்போ இந்த செப்புக சந்தமில்ல எப்படி உங்களுக்கு தமிழ் மேலே எப்படி ஒரு பற்று வந்துச்சு?
1: ஆரம்பத்துலேருந்தே தமிழ்னாலே ரொம்ப பிடிக்குங்க சார். செப்புக செந்தமிழ் கேட்குறப்ப இன்னும் நிறைய வேர்ட்ஸ், நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனாலேயே செப்புக செந்தமிழ் கண்டினியூஸாக கேட்கணும், தமிழுக்காகவே தனி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு எனக்கு செப்புக செந்தமிழ் கேட்குறப்ப தான் புரிஞ்சுதுங்க சார்.
0: இல்லை, ஒவ்வொரு முறையும் நீங்கள் இணைப்பு வெற்றி பெறாமல் போகலாம், இணைப்பு கிடைக்காமல் போகலாம், இன்னும் ஒரு மாதம் பங்கேற்று வெற்றி பெறலைட்டா ஒரு மாதம் கழித்து தான் பங்கேற்க முடியும், பல நாட்கள் பல வருடங்கள் கழித்து தான் ஜெயிக்க முடியும். எப்படி தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க?
1: அது வந்து இப்போது வின் பண்ணாலும் சரி, வின் பண்ணலை அப்படினாலும் சரி, நம்ம தமிழில் பேசுகிறது ரொம்ப பிடிக்குங்க சார். இந்த இடத்துல நான் தோத்துட்டேன் அப்படின்னா எதனால் எனக்கு தோல்வி வந்தது, நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு யோசித்து நெக்ஸ்ட் டைம் அதை பண்ணாமல் கண்டினியூஸாக நம்ம நல்லா பேசலாம் அப்படின்னு தோணுங்க சார்.
0: தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே பல மாதங்கள் முயற்சி செய்து வெற்றி வகை சூடியிருக்கீங்க.
1: ஆமாங்க சார்.
0: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. அடுத்த விருப்பப்படல் கேளுங்க.
1: ஏழாம் அறிவு படத்துலேருந்து இன்னும் என்ன தோலா அந்த சாங் போடுங்க சார்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: பண்பலையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆர்த்தி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். நீங்கள் பிடித்த நிகழ்ச்சிகளில் பண்பலை படைப்பாளிகளை குறிப்பிட்டு சொன்னீங்க, அது பிடிக்கிறதுக்கு காரணம்?
4: நான் நிறைய கவிதைகள் எழுதுவேங்க சார், அதனாலேயே ரொம்ப பிடிக்குங்க சார்.
3: கவிதை எழுதுறதுனால அந்த நிகழ்ச்சியில
4: கவிதைகள் வந்து எழுதி அனுப்புவாங்க நேயர்கள், அவங்க வந்து ரீட் பண்ணி காட்டுவாங்க, பின்னணி இசையோட ரீட் பண்ணி காட்டுவாங்க சார். ஸோ அதனால் அந்த நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்குங்க சார்.
3: இப்போ நீங்கள் எத்தனை வயதுலேருந்து கவிதை எழுத எப்படி அந்த ஆர்வம் வந்தது?
4: ஒரு 7th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ரெண்டுமா நிறைய கவிதைகள் படிப்பேங்க சார், அப்படியே எழுத ஸ்டார்ட் பண்ணது தான் சார்.
3: இப்போ நீங்கள் சொந்தமாக எத்தனை கவிதைகள் எழுதியிருக்கீங்க?
4: நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேங்க சார், நியூஸ் பேப்பரில் புக்ஸ்லலாம் பப்ளிஷ் பண்ணி.
3: பண்பலை படைப்பாளிகள் எழுதி அனுப்பிச்சிருக்கீங்களா?
4: இது வரைக்கும் அனுப்பினதில்லைங்க சார், இனிமேல் அனுப்புவேங்க சார்.
3: தொடர்ந்து எழுதி அனுப்புங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு பண்பலை படைப்பாளிகள் வரும். அடுத்த விருப்ப பாடல் கேளுங்க, எல்லோருக்காகவும்.
4: யூத் படத்திலிருந்து சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதிபலம் அந்த சாங் போடலாம் சார்.

0: அன்பலையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆர்த்தி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். நீங்கள் குழந்தை பருவத்திலிருந்து வானொலி கேட்டு வளர்ந்துருக்கீங்க.
1: உங்கள்
0: கோடை பண்பலையால் பெற்ற பயன்னா என்ன சொல்லுவீங்க? பல நிகழ்ச்சிகளை கேட்டு சின்ன வயசுலேருந்து பள்ளிக்குளம் போகிறதுக்கு முன்னாடியும் பள்ளி விட்டு வந்ததுலேருந்து நிகழ்ச்சிகளை கேட்டு பல வருடங்கள் பயணித்திருக்கீங்க. செப்புக செந்தமில்ல வகை சூடியிருக்கீங்க. இப்போ இந்த கோடை பண்பலையால் நீங்கள் பெற்ற பயன்னா என்ன சொல்லுவீங்க?
1: அதை நான் எழுதின கவிதையாகவே சொல்கிறேங்க சார். கவிதையின் தலைப்பு வானொலியும் நானும். கதைகள் பல கூறி என் கவலைகளை களைய செய்தாய், சங்கீதத்தை தந்து என் சித்தத்தை கவர்ந்தாய், தகவல்கள் பல கூறி என் தனித்திறனை வளர்த்தாய், நகைச்சுவைகளை தந்து நாள்தோறும் என் இதழை புன்னகைக்க வைத்தாய், பறவைகள் போல் நீயும் பார் முழுவதும் வலசை போனாய், பொது அறிவு பல தந்து என் பொழுதுபோக்காய் நீ ஆனாய், மழலை பருவத்தில் உன்னை அறிந்தேன், உன்னால் மனம் தொட்ட

0: நீங்கா நினைவுகள் பலவற்றை தெரிந்தேன். பணியின் போது ஏற்படும் அசதியை அகற்றினாய். யான் இரவில் உறங்க என் மனதை நீ தேற்றினாய். வனப்பான குரல்களை வழங்கும் வானொலியே, நீயோ என் சுவைகள் மட்டும் அல்லாமல் இயல் இசை நாடகத்தை உண்ட முத்தமிழ் மொழியாம். ஒளியில்லா இரவில் என் மனம் தேடி அலையும் அதிசய ஒளியாம். என் வழிகளை வழியில் பறக்க செய்து என் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தோழியாம். இணைப்பிரியா நண்பர்களாம் நதியும் மீனும், அதே போலதான் வானொலியும் நானும்.
1: கவிதையாகவே சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் பண்பலை படைப்பாளிகளுக்கு எழுதி அனுப்பணும். அடுத்த விருப்பப்பாடல் கேளுங்க எல்லோருக்காகவும்.
0: சார், ஜீன்ஸ் படத்திலேருந்து பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், அந்த பாடல் பாடலா சார்?

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
1: கொடிப்பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்,
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோ 2612.
7: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
8: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
9: பண்பலையின் விருந்தினராக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் ஆர்த்தி அவர்கள் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வென்றார் வந்தார். இளைஞர்கள் தான் கோடை பண்பலையோட அடுத்த தலைமுறை நேயர்கள். நீங்கள் இளைஞர்களாக இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் கோடை பண்பலையில் பிடித்த நிகழ்ச்சிகள்லாம் என்னென்ன சொல்லுவீங்க?
10: நிறைய நிகழ்ச்சிகள் வந்து கோடை பண்பலையில் ஒளிபரப்புறாங்க சார். இப்போ 12:00 வந்து மாய வலை, மீள வழி, இந்த மாதிரி ஆன்லைன் கிரைம்ஸ் மூலமாக நடக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாக்கலாம், இந்த மாதிரியான சொல்யூஷன்லாம் தராங்க. அதே மாதிரியே 1 ஹவருக்கு ஒருக்கா நியூஸ் வந்து போடுறதால அதை கேட்கக்கூடிய இளைஞர்கள், படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள், எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க சார். அப்புறம் வரலாற்று நிகழ்வுகள், இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இளைஞர்களுக்காக கோடை பண்பலை வந்து நடத்திட்டு வராங்க சார்.
9: ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. இணையம் சார்ந்த குற்றங்கள், அப்புறம் ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவை செய்தி சுருக்கம் வருது, பல வரலாற்று நிமிடங்கள் இருந்த நேற்றைய நிமிடங்கள்னு பல தகவல்கள் வந்து கோடை பண்பலையில் இளைஞர்களுக்காக இருக்குன்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. அடுத்த விருப்ப பாடல் கேளுங்க.
10: துள்ளாத மனமும் துள்ளும் படத்திலேருந்து இன்னிசை பாடி வரும் சாங்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: ஆடைகளின் புதை அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு

0: 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறலாம்,
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்பை டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்சன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
11: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தூரிகை.
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்துட்டோம். நாமக்கல் குமாரபாளையத்திலிருந்து கொடைக்கானல் கோடை பண்பலை நிலைய அரங்கத்துக்கு வந்திருக்கீங்க. காலையில் எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க
14: சார்? காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சோம், ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டோங்க சார் வீட்டிலேருந்து.
13: இன்றைக்கி கல்லூரியெலாம் விடுப்பு எடுத்து கோடை பண்பலைக்காக குடும்பத்தோடு ஒரு நாள் ஒதுக்கி வந்திருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனுபவம் எப்படி இருக்குது?
14: ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க சார். பல ஆண்டுகளாக ஒரு நேயராக வீட்டிலேருந்து பேசிட்டு இப்போது இந்த இடத்துல ஒரு சீஃப் கெஸ்ட்டாக உட்காந்து பேசுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க சார்.
13: எங்களுக்கு கோடை பண்பலைக்கு மகிழ்ச்சி. நேயர்களால் தான், அதுவும் இளைஞர்களால் இன்னும் கோடை பண்பலை மென்மேலும் வளரணும். அதுக்கு இளைஞர்களுக்கான பல நிகழ்ச்சிகள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. மென்மேலும் கேட்கணும், நிறைவாக சொல்லுங்க.
14: கண்டிப்பாக சார், இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இதே மாதிரியே இளைஞர்களுக்காக கொண்டு வரணுங்க சார். அதுவும் என்னோடய பர்த்டே நாளைக்கு, அதுக்கு முன்னாடி நாள் இங்கே வந்து பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க.
13: ரொம்ப சந்தோஷம். கோடை பண்பலை உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற கோடை பண்பலை வாழ்த்துகிறது.
14: தேங்க்யூ சார், இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்பை நல்கிய கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்த நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.
13: ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இதுவரை பண்பலையின் விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்த நாமக்கல் குமாரபாளையம் ஆர்த்தி அவர்களுக்கு நன்றிகள் பல கூறி விடைபெறுகிறது. வென்றார் வந்தார்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வினாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டுமென்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சென்னை பெரம்பூரில் அமைக்கப்பட்டுள்ள தொழில்நுட்ப பூங்காவை சென்னை மாநகர மேயர் திருமதி பிரியா பள்ளி மாணவர்களுடன் பார்வையிட்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் 1060 பேருக்கு புதிய குடும்ப அட்டைகளை மாவட்ட ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு

பேரணி இன்று நடைபெற்றது. மேற்காசிய பகுதியில் பதற்றமான சூழல் நீடித்து வருவதால் சென்னையிலிருந்து பஹ்ரைன், அபுதாபி உள்ளிட்ட இடங்களுக்கான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. மதுரை கள்ளழகர் திருக்கோவில் ஆடி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் இன்று தொடங்கியது. கனடாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 50% கூடுதல் வரி விதித்து அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இனிய வணக்கம் நேயர்களே, கோடை பண்பலை 100.5 நேயர்களின் விருப்ப பாடல்களோடு பொலிப்புரையும் இணைந்து வலம் வரும் நிகழ்ச்சி உயிர் எழுத்து. இன்றைய உயிர் எழுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் அள்ளிக்காரன்பாளையம் என்ற ஊரைச் சேர்ந்த ரமணி ஆர். வெங்கட்ரமணன் அவர்களின் தெரிவில் காதல் என்ற தலைப்பில் வலம் வர காத்திருக்கின்றது. நேயர் முகப்பில் தன்னை பற்றி இவ்வாறாக குறிப்பிட்டுள்ளார். நான் திருச்சி உருமு தனலட்சுமி வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் SSLC வரை படித்துள்ளேன். கோவை மாவட்டம் அள்ளிக்காரன்பாளையத்தில் என் மனைவி லதா உடன் வசித்து வருகிறேன் என குறிப்பிட்டுள்ளார்.

நிகழ்ச்சியின் முதல் பாடலாக செல்வ மகள் என்ற படத்திலிருந்து குயிலாக நான் இருந்தேன் என என்ற பாடலுக்கு இவ்வாறாக பொழிப்புரை தந்துள்ளார். காதலியின் கனவு, காதலன் குரலாக நான் வருவேன். பாட்டோடு பொருள் காதல் அல்லவா? காதலியின் கனவு, காதலன் குரலாக நான் வருவேன். பாட்டோடு பொருள் காதல் அல்லவா?

0: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
1: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
0: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலை கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால. July 1 to August 15 வரை
6: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
7: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
8: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
10: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
11: எங்க செலக்சன் சரி?
12: கவுன்சிலிங் கோட் 2612.
13: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
15: பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
16: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
17: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, முதுகு தண்டு வலி. ஸோ அதுல வந்து கீழ் முதுகு, மேல் முதுகு, நடுமுதுகுன்னு இருக்கு. ஸோ அதுல வந்து கீழ் முதுகு தண்டு வலியை பத்தி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நிறைய, ஏன்னா இப்போ எங்கிட்ட வர பேஷண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஓபியில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர்த்த பார்க்குறோன்னா, அதில் பார்த்தீங்கன்னா 20-30 பேர் எனக்கு முதுகு வலி இந்த பிரச்சனையோடு தான் எனக்கு வராங்க. பட் ஆனால் அதையெல்லாம் என்னென்னா, கரெக்டான பாதையில் கொண்டு போனோம்னா அவங்களுக்கு அந்த முதுகு வலியோ இதோ எந்த விதமான பிரச்சனைகள் பின்னாடி வராமல் தவிர்க்க முடியும். ஸோ அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ஓவர் யூஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது குனிஞ்சு வெயிட் எடுக்கிறது. ஸோ ஹெவி வெயிட், நிறைய பேர் பார்த்திங்கன்னா க்ரானிக்காக ரொம்ப நாளாக மூட்டை தூக்குறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. சிலது ஏதாச்சும் அடிபட்டிருக்கலாம், சிலது பார்த்திங்கன்னா நம்ம சிலது தேய்மானத்தினால கூட இந்த மாதிரி வந்து இது வரலாம். ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், சில இதெல்லாம் டிபி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு டியூமர் க்ரோத், அதாவது வந்து உள்ளர் வந்து ஏதாவது நீர் கட்டி இந்த மாதிரி வரலாம். ஸோ அதே மாதிரி குண்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம், ஒபிசிட்டின்னு சொல்கிறது ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா

0: பின்னாடி முதுகுக்கு ப்ராப்பராக சில பேர் எக்ஸசைஸ்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஐடி ஃபீல்டில் இந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க, பட் ஆனால் கிட்டத்தட்ட 5 hours 6 hours கண்டினியூஸாக உட்காருவாங்க, பட் ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க. அதனால் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா முதுகு வலி அதனால் அதிகமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்புறமேட்டு வந்து சில இது ஃபுட்டுனாலையும் சில இது இருக்குது, ஸ்மோக் பண்ணுறதுனால வரலாம், நிறைய அல்கஹால் எடுத்துக்கிறதுனால வரலாம். ஸோ ப்ராப்பரான தூங்குற பொசிஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி நிறையா காரணங்கள் இருக்குது. ஸோ இந்த வழி வந்து எப்போ இது வந்து கரெக்டாக கவனிக்கக்கூடியது அப்படின்னா, அதாவது வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணோம், இது வந்து நமக்கு வந்து உடனே அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக எடுத்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த வழி ஏதாவது கால் வரைக்கும் பரவுது, இல்லை கால் மறுத்து போகுது, இந்த வழினால் ஏதாவது நெறிக்கட்டி இருக்குது, ஏதாவது இன்ஃபெக்ஷன் மாதிரி நம்ம சஸ்பெக்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா உடனே நம்ம போய் பார்த்து அதுக்கு வந்து தேவைப்பட்டதுன்னா எக்ஸ்ரே, தேவைப்பட்டதுன்னா எம்ஆர்ஐயும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ இது என்ன காரணத்தினால இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்க்க வேண்டியிருக்கும். சில இது பார்த்திங்கன்னா ஒரு 90%, அதாவது வந்து 100 out of 90 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த எந்த விதமான இன்வெஸ்டிகேஷன் மோஸ்ட்லி தேவைப்படாது. கரெக்டான அவங்க வந்து உட்கார பொசிஷன், படுக்கிற பொசிஷன் இதெல்லாம் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணி கரெக்டாக எக்ஸசைஸ்லாம் பண்ணாங்கன்னா இந்த பேக் பெயினை கண்டிப்பாக அவங்களால அவாய்ட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது, இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் உடனே போய் டாக்டர் பாருங்கள், அவங்க ப்ராப்பரான உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லுவாங்க. மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

நம் கோடை பண்பலை 100.5 இன்றைய உயிரெழுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் அள்ளிக்காரன்பாளையம் ரமணி ஆர். வெங்கடரமணன் அவர்களின் விருப்பமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ராமன் தேடிய சீதை படத்திலிருந்து நல்லது கண்ணை என்ற பாடலுக்கு இவ்வாறாக பொழிப்புரை தந்துள்ளார். காலோடு கால்கள் பின்ன ஊர்கோளம் போகும் முன்னே மாப்பிளை பெண்ணோடு இருமணம் ஒரு மனமாக சேர்ந்தால் காதல் மலர்கிறது.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
3: புதுசுதான்.
2: எப்படி வாங்கின?
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
2: அது எப்படி?
3: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
2: தங்க விலை ஏறனா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
2: அப்ப விலை குறைஞ்சா?
3: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
2: ஹே சூப்பர்.
3: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
2: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதாரா ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
4: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 100 பிளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
8: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
9: எங்க செலக்சன் சரி?
10: கவுன்சிலிங் கோட் 2612.
11: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள், ரயர்களின் வண்ண தூரிகை.
12: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
13: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
11: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

எம் கோடை பண்பலை 100.5 இன்றைய உயிரெழுத்து காதல் என்ற தலைப்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் அள்ளிக்காரன் பாளையம் ரமணி ஆர் வெங்கடரமணன் அவர்களின் விருப்பமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நேற்று இன்று நாளை படப்பாடலாக அங்கே வருவது யாரோ என்ற பாடலுக்கு இவ்வாறாக

பொழிபுரை தந்துள்ளார். பேசி பார்ப்பதால் ஆசை தீருமோ, இதழ் ஓசை கேட்பதால் வேறு பாசை வேண்டுமா, தேடி தேடி காதல் வலை போல பின்னப்பட்ட பாடல் இதோ உங்களுக்காக

கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்திருக்கும் நிகழ்ச்சி உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து கோவை மாவட்டம் அள்ளிக்காரன்பாளையம் என்ற ஊரைச் சேர்ந்த ரமணி ஆர். வெங்கடரமணன் அவர்களின் தெருவில் வலம் வந்து கொண்டிருக்கிறது.

தொட்டால் பூ மலரும், தொடாமல் கண்கள் படாமல், கைகள் தொடாமல் காதல் வருவதில்லை. காதலை எவ்வளவு தத்ரூபமாக, காதலுக்கே இலக்கணமாக திகழ்ந்த பாடல் என படகோட்டி படத்திலிருந்து வரும் பாடலுக்கு நம் நேயர் அவர்கள் பொழிப்புரை வழங்கியுள்ளார்.

நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் உயிர் எழுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக மன்னிப்பு பட பாடலுக்கு இவ்வாறாக பொழிப்புரை தந்துள்ளார் நம் நேயர். அவனின் நினைவு, அவளுக்கான ஓய்வு இல்லாத காதல் கனவு. நிலவுக்கும் ஒரு நாள் ஓய்வும் உண்டு, மாதத்தில் ஒரு நாள் நிலவுக்கும் ஓய்வு உண்டு, ஒரு நாள் மறைவதும் உண்டு. நீ ஒரு நாள் வரும் வரையில் காத்திருப்பேன் நதிக்கரையில். காதலுக்காக என்ன தியாகம், என்ன பொறுமை,

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சர்க்கிள் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சர்க்கிள், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: கோடை பண்பலை 100 பிள்ளைந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
5: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
6: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
7: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
8: எங்க செலக்சன் சரி?
9: கவுன்சிலிங் கோட் 2612.
10: 430க்கும் ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், ரயர்களின் வண்ணத்தூரிகை.
11: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நம் கோடை பண்பலை 100.5 நாம் இன்று இணைந்து உள்ளோம். உயிரெழுத்து நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டம் அள்ளிக்காரன் பாளையம் ரமணி ஆர் வெங்கடரமணன் அவர்களின் விருப்பமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எங்கள் தங்கம் படத்திலிருந்து வரும் பாடலுக்கு இவ்வாறாக பொலிபுரை தந்துள்ளார். பட்டாடை தொட்டு ஆட தென்றலோடு காதல் மெளிர்கிறது, பனியில் நினையும் மலர்களைப் போல ஒரு இரு உள்ளங்கள் குளிர்கிறது, காதல் மலர்கிறது, இரு உள்ளங்கள் ஆனந்தமாய் காதலை வெளிக்கொணர்ந்த பாடல்.

0: களி
1: கடல்
0: அல்லது
1: களித்தொகை எனும் நூல்
0: அல்லது
1: களிகாலம்
0: அல்லது
1: ஆரவாரமான
0: அல்லது
1: உருவாக்கு
0: களி
1: கடல்.

நாம் இணைந்துள்ளம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில். இன்றைய உயிரெழுத்து காதல் என்னும் தலைப்பில் கோயம்புத்தூர் மாவட்டம் அள்ளிக்காரன்பாளையம் என்னும் ஊரைச் சேர்ந்த ரமணி ஆர். வெங்கடரமணன் அவர்களின் விருப்பமாய் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. நேயர் அவர்கள் வீர திருமகன் படத்தில் இடம்பெற்ற ரோஜா மலரே என்ற பாடலுக்கு இவ்வாறாக விளக்கம் தந்துள்ளார். மலைகளின் அரசி கோடை பண்பலை, தமிழகத்தின் தலைநகர் சென்னை. மலர்களில் நமக்கு பிடித்தவையில் ஒன்று ரோஜா மலர். காதலின் மலரை ஒப்பிடும்போது ரோஜா மலரே தானே கதாநாயகன். காதலியை ரோஜா மலரே என்று அன்புடன் அழைக்கிறார்.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: கோடை பண்பலை 100 பிளேந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தூரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
6: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
7: எங்க செலக்சன் சரி?
8: கவுன்சிலிங் கோட் 2612.
9: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ணத்தூரிகை.
10: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

நாம் இணைந்துள்ளோம். கோடை பண்பலை 100.5 இல் உயிர் எழுத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு இவ்வாறாக உரை தந்துள்ளார் நம் நேயரவர்கள். காதலிக்காக அல்லவா உடன் காதலன் காத்திருந்தாரா? இல்லை, நகை, பொருள், துணி மற்ற ஏதாவது உடன் காத்திருந்தாரா? இல்லையா? மலரோடுதான் காதலன் காத்திருந்தார் என்று கோடை பண்பலை சொல்கிறது. நாமும் கேட்டு ரசிப்போம் அநேயர்களே.

0: நாம் கோடை பண்பலையின் 100.5 இன்றைய உயிரெழுத்து கோயம்புத்தூர் மாவட்டம் அள்ளிக்காரன் பாளையம் என்ற ஊரைச் சேர்ந்த ரமணி ஆர் வெங்கடரமணன் அவர்களின் தெரிவில் வலம் வந்தது. நிகழ்ச்சிக்கு பாடல் தேர்ந்தெடுப்பிய அனுப்பிய நேயருக்கும் கேட்டு ரசித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. பண்பணியில் இனி வண்ணத்தூரிகை முன்னதாக செய்தி சுருக்கம்.
1: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வீணாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திரமோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டின் நலன் கருதி அனைத்து அரசியல் கட்சிகளும் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ கேட்டுக் கொண்டுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு JCD பிரபாகர் அறிவித்துள்ளார். காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் திரு விஜய் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழா சென்னையில் இன்று நடைபெற்றது. மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி ஒருமித்த முடிவெடுக்க வேண்டுமென்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: கொளுத்தும் கோடை வெயிலிலே, சுட்டரிக்கும் சூரிய ஒளியிலே உங்களை எல்லாம் குளிர்விக்க

0: அதே
1: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு.

0: தரம் சுவை விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
2: இணைந்து வழங்குவோர் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப்.
5: எங்க செலக்சன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்சன் சரி? சோ நோ வரி.
6: பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
7: பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று ஊடகங்களின் ஒட்டுமொத்த நேரத்தையும் சுகமாய் எடுத்துச் செல்வது, உள்ளங்களில் சீக்கிரம் ஒட்டிக்கொள்வது, தகவல் பரிமாற்றத்திற்கான முக்கியமான கருவி அப்படின்னு கூட சொல்லலாம். என்னவா இருக்கும்? திரைப்படம் சார்ந்த விஷயங்கள் தாங்க. படம், பாடல், கதை, நடிகர், நடிகை, இசை, ஒளிப்பதிவு, குரல் பதிவுன்னு ஏராளமாக தாராளமாக சொல்லலாம். இப்போது நம்ம கோடை பண்பலை 100.5 சினிமா சார்ந்த கேள்விகளோடு சினிமா கொட்டகை. நேயர்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம். மகளிர் 24 24 24 அறிமுகங்கள் 24 24 29 அனைத்து நேயர்களும் 24 24 26 290 333 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சுள்ளி 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு
8: அபிஷேக் நாகதேவன்,
7: சசிரேகா குமரகுரு. இனிய மாலை வணக்கம் நேயர்களே.
8: வணக்கம் நேயர்களே.
7: என்ன அபி, எப்படி இருக்கீங்க?
8: நல்லா இருக்கோம்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
7: அப்படியே தாங்க இருக்கோம்.
8: வெளியெல்லாம் குளிருதா?
7: அப்படியா, காற்று அடிக்குது, பலமான ஆடி காற்று அடிக்குது. அதனால் எப்பயும் நம்ம கவசத்தோடு தான் இருப்போம், கொடைக்கானலில் இருக்கோங்க.
8: சரிங்கக்கா.
7: சரி,
8: நேயர் வந்துட்டாங்களா?
7: வந்துட்டே இருக்காங்க, பார்த்துடலாம், பேசிடலாம். வாங்க, வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
9: இருவருக்கும் இனிமையான மாலை வணக்கம்.
8: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
9: நாமக்கல் மாவட்டம், மோகனூர் சிவம்.
8: எப்படி இருக்கீங்க?
9: நல்லா இருக்கு, நீங்க நல்லா இருக்கீங்களா?
8: அனைவரும் நலமா இருக்கோம்.
9: பக்கத்துல அக்கா நல்லா இருக்காங்களா?
7: எல்லாரும் நல்லா இருக்கோம். சிவானா, எப்படி இருக்கீங்க?
9: சரிங்க, நலமா இருக்கேன்.
7: சரி, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்கலாமா?
9: போடுங்க.
7: அதான் குறிப்பு பாடலும் கூட.

0: சிவானா இணைப்பில் இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான திரைப்படம் தான் இல்ல? சரிங்க, யார் யாரெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க?
1: பிரசாந்த். அந்த அக்கா பேர் மறந்து போச்சு.
0: அந்த அக்கா பேர் மறந்து போச்சா?
1: கேள்வி கேளுங்க மேடம்.
0: 50 kg தாஜ்மஹால்னு சொன்னாலே அவங்க ஞாபகம் வந்துடும்.
1: ஐஸ்வர்யா.
0: ஆ, இப்படி எல்லாம் க்ளூ கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன் சிவானா?
1: கேட்டு கேட்டு வாய்வு போச்சுங்க.
0: ஆமாம். அப்புறம்
1: மற்றும் பலர்.
0: மற்றும் பலர் யார் யார்? ராதிகா இருப்பாங்க. என்னங்க பிரசாந்த் இரு வேடத்தில் இருப்பாங்க, ஐஸ்வர்யா இரு வேடத்தில் இருப்பாங்க, நாசர் இரு வேடத்தில் இருப்பாரு, கீதா நடிச்சிருப்பாங்க,

0: ராதிகா இருப்பாங்க, அப்புறம் செந்தில், ராஜசுந்தரம் இந்த மாதிரி நிறைய நடிச்சிருப்பாங்க. சரி, இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, அனாசர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், இப்படி பன்முகத்திறமை கொண்டவர். அவர் நிறைய திரைப்படங்கள் இயக்கியிருக்கார். 2003 ஒரு திரைப்படம் இயக்கியிருக்கார். அந்த திரைப்படம் எது? நிறைய திரைப்படம் சொல்லிடுவீங்க டக்கு டக்கு டக்குன்னு, ஆனால் வருஷம் சொல்லியிருக்கோம். 2003 நாசர் அவர் இயக்கிய திரைப்படம் எது?
1: தர முடியுங்களா மேடம்?
0: 2003 வெளிவந்த திரைப்படம் சொல்லிட்டோம். அப்புறம் சொன்னா நீங்க சொல்லிருவீங்களே ரொம்ப வந்து. அதுக்கு வேணா 2003 வெளிவந்த திரைப்படம் க்ளூ கொடுத்தா கண்டிப்பா சொல்லிருவீங்க. பாப்கார்ன் 2003 வெளிவந்த திரைப்படம். சொல்லலாமா? ஆமா, பாப்கார்ன்ங்கற படமே தான்.
1: ஆமா. அது மோகன்லால் நடிச்சிருக்காரு.
0: அப்புறம்
1: அப்புறம் என்ன தெரியுங்க மேடம்?
0: சொல்லிட்டீங்க, பாப்கார்ன்ங்கறது 2003 வெளிவந்த திரைப்படம் தான். நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு?
1: வாலி திரைப்படத்துல இருந்து ஓ சோனா.
0: சரிங்க, பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: ஏன் நிறுத்தம்? ஏன் தெரியும் சொன்ன? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே?
0: ஏன் தெரியுன்றத தெரியுதான்னு சொல்லணும்? எனக்கு பொய் சொல்றதுன்னு பிடிக்காது.
1: ஐயோ மக்கு, இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்லலாம். பொம்பளைங்களுக்கு தெரியும் சொல்ற ஆம்பளைங்களோட தெரியாதுன்னு சொல்ற ஆம்பளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். நீ மட்டும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தா அவளே உனக்கு சொல்லி கொடுத்துப்பா. அப்படி இப்படி ஆயி பெரிய ரொமான்ஸ் நடந்திருக்கும். நீ மிஸ் பண்ணிட்ட.
0: இல்லையே, அன்னைக்கு ரொமான்ஸ் நடந்ததே.
1: நீ தெரியும் சொல்லி ரொமான்ஸ் நடந்ததா?
0: ஆமா.
1: எப்படி?
0: அவன் மௌத்தாருன்னு கொடுத்தா. நான் கிட்ட போய் வாங்கினேன். வாங்கிட்டு மௌத்தாருன்னு பார்த்தேன், அவளை பார்த்தேன். மௌத்தாருன்னு கீழே வச்சுட்டு, உன் மௌத்தே ஆர்கன் மாதிரி தான் இருக்கு, அப்புறம் எதுக்கு மௌத்தாருகன்னு சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை
2: இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
9: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
8: எப்படிமா?
9: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
8: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
10: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
11: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
10: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
11: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
10: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
5: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
12: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை, ஆஃபர் ரகம், காம்போ பேக், அப்பப்பா கலகட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
13: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் சூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
12: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழா இல்ல? ஜூலை 1 முதல் ஆகஸ்ட் 15 வரை
14: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
15: ஹே, இன்னைக்கு

கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.

0: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் மாலை 4:19 9 ஆயிற்றுக்கு. இப்ப இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க வணக்கம்.
1: ஐயா வாங்க வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: உங்க பேர் சொல்லுங்க.
2: கரூர்ல இருந்து சுதாமணி பேசுறேன்.
0: யாருங்கம்மா பேர் இன்னொரு முறை சொல்லுங்க.
2: சுதாமணி.
0: சுதாமணி. சுதாமணி கரூர்ல நீங்க எந்த ஏரியா?
2: நாங்க வந்து செல்வநகர் ஆண்டாங்கோயில்.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா.
2: சுதாகர்ல பேர்ல நிறைய பேர் பேசுறாங்க கரூர்ல இருந்து,
0: அதனால தான் கேட்டேன்.
1: குறிப்பு பாடல்

0: பாடல் வரி கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேங்கா.
2: இது எந்த படத்துல இருக்க பாடலுமா?
1: தெரியல, பாட்டு கேட்ட மாதிரி இல்ல.
0: கேட்ட மாதிரியே இல்லையா? இன்னும் ஒரு முறை ஒளிபரப்புறோம் கேளுங்க. இன்னும் ஒரு முறை உங்களுக்காக ஒளிபரப்புறோம் கேளுங்க.

0: கேட்டிங்களா சுதாமா? எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச படம், நடிகர்கள்லாம் சொல்லிடுறேன் சரிங்களா, அதை வச்சாவது நீங்கள் சொல்லிடுவீங்கன்னு நம்புகிறோம். நரேன் நடிச்சிருப்பாரு, கலெக்டரா ஸ்னேகா டீச்சராக இருப்பாங்க அந்த படத்தில், சீமான் டைரக்டராக இருப்பார். எவ்வளோ தூரம் க்ளூ கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க, படத்து பேர் சொல்கிறதுக்கே பள்ளிக்கூடமா அப்படின்னு இழுக்கிறீங்க. ம், பள்ளிக்கூடம் அந்த திரைப்படத்திலருந்து தான் பாடல் ஒழிச்சிச்சு. படத்தோட இயக்குனர் அவரும் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். நிறைய க்ளூ கொடுத்துட்டோம் சுதாமா, அடுத்த நேருக்கு வழிவிடலாமா? கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
1: இனிப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா
1: ஐயா, பேர் சொல்லுங்க ஐயா.
2: சேலம் இட்டா புதூர் மலர்ராஜா.
1: மலர்ராஜா
2: வணக்கம் தம்பி.
1: ஐயா வணக்கம் ஐயா. ஐயா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குங்க.
0: மலர்ராஜா ஐயா,
2: சொல்லுங்கம்மா.
0: தெரிஞ்ச கேள்வி எல்லாம் சொல்லிட்டாங்களா?
2: நீங்களே சொல்லிட்டீங்க.
0: சே, இருக்கவே இருக்காதுங்க, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்கு சொல்லுங்க பாப்போம்.
2: ஐயோ. சொல்லுங்க பார்க்கலாம்.
0: சரி, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கொடுத்தோம், அது இடம்பெற்ற திரைப்படம்
2: பார்த்தா பள்ளிக்கூடம்
0: சொல்லிட்டீங்க இல்ல, அப்புறம் என்ன அப்படிங்கிறீங்களா? சரிங்க, பள்ளிக்கூடம் திரைப்படத்தில் இப்போ ஒரு பாடல் ஒழிச்சிச்சு இல்லையா?
2: ஆமாங்க.
0: அந்த பெண் குரலுக்கு சொந்தக்காரங்க யார்?
2: பெண் குரலுங்களா?
0: ம்,
2: போட்டீங்கன்னா சொல்லிடுவேன். நான் அந்த ஆண் குரல் மட்டும் தான் வந்தது.
0: ஆண் குரல் போடவே இல்லையே, பாடலே வந்துட்டு பெண் குரல் தான் ஒழிச்சிச்சே. ம்,
2: அந்த அம்மா பிரபல பாடகி தானே? அந்த அம்மா
0: அவங்க நிறைய பாடல் பாடியிருக்காங்க.
2: என்ன படம்
0: வரும் அதெல்லாம்?

0: அது ஒரு மணி நேரம் ஆயிருங்க.
1: ம், அடுத்த நிகழ்ச்சியே வந்துருங்க. அப்படியா?
0: ஆமாங்க. ஆமாங்க, அவங்க இல்லை தான் இப்போ.
1: ஐயோ இருக்காங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க, ரொம்ப சின்ன வயசு அவங்களுக்கு, சரிங்களா?
0: அப்படின்னா அந்த பவதாரணி இல்ல, அவங்க இல்ல இல்லையா? நீங்களே சொல்லுங்க பாப்போம், இன்னொரு குழு கொடுங்க.
1: அவங்க அப்பாவும் மியூசிக் டைரக்டர்.
0: அவங்க அப்பாங்களா? எஸ்பி சரண் அவங்க தங்கச்சி, அவங்க மகதானே, தங்கையாச்சே.
1: சரி மலர்ராஜாண்ணா, மெதுவாக வீட்டில் உட்காந்து இப்படி யோசிச்சுட்டு அடுத்து வந்து நம்ம பதில் சொல்லலாம், சரிங்களா? அடுத்து வரக்கூடிய உங்க வாங்க. வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்கம்மா. ஏ, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க. அம்மா, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசுங்க.
3: என் பேர் ராமலட்சுமி, பேசுகிறேன்.
1: ராமலட்சுமி அம்மா, எந்த ஊர்லேருந்து சொல்கிறீங்க?
3: ஏழாம்பதிலிருந்து பேசுகிறோம்.
1: கேட்கல,
2: ஊரை மட்டும் திருப்பி சொல்லுங்கம்மா.
3: மேடம்,
1: சரி பரவாயில்லங்கம்மா. ராமலட்சுமிமா,
3: சொல்லுங்க மேடம்.
1: பள்ளிக்கூடம் அந்த படத்தில் இந்த நிமிஷம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடலை பாடின பெண் பாடகி யார், பின்னணி பாடகி யார், அதான் கேள்வி. அவங்க ஒரு பிரபலமான ஒரு இசையமைப்பாளரோட பொண்ணு, நிறைய பாடல்கள் பாடி இருக்காங்க.
3: இளையராஜா அவங்க மகளா மேடம்?
1: இல்லைங்களேம்மா.
3: வேற சொல்லுங்க.
1: பவதாரணி இல்ல
3: கிடைச்சிருக்கு மேடம்.
1: என்னங்கம்மா? அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 14 அந்த திரைப்படத்துல நண்பா நண்பா அந்த பாடல பாடியிருப்பாங்க. குண்டக்க மண்டக்க அந்த திரைப்படத்தில் நீ வேண்டும் அந்த பாடல் அவங்க தான் பாடியிருப்பாங்க. வல்லமை தாராயோ அந்த படத்தில் கோலாட்டம்னு ஒரு பாடல் இருக்கும், அந்த பாடல் அவங்க பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருப்பாங்க. சரிங்க, அடுத்த நேருக்கு வழி விட்டுடலாம். வாங்க, இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை.
4: நேயர்களின் நெஞ்சங்களுக்கு நெருக்கமான பண்பலையாம் கோடை பண்பலை 100.5 மாலை வணக்கம்.
1: வணக்கம்.
4: சேலம் மாவட்டம், கூடியூர் சுரேஷ்.
1: வணக்கம் கூகுள் சுரேஷ். வணக்கம்.
4: வணக்கம் மேடம், எப்படி இருக்கீங்க
1: மேடம்? நல்லா இருக்கேன் சுரேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரி,
2: ஐயா வணக்கம். ஐயா
4: வணக்கம் மேடம். ஜனனி மேடம்.
1: கூகுள் சுரேஷ்க்கு தெரியாம இருக்குமா? கூகுள் கூடவுல கையில வச்சிருக்கோம், பேரோட இணைச்சிட்டோம். சரி, ஜனனி பரத்வாஜ், அவங்க அப்பாவை வந்து இசையமைப்பாளர் பரத்வாஜ், அவரோட பொண்ணு ஜனனி, அவங்க தான் பள்ளிக்கூடம் திரைப்படத்தில் இடம்பெற்று இந்த நிமிஷம் அந்த பாடலை பாடினவங்க, சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆமாம் நீங்கள் வந்து கூகுளை பார்த்துட்டு வந்துட்டு சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்துருவீங்க, சொல்லிடுவீங்க, நம்பிக்கை இருக்குது. முயற்சி பண்றீங்க, சீக்கிரம் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனனி பரத்வாஜ், சரி, ஜனனி பரத்வாஜ் முத முதல்ல எந்த திரைப்படத்துல பாடினாங்க தமிழ்ல? அதான் ஓபன் பண்ணி தான் வச்சிருக்கோம், டக்குன்னு பாத்து சொல்லிருவோம்ல, பாத்தீங்களா? நான் தான் சொல்றேன்ல, கேள்வி கேளுங்க அப்படின்னீங்கல்ல. எல்லாம் யூகம் தானா? சரி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: செந்தூர பாண்டி படத்துல இருந்து செந்தூர பாண்டிக்குரம், சரி அந்த பாட்டு மேடம்.
1: சரிங்க, கூகுள் சுரேஷ் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்.
4: கேளுங்க மேடம்.
1: எப்படி நிகழ்ச்சியில வர்ற எல்லா கேள்விகளுக்கும் டான் டான் பதில் சொல்லிடுறீங்க, அவ்வளோ ஸ்பீடா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் எடுக்குதே, எப்படி இப்படி? எங்களுக்கெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கு.
4: சினிமாங்கும்போது ஓரளவுக்கு தெரியும் மேடம். கேள்வி கேக்குறீங்களா? வியாழக்கிழமை பண்பலைக்கழகம், அதுவும் ஓரளவுக்கு தெரியும் மேடம். முயற்சி பண்ணு, முயற்சி தான் மேடம்.
1: முயற்சி பண்றீங்களா இல்ல நெட்வொர்க் உங்களோட சேர்ந்து முயற்சி பண்ணுதா?
4: அப்படி எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு சில டைம்ல அது மாதிரி ஒத்துழைக்காது மேடம். சில டைம் ஒத்துழைக்கும் கூட, எல்லா டைமும் ஒத்துழைக்கணும் சொல்ல முடியாது மேடம்.
1: என்னோட லக் தான் அப்படிங்கிறீங்களா? உங்களுக்காக செந்தூர பாண்டி திரைப்படத்திலிருந்து பாடல் வருது.

0: கோடைப்பண்பலை 100.5 நன்றிங்க சுரேஷ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: என்னமா புது பொண்ணு, புகுந்து வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
5: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்கக்கா.
4: எப்படிமா?
5: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
4: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
6: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின்

0: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
1: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: PGP College of Engineering and Technology Autonomous Namakkal.
4: Nalla placement, brahmanda infrastructure, foreign language karkum vaipana ellame top.
5: Enga selection sari?
6: Counseling code 2612.
7: Ungalai thedi Shiva Textiles in vaibana aadi thallubadi. Ellarkum theriyum Shiva Textiles na koranja velana. Ippa andha koranja velayoda thallubadi vela offer ragam combo pack appappa kala katta podu aadi thallubadi virpanai.
8: Ready made aadigalukku shirting suiting ragangalukku matching designer blouse galukku 10% thallubadi taranga.
7: Idhu mattuma pattu selaivalukku 20-50% வரை தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
9: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
10: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
0: தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
11: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
12: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இப்பொழுது ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் பழைய தங்கத்திற்கு 1200 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை
0: வழங்கிய வண்ணத்துரிகை
11: இணைந்து வழங்கியோர் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்.
4: நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப்.
5: எங்க செலக்ஷன் சரி?
6: கவுன்சிலிங் கோட் 2612.
4: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஃபாரின் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி? சோ நோ வரி.
3: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. காண்டாக்ட் 8939808574.
0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
13: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
14: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
13: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
14: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
13: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
14: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
12: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்,
15: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின்

0: சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கும் வண்ணத்தூரிகை.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
6: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
5: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
6: ஆடி ஜோடி ஆஃபர். 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
5: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் இன் சித்திர செவ்வானம்.
8: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின்

0: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. இணைப்பில் வரக்கூடிய அன்பர் வாங்க, வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். ரொம்ப தூரத்திலிருந்து வர்றாங்க போல. ஏன் தம்பி?
1: அப்படிதான் போலங்கா. யா, இணைப்பில் வந்துட்டீங்க, வாங்க பேசலாம்.
0: சரி, அவங்க வரட்டும். நீங்கள் சினிமாலாம் பார்ப்பீங்களா?
1: ஏதோ பார்ப்போங்க்கா.
0: இப்போ சமீபத்தில் எந்த படமும் பார்த்தீங்க?
1: த ஒடிசி அப்படின்ற ஒரு படம்.
0: சன் டிவி வராதா?
1: சன் டிவியா?
0: தமிழ் வராதா? அதான் அப்படி கேட்டோம். ஆ,
2: ஹலோ, வணக்கம்ங்க.
0: வணக்கங்க, வாங்க.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாலேருந்து காளிமுத்துங்க.
0: காளிமுத்தையா, எப்படி இருக்கீங்க?
2: ஆ, நல்லா இருக்கேன்.
0: சரிங்கய்யா, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேளுங்க. அந்த பாடல்ல இருந்தா நம்ம கேள்வி கேட்க போறோம்.

0: லட்சியம் கண்டிப்பா ஒரு நாள் வெற்றி பெறுங்க. கலிமுத்தையா
1: சொல்லுங்கம்மா.
0: இப்போ ஒரு பாடல் பாடல் ஒளிபரப்பாச்சு இல்லையா?
1: ஆமாங்க.
0: அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எது?
1: ஆட்டோகிராஃப்.
0: ஆட்டோகிராஃப், சரிங்க. இந்த பாடலை பாடணுங்க யாரு?
1: படத்துல சினேகா அவங்க.
0: நிஜமாவே அந்த பாடலுக்கு பின்னணி குரல் கொடுத்தவங்க யாரு? பின்னணி பாடகி யாரு?

0: சொல்லுங்கம்மா.
1: சரிங்கய்யா. இந்த பாடலுக்கான பாடலாசிரியர்
0: அவர் வந்து சினேகன்களா?
1: அப்படி இல்லைங்கய்யா. இந்த பாடலுக்கு அவர் தேசிய விருது வாங்கியிருக்கிறாரு. சரிங்களா? ரொம்ப பரிச்சயமான ஒரு பாடலாசிரியர், எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்சவர். என்னங்க? இல்லைங்களே. அடுத்த நேருக்கு வழி விட்டுலாமா? வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க. யார் இங்கிருந்து?
2: காங்கயம் திருவிக்கா நகர், ரூபா வேலுமணி.
3: அம்மா சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
3: நல்ல மரக்கம்மா. பாடல் கேட்டிங்களா?
2: கேட்டேங்க. படத்தோட பேர் ஆட்டோகிராஃப்.
3: பாடலாசிரியர் பேர் கேட்டிருந்தோம்.
2: பாடலாசிரியர் பா விஜய்.
1: இந்த படத்தோட இயக்குனர்
2: சேரன்.
1: தயாரிப்பாளர்?
2: தயாரிப்பாளர் தெரியாதுங்க மேம்.
1: இந்த திரைப்படத்தை
2: சித்ரா மேம்.
1: இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கி தயாரிச்சு நடிச்சிருந்தவர் சேரன். சரிங்கம்மா. இப்போ அந்த பாடல் ஆசிரியர் கேட்டோம்ல, பா விஜய். கொஞ்சம் வானொலி சத்தத்தை குறைச்சிக்கலாமா? நான் பேசுறது எனக்கே கேக்குது. சரிங்கம்மா, ரொம்ப அழகா சொன்னீங்க பா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு. தேசிய விருது இந்த பாடலுக்கு அவருக்கு கிடைச்சது. சிறந்த பாடல் ஆசிரியருக்கு. அவரு தமிழ் திரைப்பட உலகத்துல முத முதல்ல எந்த திரைப்படத்துக்கு பாடல் எழுதினார்?
2: தெரியாதுங்க.
1: கொஞ்சம் முயற்சி பண்ணலாம்.
2: நிறைய பாட்டு எழுதியிருக்காருங்க, நடிச்சிருக்காரு.
1: ஆமா, அவர் நடிகர். அந்த கேள்வியும் அடுத்து இருக்கு. சரிங்கம்மா, சொல்லலாமா? எப்படி
2: தெரியாது.
3: அடுத்த நேயர் வழி விட்டுறீங்களா? இணைப்புல இருக்கிற அடுத்த நேயர் வாங்க, வருக. வணக்கம்.
1: அருப்புக்கோட்டையிலிருந்து யார் பேசுறீங்க?
4: செல்வராஜ்.
1: செல்வராஜ் ஐயா, இதுக்கு முன்னாடி நம்ம கேள்வி கேட்டோம், பா விஜய் அவர் தேசிய விருது வாங்கின பாடல் ஒளிபரப்பணும் யாருன்னு கேட்டோம், சொல்லிட்டாங்க. அவர் முத முதல்ல தமிழ் திரைப்பட உலகில் எந்த பாடலுக்கு வரிகள் எழுதினார், எந்த திரைப்படத்தில் அது இடம் பெற்றுச்சு? சரிங்க. அடுத்து வரக்கூடியவங்க வாங்க. வணக்கம். இணைப்புல வந்துட்டீங்க, பேசலாம்.
5: காற்றில் பறப்பது பஞ்சு, நமக்கு செடிகள் ஒழிப்பது கோடை பண்பலை 100.5.
1: சொல்லுங்க ஐயா. சோமசுந்தரையா? உங்க ஸ்டைல சொன்னாதான் திருப்தியா இருக்கும். உங்க பேரை நான் சொன்னா கூட அப்படி திருப்தியா இருக்காது. அப்படித்தானுங்கய்யா?
5: ஒரு பிறந்த நாள் மேடம்.
1: உங்களுக்கா?
5: இல்ல, நம்முடைய நண்பர் பையனுக்கு மேடம்.
1: சரிங்க.
5: காங்கியம் ஓலப்பளையம் ஆனந்தி ராமமூர்த்தி அவருடைய மகன் நாகபரணிக்கு நாளைக்கு பிறந்த நாள் மேடம். ஒரு வாழ்த்து சொல்லிருங்க மேடம்.
1: நாகபரணி அவங்களுக்கு வாழ்த்துக்கள் கோடை பண்பலை 100.5 சார்பா.
5: நன்றி மேடம்.
1: சரிங்கய்யா, நம்ம கேட்ட கேள்விக்கு பதில்
5: மேடம்.
3: ஐயா, பாடலாசிரியர் பா விஜய் அவர்கள் முதல் முதல எந்த தமிழ் திரைப்படத்திற்கு பாடல் எழுதினார்?
1: தமிழ் திரைப்படத்தில் ஞானப்பழம். ஓகே, அது எந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படம்?
5: ஒரு குழு
1: அதுல வந்து பாக்யராஜ் நடிச்சிருப்பாரு.
5: ஆமா மேடம்.
1: வினிதா இருப்பாங்க.
5: எந்த வருஷம் கேக்குறீங்க மேடம்?
1: சரி பரவாயில்ல, உங்களால சொல்ல முடியலன்னா விட்டுலாம். சரியா?
5: சொல்றேன். ஒரு குழு கூட மேடம்.
1: பாக்யராஜ், சுகன்யா, கவுண்டமணி, செந்தில், ரேகா அவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. 1996 வெளிவந்த திரைப்படம்.
5: 96 மேடம்.
1: பாடலாசிரியர் பா விஜய தமிழ் திரையுலகுக்கு கொண்டு வந்தவரே பாக்யராஜ் ஐயா
5: தான்.
1: மணிமாட குயிலே அந்த பாடல் தான் அவர் முத முதல்ல ஞானப்பழம் அந்த திரைப்படத்துல பாடலாசிரியரா அவரோட பெயரோட வெளிவந்தது. சரிங்க, அதோட எல்லாம் விட்டு

0: முடியாதுன்னு மெயின் கேள்வி இருக்கே.
1: என்ன மேடம், அங்கே ஒன்று விட்டுட்டீங்க, சொல்லுங்க மேடம்.
0: ஆ, அவர் நடித்த முதல் திரைப்படம, கதாநாயகனா நடித்த முதல் திரைப்படம் எது? மூணே மூணு திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாரு இப்போ வரைக்கும்.
1: சரி மேடம்,
0: அது உங்களுக்கே தெரியும் மூணாவது திரைப்படம் எது அப்படின்ட்டு.
1: சரி மேடம், முதல்
0: ஆ ஸ்ட்ராபெரி தான் அவர் நடித்த மூணாவது திரைப்படம். அதுக்கு முன்னாடி ரெண்டு திரைப்படம் இருக்குது சரிங்களா. ரெண்டு திரைப்படத்தில் கதாநாயகனா முதன் முதலாக நடித்த திரைப்படம்
1: மேடம் ஞாபகம் வருது?
0: ஞாபகம் வருதா?
2: ரொம்ப நெருங்கி வந்துட்டீங்கயா.
0: ஞாபகங்கள் திரைப்படத்துல தான் அவர் வந்து நடிகராகவும் இருப்பாரு, பாடல் ஆசிரியராகவும் இருப்பாரு. அதுல ஒரு பாடல் இருக்கும், இதுவரை என் பேனா தலை குனிந்ததில்லை அப்படின்னு வரும் சரிங்களா. ரொம்ப அழகா சொன்னீங்க சோமசுந்தரையா. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு படிக்காதல இருந்து ராஜாவுக்கு ராஜா அந்த பாடல் உடைய நான் கோடை பண்ற அனைத்து நேயர் உறவுகளுக்காகவும் இந்த பாடல்
0: பாடல் வருது கோடை பண்பலை 100.5
3: கோடை பண்பலையில் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம், மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்தூரிகை

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
3: பருத்தி தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
4: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
5: புதுசுதான்.
4: எப்படி வாங்க?
5: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
4: அது எப்படி?
5: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
4: தங்க விலை ஏறினா
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
4: அப்ப விலை குறைஞ்சா?
5: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
4: ஹே சூப்பர்.
5: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
4: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
6: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
7: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின்

0: கோடை பண்பலை 100.5 இது சினிமா கொட்டகை. சினிமா கொட்டகையோட நிறைவு தருணத்தில் இருக்கோம். எனக்கு தம்பி
1: நிறைய கேள்விகள் கேட்டோம், நேயர்களும் பதில் சொன்னாங்க.
0: நேயர்கள்லாம் நிறைய, முதல் நேயரே வந்தவொடனே பதில் சொல்லி பரிசு பாடல் வாங்கிட்டாரு. அந்த மாதிரி நிறைய நேயர்கள் அடுத்தடுத்து வந்தாங்க, நிறைய கேள்விகள் கேட்டோம், நிறைய பதில்கள் சொன்னாங்க, அவங்களுக்கும் பரிசு பாடல்கள் கொடுக்கப்பட்டன.
1: நேயர்கள் அனைவரும் ரசித்து கேட்டிருப்பாங்கன்னு நம்புகிறோம்.
0: நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம்.
1: அபிஷேக் நாகதேவன்,
0: சசிரேகா குமரகுரு. நன்றி நேயர்களே.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் ராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான் பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம். மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி வழங்கிய வண்ணத்தூரிகை.
5: ஆடைகளின் புதிய அடையாளமான மேக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் மற்றும் முசிறி.
6: நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் ராஜேஷ் சரவணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி, கணினிக் கலவை எம் சிக்கந்தர் ராஜா. கோடை பண்பலை 100.5 இனி கவிதைகள் இசைச்சரம் கோர்க்கும் நீரமாய் சித்திரச்சபானம். முன்பாய் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். வீணாத்தால் வெளியாவதை தடுக்க ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் மிக நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்து வரும் திரு நரேந்திர மோடிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. நாட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். லக்கடாங் மஞ்சள் சாகுபடி 7000 ஹெக்டேர் அளவிற்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்க 27 நாடுகளுடன் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு அமைப்பு இருதரப்பு ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளதாக உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் தெரிவித்துள்ளார். நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களிலிருந்து பெறப்படும் மின்சாரம் கடந்த மாத நிலவரப்படி 288 கிகாவாட்டாக உயர்ந்துள்ளது என்று அத்துறைக்கான இணையமைச்சர் திரு ஸ்ரீபத் யசோதர நாயக் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் இரு அவைகளும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு JCT பிரபாகர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் மனிதவள மேலாண்மைத்துறையின் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களை டிஜிட்டல் மயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தலைமையில் பாடத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு மற்றும் வடிவமைப்பு குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5
1: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இப்போது நாம் கேட்டு ரசிக்க சித்திர செவ்வானம். இனிய மாலை வணக்கம் நேயர்களே, சித்திரம் தீட்டிய மாலை வானம், செந்நிற மேகம் பூத்த நேரம், பறவைகள் கூடுகளை தேடி பறக்க, மரங்கள் மெதுவாய் தலையை அசைக்க, இதமாய் தென்றல் வந்து தேகம் தீண்ட, தேனாய் உருகும் நினைவின் வாசம். மாலை என்பது புதிய இரவின் இனிய தொடக்கம். இந்த மௌனத்தின் அழகுக்குள் 1000 கவிதைகள் மலரும். இந்த இனிய வேளையில் கோடை பண்பலை 100.5 இணைந்து ரசிக்கலாம்

விண்வாசம். மாலை என்பது புதிய இரவின் இனிய தொடக்கம். இந்த மௌனத்தின் அழகுக்குள் ஆயிரம் கவிதைகள் மலரும். இந்த இனிய வேளையில் கூடை பண்பலை 100.5 இணைந்து ரசிக்கலாம் சித்திர செவ்வானம்.

0: மண்மணக்கும் கிராமத்து பாதை, மல்லிகை பூ வாசம், கைகோர்க்கும் கனவு, இரு இதயங்கள் இணையும் நாள், கண்ணில் தோன்றும் அந்த நொடி, காதல் எழுதும் புது கவியின்
1: பொட்டா.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடல நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
6: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடல எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
5: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
6: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
5: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
6: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலயும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய்.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
9: முன்னணி நிறுவனங்களில் அதிக பேக்கேஜ்களில் மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர்.
8: 175 கட் ஆஃபுக்கு மேல் இருந்தால் கட்டண சலுகைகளுடன்
9: பொறியியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில் உங்கள் கனவை நிறைவேற்ற காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியை தேர்ந்தெடுப்பீர்.
10: கவுன்சிலிங் கோட் 4959.
8: காமராஜ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப தன்னாட்சி கல்லூரி, விருதுநகர்.
11: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸ் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ் குறைஞ்ச விலை. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ
12: புதிய அனுபவம் எப்பொழுதும்.
13: பந்தாட்டம், இது உலக கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
14: We are ready.

0: அண்ணே.
1: அதே மாடுலேஷனில் அண்ணே அப்படின்னு ஆரம்பித்தாச்சுல. சரி, பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்டம் கொண்டாட்டம். எப்போ உலகக்கோப்பை முடிஞ்சு ரெண்டு நாள் ஆச்சு, இன்னும் உங்கள் கொண்டாட்டம் முடியலையா அப்படின்னா, இன்றோட நம்ம இந்த கொண்டாட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய நாள் அமைஞ்சிருக்கு. போட்டி ஜெயித்தது எல்லா விஷயத்தையும் நேரத்தை பேசி கொண்டாடி முடிச்சாச்சு. கொண்டாடி முடிச்சீங்களோ திண்டாடி முடிச்சீங்களோன்ற கதை ஆயிடுச்சு.
2: ஒரு திருவிழாவே நடந்து முடிஞ்சிருக்கு. அமெரிக்கா
0: பாதி, கொஞ்சம் ஆனந்த பாதி.
2: அமெரிக்கா, மெக்சிகோ, கனடான்னு மூணு நாட்டில் 39 நாள் நடந்த 48 அணிகளுக்கு இடையிலான 104 மேட்ச் நடந்த ஒரு உலகக்கோப்பை திருவிழா முடிஞ்சிருச்சு. பல அழுகைகள், பல சோகங்கள், பல எதிர்பாராத தோல்விகள் அப்படின்னு ஒரு பரபரப்புக்கே பஞ்சம் இல்லாமல் ஒரு திருவிழா நடந்து முடிஞ்சிருக்கு. அதை இன்னைக்கோட முடிச்சு வைக்கணுன்றது நம்மளுக்கு கொஞ்சம் சோகமான விஷயம் தான். இருந்தாலும் என்ன பண்ணுறது, முடிஞ்சிருச்சுல, நம்ம வேலை அடுத்த வேலையை பார்த்துட்டு போகணும்ல.
1: நிச்சயமாக நிச்சயமாக, இந்த நம்ம ஏறக்குறைய ஒரு மாத காலம் நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம் பந்தாடும் பந்தாட்டம். அதனால் ரொம்ப மகிழ்வாக இருந்தது. இந்த 30 நாளுக்கு மேலாக கால்பந்தாட்ட நேரலையாக நம்ம கொண்டாந்து சேர்த்தது பேசுனது எல்லாமே. குறிப்பாக ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன பகிர்ந்துக்கிற ஆசைனா, வெற்றியோ தோல்வியோ, வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு. ஜகஜம் சொன்னால் தான் நல்லா இருக்கும்னா சரி. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் போட்டியில் தோல்வின ஆன பிறகும் அதற்கு பின்னாடி ஏற்பட்ட சின்ன சின்ன உராய்வுகள், மோதல்கள், அதெல்லாம் வந்து விளையாட்டில் எக்காரணம் கொண்டும் ஏற்படக்கூடாது, தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயன்றதை பதிவு பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய கால்பந்தாட்டத்தை பற்றி பேசுவோம். நிறைய கால்பந்தாட்டத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறனால விளையாடுறதுக்கான ஆசை தூண்டுவோம். விளையாண்டுக்கிட்டே இருக்கிறனால நம்மளோட விளையாடுற தரம் உயரும். என்ன சொல்ல வரோன்னா, இதே மாதிரி இந்தியா உலகக்கோப்பை கால்பந்தாட்ட போட்டியில் பங்கு பெறணும், இதே மாதிரி நம்மெல்லாம் சேர்ந்து நம்ம நாடு விளையாடுற போட்டியை பேசணும், இதே மாதிரி

0: சரி, உலகக்கோப்பை இறுதி பந்தாட்ட போட்டியில் கால்பந்தாட்ட போட்டியில் இந்தியா கோப்பையை வென்றது அப்படின்னு சொல்லும்போது அடாடாடாடாடா, எத்தனை நாள் தான் நம்மளும் அர்ஜென்டினா ஸ்பெயின்னு சொல்லிட்டு இருக்கிறது.
1: பத்து மணி நேரம் பத்து நிமிஷம் ப்ரோக்ராமோ ஒரு ரெண்டு மணி நேரமாச்சு இதை பற்றி இந்தியாவை பற்றி பேசணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. அடுத்து 2030 நடக்க போகிற 24th எடிஷனில் இந்தியா பங்கேற்றால் நல்லா இருக்கும்,
2: நடக்கும் நம்புகிறோம்.
1: ஆனால் வாய்ப்புகள் லைட்டாக அப்படியே இலைமறை காயாக தெரியுது.
0: சரி, நல்ல முயற்சி இருந்தால் நம்ம பங்கேற்கலாம். அது மாதிரி நல்ல இன்றைய இளைஞர்கள், பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் விளையாட ஊக்கப்படுத்துங்க. அவங்களுக்கு என்ன விளையாட பிடிச்சிருக்கோ அதை சந்தோஷமாக விளையாட விடுங்க. கால்பந்தாட்டம்ன்றது ஒரு பெரிய ஆட்டம், பெரிய உலக அளவில் நடக்குது. ஆனால் அது எல்லாமே குட்டி குட்டி தெருக்கல்ல இருந்தும் வீடுகளில் இருந்து தான் ஆரம்பமாகுது. ஆரம்பிச்சு வைப்போமே ஒரு பந்தை வாங்கி கொடுத்து. சரி, நம்ம இதோட நம்ம மூணு பேரும் இந்த நிகழ்ச்சியை இன்றோடு நிறைவு செய்கிறோம். நிறைவு செய்வோமா? வேற யாரும் கருத்து கூடுதலாக தெரிவிக்க?
1: அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் பண்ணோடனே எனக்கு அந்த ஜப்பான் ஞாபகம் வந்துருச்சு. அதை சொல்லி ஆகணும், ஏன்னா அவங்க மேட்ச் தோத்த உடனே அந்த ஸ்டேடியத்தையே கிளீன் பண்ணி வச்சுட்டு அவங்க ரசிகர்கள்லாம் சேர்ந்து கிளீன் பண்ணாங்க. அவங்க கோச்சும் டீம்மேட்ஸும் போய் அப்படி எல்லாத்துக்கும் முன்னாடி அப்படி வணக்கம் சொல்லி, இல்லை எங்களை இவ்வளோ நாள் ஆதரிச்சதுக்கு நன்றி அப்படின்னு எந்த ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஒரு சாரி சொல்லிட்டு வெளியே போனாங்க. அதே மாதிரி எகிப்துக்கு எதிரான போட்டி, அர்ஜென்டினாவுக்கு எகிப்துக்கு மேலே போட்டியில் முகமது சாலா அவருக்கு இதுதான் கடைசி உலகக்கோப்பை. தோத்த பிறகு இந்த அர்ஜென்டினா பண்ண மாதிரி ஒரு சண்டை சச்சரெல்லாம் எதுவும் போடாமல் போன சண்டை போட போனவங்களையும் போய் தடுத்து நிப்பாட்டி அந்த முகமது சாலா ஒரு கிரேட்ன்ற நிரூபித்தார். அந்த மாதிரியான ஒரு பெரிய ஜாமான்கிட்டேருந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸை கற்றுக்குங்க. ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்னா என்னென்னு அவங்கள்ட்டருந்து பார்த்து கற்றுக்கிட்டா நம்மளுக்கு விளையாட்டாக விளையாட்டாக பாருங்கள். இந்த ட்ரம்ப் பண்ண மாதிரி ஊடையில் வந்து ஒரு பிளேயரோட ரெக்கார்டெல்லாம் பறித்து ஒரு வருஷத்துக்கு தடை பண்ணி வச்சதான் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விஷயங்கள். அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்காமல் ஸ்போர்ட்ஸை ஸ்போர்ட்ஸாக பார்த்து விளையாட விளையாட்ட விடுங்க, விளையாட விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு.
0: சரி, அப்போ அப்படியே கிளம்பலாம். அடுத்து இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து இதே மாதிரி பந்தாட்டத்தோடு வருவோம். இப்போ இங்கேருந்து விடைபெறுவோம். அனைவருக்கும் நன்றி.
2: நன்றிகள்.
1: நன்றிகள்.
3: பந்தாடும் பந்தாட்டம், இது உலகக்கோப்பை கால்பந்தாட்ட கொண்டாட்டம்.
4: பிஎம் ஜெய், அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.

இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரமாலை 5:17. 100.5 இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். பந்தாடம் பந்தாட்டம் கால்பந்தாட்ட கொண்டாட்டம் கேட்டதுல மத்தாளம் கொட்ட மறந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. மீண்டும் அந்த பாடல் உங்களுக்காக.

காற்றோடு கலந்து வரும் மன்வாச பாதையிலே மனம் மட்டும் அவளை தேடுது. நெற்கதிராடும் வயல்வெளியிலே நெஞ்சங்கள் இரண்டும் பண்பாடுது.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.
2: இன்று

0: தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: கோடைப்பன் விலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். நேர்மாலை 5:30. வரப்போரும் நடந்த பாதையெல்லாம் இவர்கள் காலடி சுவடுகள் கதை சொல்லும். மழை தொழில் நினைத்த பூமி போல காதலில் நனைந்த உள்ளங்களின் உற்சாக கானம்.

0: ஐயர் சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கலங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: வீட்ல கிராக்கா லீக்கா
4: உங்களை தேடி சிவா டெக்ஸ்டைல்ஸின் வைபான ஆடி தள்ளுபடி. எல்லாருக்கும் தெரியும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்னா குறைஞ்ச விலைன்னு. இப்ப அந்த குறைஞ்ச விலையோட தள்ளுபடி விலை ஆஃபர் ரகம் காம்போ பேக் அப்பப்பா கலர் கட்ட போது ஆடி தள்ளுபடி விற்பனை.
5: ரெடிமேட் ஆடைகளுக்கு, ஷர்ட்டிங் ஷூட்டிங் ரகங்களுக்கு, மேட்சிங் டிசைனர் பிளவுஸ்களுக்கு 10% தள்ளுபடி தராங்க.
4: இது மட்டுமா, பட்டு சேலைகளுக்கு 20-50% வர தள்ளுபடி. ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ், ஏராளமான ஆஃபர்கள். இது ஒரு சேமிப்பு திருவிழால July 1 to August 15 வரை.
5: சிவா டெக்ஸ்டைல்ஸ், புதிய அனுபவம் எப்பொழுதும்.
6: கவிதை கேளுங்கள், கருவில் பிறந்தது ராகம்.
7: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
8: பண்பலை படைப்பாளிகள்.
9: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி.
7: பண்பலை படைப்பாளிகள் சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு. பண்பலை படைப்பாளிகள்
10: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் வேகம்.
7: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒளியேற்ற காத்திருக்கிறது
8: கோடை பண்பலை 100.5
7: பண்பலை படைப்பாளிகள்.
11: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
8: நிலைய இயக்குனர்,
11: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
8: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241101.
7: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.

சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 19, பொன்னரின் சிந்தனைகள் தொடர்ச்சி. இளவரசியின் கண்காணிப்பில் விக்ரமன் இருப்பதை அறிந்து பொன்னன் மகிழ்ந்தான். இன்னொரு புறம் அவன் சோழ இளவரசன் விக்ரமன் என்பதை குந்தவை அறியும் போது எவ்வாறு இருக்கும், அதனால் விளையும் ஆபத்துக்கள் என்னென்ன என்று எண்ணி கலக்கமடைந்தான். இனி கடவுள் அருளால் அப்படியெல்லாம் ஒன்றும் நேராது என்று பொன்னன் தன்னைத்தானே தைரியப்படுத்தி கொண்டான். குந்தவை தேவிக்கு ஒருவேளை உண்மை தெரிந்தால் அவள் இளவரசரை காப்பாற்றவே முயல்வார். முன்னம் தேசப்பிரஷ்ட தண்டனை விதிக்கப்பட்ட போதே அவருக்காக மன்னிப்பு கோரி மன்றாடியதாக கேள்விப்பட்டிருக்கிறோமே. அதை பற்றி சிவனடியார் அருள்மொழி ராணியிடம் எவ்வளவெல்லாம் சொன்னார். சிவனடியாரையும் குந்தவி தேவியையும் பற்றி சேர்ந்தார்போல் நினைத்ததும் பொன்னனுக்கு நேற்றிரவு மகேந்திர மண்டபத்தின் வாசலில் நடந்த சம்பாஷணை நினைவு வந்தது. மனதில் இன்னதென்று சொல்ல முடியாத கவலையும் திகிலும் உண்டாயின. சிவனடியாரை பிடித்து கொண்டு வரும்படி குந்தவி தேவி மாரப்ப பூபதிக்கு கட்டளையிட்டிருக்கிறாராமே, இது எதற்காக? அந்த சிவனடியார்தான் யார்? அவர் உண்மையில் உத்தம புருஷர்தானா அல்லது கபட சந்நியாசியா? சோழ குலத்துக்கு அவர் உண்மையில் சிநேகிதரா அல்லது சிநேகிதர் போல் நடிக்கும் பகைவரா? இளவரசர் திரும்பி வந்திருப்பது பற்றியும் இப்போது குந்தவி தேவியின் பராமரிப்பில் வசந்த மாளிகைக்கு போயிருப்பது பற்றியும் அவரிடம் சொல்லலாமா கூடாதா? ஐயோ, அதையெல்லாம் பற்றி இளவரசரிடம் கலந்து பேசாமல் போனோமே என்று பொன்னன் துக்கித்தான். இன்னொரு விஷயம் பொன்னனுக்கு வியப்பை அளித்தது. இளவரசரை ஒற்றர் தலைவன் ஆபத்திலிருந்து விடுவித்த பிறகு அன்றிரவு காட்டில் ஒரு சிற்பியின் வீட்டில் தங்கியதாக அல்லவா சொன்னார்? தன்னை சிவனடியார் வந்து காணச் சொல்லியிருப்பதும் காட்டின் நடுவில் உள்ள சிற்பியின் வீட்டில்தானே? அடையாளங்களை பார்த்தால் இரண்டும் ஒரே இடமாக அல்லவா தோன்றுகிறது? ஒற்றர் தலைவனுக்கும் சிவனடியாருக்கும் ஏதேனும் சம்பந்தம் உண்டா? சிவனடியார் ஒரு மகான் என்ற எண்ணம் பொன்னனுக்கு பூரணமாக இருந்தது. அவர் தன்னை ஒரு சமயம் மாரப்பனிடம் அகப்படாமல் காப்பாற்றியதை அவன் எந்த நாளும் மறக்க முடியாது. இன்னும் அருள்மொழி ராணி அவரிடம் பூரண நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனாலும் அவர் உண்மையான சிவனடியார் அல்ல, அவ்விதம் வேடம் பூண்டவர் என்று சந்தேகிப்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் இருந்தன. வள்ளி இவ்விதம் சந்தேகத்துடன் அவர் யார் என்பதை பற்றியும் ஒரு ஊகம் கூறினாள். அதாவது, அவர் உண்மையில் பார்த்திப மகாராஜாதான். மகாராஜா போர்க்களத்தில் சாகவில்லை. தன்னந்தனியே தாம் உயிர் தப்பி வந்ததை அவர் யாருக்கும் தெரிவிக்க விரும்பாமல் சிவனடியார் வேஷம் பூண்டிருக்கிறார் என்று வள்ளி சொன்னாள். அவளுடைய மதியூகத்தில் பொன்னனுக்கு எவ்வளவோ நம்பிக்கை உண்டு என்றாலும் இதை அவனால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை. அவனுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்தும்படியான இன்னொரு சம்பவம் நேரிட்டிருந்தது. அருள்மொழி ராணி தீர்த்த

0: திரை கிளம்பிச் சென்ற பிறகு பொன்னன் பெரிதும் மனச்சோர்வு அடைந்திருந்தான். அடுத்து அங்கே என்ன நிகழ்ந்தது சொல்லிவிடலாம் நாளை. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம், அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: கோடைப்பண்பலை 100.5 நாம் ரசித்து கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சபானம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேர்மாலை 5 மணி 45 நிமிடம். மனமயங்கி ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சித்திர செவ்வானம். மனமெங்கும் அவள் நினைவு, மல்லிகை மணம் போல மாறாத காதல், இதய தோட்டம் முழுவதும் என்றும் காதல் பூ பூக்கட்டும், இன்பகானம் மலரட்டும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது உங்கள் கோடை பன்மலை நூறு புள்ளி ஐந்து இணைந்திருக்கிறோம் சித்திர செவ்வானத்தில். தென்றல் கொண்டு வந்த சந்தன மணம் தேனாய் நெஞ்சை நிறைக்கும். காதல் கொண்டு கரம் படைத்து நடக்கும் வாழ்க்கை என்றும் இனிய காவியமாய்.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி வனம்.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். அந்தியோடு சங்கமிக்க துடிக்கும் இம்மாலை வேளையில் உங்கள் மனமயக்கிய இடைக்கால இனிசை கானங்களை மகிழ்வாய் தந்து இதயம் நிறைத்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய சித்திர செவ்வானம். மீண்டும் கேட்கலாம் நாளை மாலை 5 மணிக்கு. எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. 100.5 இனி

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: காரைக்குடி, அடியாக்குறிச்சி, வெற்றுடை, காளியம்மன்.

திருட்டு போன பொருளும் திரும்பி வரும். ஆன்மீக வரலாற்றிலும் பக்தர்கள் வாழ்க்கையிலும் காளி தேவிக்கு சிறப்பானதோர் இடம் உண்டு. அவள் எங்கும் இருப்பவள், எளியோர் பிழை பொறுப்பவள், தீமையை வெறுப்பவள், தீயோரை ஒறுப்பவள். அந்த அன்னை வெற்றுடைய காளி என்ற பெயரில் வீற்றிருக்கும் அற்புத தலம்தான் அரியாக்குறிச்சி.

ஒருமுறை திருக்கயிலாயத்தில் சிவபெருமானின் திருக்கண்களை விளையாட்டாக பொத்தினாள் உமையன்னை. முதல்வனின் கண்கள் மூடப்பட்டதால் மொத்த உலகமும் முற்றிலுமாக இருளில் மூழ்கியது. குறும்பு விளையாட்டாக ஆரம்பித்தது கொடிய குற்றமாக முடிந்தது. இருள் ஏற்பட காரணமாக இருந்தவள் அதற்கு தண்டனையாக இருள் நிறத்தையே ஏற்றுக்கொண்டு பூ உலகில் கருநிறம் கொண்ட காளியாக தோன்றினாள். அசுரர்களையும் அரக்கர்களையும் அடியோடு அழித்து அவனிவாழ் மக்களை காத்தருளினாள். ஒரு கட்டத்தில் கரிய உருவம் களைந்து மீண்டும் உமாதேவியாக உருவெடுக்கும் பொருட்டு காளீசனை நோக்கி கடுந்தபம் புரிந்தாள். காளையார் கோவில் செல்லும் வழியில் அவள் அமர்ந்து அருள்வாளித்த

இந்த அரிய தலமே அரியாக்குறிச்சி. அரியாக்குறிச்சியில் அய்யனார் ஆலயம் ஒன்று பல நூற்றாண்டுகளாக இருந்து வந்தது. அய்யனாரை வழிபட்டு வந்த காரிவேளால் என்பவர் கேரள மாந்திரீகம் பயின்றவர். அய்யனார் சந்நிதிக்கு முன்னால் மண்ணில் சிலை மந்திர எழுத்துக்கள் எழுதப்பட்டு அழியாமல் இருப்பதை கண்டார். அவ்வெழுத்துக்கள் காளிக்கு உரியவை என்பதை கண்டுணர்ந்து அந்த இடத்தில் அன்னை காளியை நிர்மாணித்தார். ஈச்சாங்காட்டிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதால் அய்யனார் வெட்டுடைய அய்யனார் என்ற பெயர் பெற்றிருந்தார். இவர் அருகில் வீற்றிருப்பதால் அன்னையும் வெட்டுடைய காளி என்று அழைக்கப்பட்டாள். இது ஓர் எளிமையான கிராம கோயில். இரு சிறு கோபுரங்களும் ஓடுவேந்த பிரகாரமுமாய் திகழ்கிறது. உள்ளே சிறு கருவறையில் காவல் தெய்வம் வெட்டுடைய அய்யனார் காட்சி தருகிறார். ஊர்காவல் தெய்வமாகவே இவர் போற்றப்படுகிறார். அய்யனாருக்கு வலது பக்கம் மண்டபத்துக்கு கருவறையில் அன்னை வெட்டுடைய காளி எழுந்தருளியிருக்கிறார். எலுமிச்சை பழங்களாலும் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் அன்னை செவ்வாடை தரித்து அழகிய இளம்பெண்ணாக எட்டு கரங்களுடன் அமர்ந்த நிலையில் காட்சி தருகிறாள். இடது காலை தொங்கவிட்டு வலது காலை உயர்த்தி ஆசனத்தில் பாதம் படிய அமர்ந்திருக்கிறாள். வலது கரங்களில் ஒன்று திரிசூலத்தை அணைத்து பற்றி இருக்க, இடது கரங்களில் ஒன்றில் அமுத கலசத்தை ஏந்தி இருக்கிறாள். மற்ற கரங்களில் ஜபமாலை, பதுமம் மற்றும் ஆயுதங்களை ஏந்தி வெளியே நீண்ட நாக்குடன் ஆனால் வசீகர வதனத்துடன் காட்சி நல்குகிறாள். இழப்புகளை மீட்டு தந்து தம் பக்தர்களை காத்து அருள்பவள் இந்த வெற்றுடைய காளி.

0: தம்முடைய மதிப்பு வாய்ந்த பொருள் ஏதேனும் வீட்டிலோ அல்லது வெளியே தாம் போயிருக்கும் போதோ திருடு போய்விட்டதென்றால் அதை இந்த அன்னையிடம் முறையிட்டு வழிபட்டால் அவ்வாறு திருடப்பட்ட பொருள் மீண்டும் தம்மை வந்து அடைந்து விடுகிறது என்பது பலரின் வியப்பான அனுபவமாக இருக்கிறது. அதே போல தம்மிடமிருந்து கடன் என்று சொல்லி வாங்கிக் கொண்டு போய் அதை திருப்பிக் கொடுக்காமல் நம்மை ஏமாற்றி நினைப்பவரிடமிருந்தும் அதை மீட்டு தரும் அருளுள்ளம் கொண்டவள் இந்த காளி. பிரார்த்தனையாக கேழ்வரகு, திணை அல்லது ஏதேனும் தானியம் எடுத்து சென்று அன்னைக்கு படைக்கிறார்கள் பக்தர்கள். கூடவே எலுமிச்சம்பழ மாலையையும் காளிக்கு சாத்தலாம். வெற்றுடைய காளியை தரிசியுங்கள். அவளது அருள் மலையில் நனைந்து திரும்புங்கள்.
1: குடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆரா சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:07
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பூங்குயில் கூவ, மாலை நேர கதிரவன் மேற்கில் விடைபெறும் நேரத்தில் கூடை பண்பலை இன்னொரு புளியைந்தில் அழகாய் மலர்கிறது கதம்ப மலர்கள்.
1: கோடை பண்பலை நுறுப்புள்ளி 5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
3: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: பரம்பரை குணம் பரம்பரை குணம்ங்கிறாங்களே என்ன அப்படின்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். என்ன பரம்பரை குணம்னா என்ன அப்படின்னா, இப்போ அவ்வை சொல்ற மாதிரி நட்பும் தயையும் கொடையும் பரவிக்கணும்.

0: அப்படிம்பாங்க. சில இதெல்லாம் பாரம்பரியமாக ஹெரிடிட்டியில் வரணுங்கிறாங்க. அது எப்படி அந்த ஹெரிடிட்டியில் வரும் அப்படின்னா, இதில் என்ன தெரியுங்களா, நற்பழக்கமுடைய குடும்பத்தில் வருகிறவர்களுக்கு குணம் அதே நல்ல குணமாக இருக்கும். இங்கே இனமோ ஜாதியோ பணமோ நிறமோ எதுவுமே வராது. உவே சாமிநாதர் அவர்கள் தன்னுடைய கண்டதும் கேட்டதும் என்கின்ற ஒரு தொகுதியில் கற்று எழுதியிருந்தார். நான் படித்து ரொம்ப வியந்து போனது அந்த கற்றதான். என்ன அப்படின்னா, ஒரு புலவர் சோழ நாட்டிலிருந்து பாண்டி நாட்டுக்கு வர்றார். அப்படி வர்றபோது ஒன்றும் இல்லை, திருச்சியிலேருந்து மதுரைக்கு வந்தார்னு வச்சுங்களேன், சோழ நாடு பாண்டி நாடுன்னா உடனே அவர் ஏதோ கப்பலில் வந்தார் நினைக்கக்கூடாது. அப்படி வர்றபோது அங்கே திருமயம் பக்கத்தில் ஒரு ஊருக்கு அவர் போகிறார். அப்படி போகிறப்ப அந்த ஊர் அங்கேருந்து ஒரு 10 மைல் தொலைவில் இருக்குங்கிறாங்க. புலவரும் நடந்து களைப்பால் இருக்கார். அப்போ அங்கேருந்து ஒரு மாட்டு வண்டி, ஒத்த மாட்டு வண்டின் இருக்கு, வண்டிக்காரர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா நான் வந்து இன்ன ஊருக்கு போகிறேன், அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருக்கார், என்னை வர சொல்லியிருக்காரு, நான் அங்கே போயிட்டு அவரை பார்த்தேன்னா எனக்கு பணம் கொடுப்பார், உங்களுக்கு நான் வண்டிக்குரிய பணம் வாங்கி தர்றேன். உடனே அந்த வண்டிக்காரர் சொன்னாராம், ஒரு பணம், அந்த காலத்தில் ரொம்ப பெருசாது, ஒரு பணம் எனக்கு தரணும், சரி, மாட்டுக்கு வைக்கோல் தரணும், சரி, காலை சாப்பாடு எனக்கு போடணும், சரி, அப்போ ஏறிக்கிங்க. உடனே அந்த வண்டியில் ஏறிக்கிட்டார். இரவு அந்த மாட்டை வண்டியை அவர் ஓட்டுறாரு, நிலவில் வண்டி போகுது. இப்போ இந்த வண்டிக்காரர் அவர்கிட்ட கேட்டாரா, நீங்கள் யார், யார் எதுக்கு இவரை பார்க்க வர்றீங்க? அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் சோழ நாட்டில் வெங்கலப்ப நாயக்கர் என்ற ஒரு ஜமீன்தார்கிட்ட நாங்கள் இருந்தோம். அந்த ஜமீன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி போயிடுச்சு, அதில் எங்களை ஆதரிக்க ஆள் இல்லை, பிறகு எங்களுடைய குடும்பம் ரொம்ப வறுமையாயிருச்சு, நான் அங்கேருந்து புறப்பட்டு ஒரு ஊராக வந்து இவருடைய பேரை கேள்விப்பட்டு இவர்கிட்ட நான் வந்து எல்லாம் வாங்கிக்கலாங்கிறதுக்காக வந்தேன் சொல்லிவிட்டு அப்படியே தூங்கிறார் அந்த புலவர். இரவெல்லாம் வண்டி ஓடுது, விடிய காலையில் அந்த ஊருக்கு போயாச்சு. போன உடனே அந்த வண்டிக்காரர் அவர் எழுப்புறாரு, இவர் இருக்க சொல்லிவிட்டு வேகமாக உள்ளே போய் ஜமீன்தாரை பார்த்தோடனே ஜமீன்தார் இவரை வரவேற்று, வாங்க நீங்கள் இங்கே தங்கி தான் போகணும்னு சொல்லிட்டு, அதுக்கு தான் வந்திருக்கிறேன், இந்த வெளியில் வண்டிக்காரருக்கு கொஞ்சம் பணம் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணும், ஒரு பணம் கொடுத்துடலாம், அப்புறம் சாப்பாடும் போடணும், அந்த மாட்டுக்கு வைக்கலும் கொடுக்கணும், எல்லாம் செஞ்சிடலாம் சொல்லி வேலைக்காரனை கூப்பிட்டார். போய் காரியஸ்தர்கிட்ட ஒரு பணம் வாங்கி கொடுப்போ போனார். போனவர் திரும்பி வந்து, அந்த வண்டிக்காரர் பணம் வாங்க மாட்டேங்கிறாரு, ஏன் வாங்க மாட்டேங்கிறாரு, கூட கேட்குறானோ. புலவருக்கு ஒரு அதிர்ச்சி வந்துருச்சு, ஐயோ பாவம், வந்த உடனே இழுத்து விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு உடனே போயிருக்காரு. பின்னாடியே ஜமீன்தாரும் போயிருக்காரு. போன உடனே அந்த வண்டிக்காரர் நிற்கிறார், ஐயா நம்ம பேசுனது ஒரு பணம் தான், அந்த ஒரு பணத்து படி தான் நான் கொடுக்கணும், சாப்பாடு போடுறாங்க வைக்கலும் தர்றாங்க, வாங்கிக்கிறனும், ஏன் வேணாங்கிறீங்க? அவர் சொன்னார், இல்லை வேண்டாம். ஏன் யான்னு கேட்டார் இவர், இந்த புலவர், நீங்கள் இரவெல்லாம் கதை சொல்லிட்டு வந்தீங்கல்ல, வெங்கலப்ப நாயக்கருடைய ஜமீன் குடும்பம், அந்த குடும்பத்தின் கடைசி வாரிசு நான் தான், கொடுத்த இடத்தில் நாங்கள் ஒருபோதும் பணத்தை திரும்ப வாங்குகிற வழக்கம் எங்களுக்கு கிடையாது, எங்கள் முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் சொன்னீங்க, எனக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனாலும் பெறமாட்டேன் சொல்லிவிட்டு வணக்கம் சொல்லிட்டு அந்த சாட்டை அப்படி சுற்றி கொண்டு கம்பீரமாக அந்த வண்டி புறப்பட்டது. இந்த கதையை முடிக்கிற போது நமக்கு என்ன தெரியுங்களா, அந்த மாடும் பட்னி வண்டியோட்டியும் பட்னியாக தான் இருக்கிறாரு, ஆனாலும் கூட கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்ததன் காரணமாக ஒருபோதும் திரும்ப பெறக்கூடாது என்கின்ற அந்த குணம் இருக்கு பாருங்க. பரம்பரை குணம் என்பது சாதாரணம் இல்லைங்க, எனக்கு பரம்பரையே கிடையாதுங்கிறதெல்லாம் இதில்லை, முன்னோர்களுடைய பாதிப்பு இல்லாமல் வந்துட மாட்டோம், நல்ல குணங்கள் எல்லாம் முன்னோர்களிருந்து வந்தால் அவற்றை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் சொல்கிற போதும் என்ன பெருமை ஏற்படுதுன்னா, பாரம்பரியம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நம்முடைய முன்னோர்கள் நம்ம உணர்த்தி வைத்திருக்கிறார்கள். அடுத்த தலைமுறைக்கு இதை சொல்ல வேண்டும்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல்

0: 50% வரை ஆஃபர்.
1: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
0: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
2: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள், ஜிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
3: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
4: புதுசுதான்.
3: எப்படி வாங்கின?
4: ஸ்ரீகுபரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
3: அது எப்படி?
4: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
3: தங்க விலை ஏறனா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
3: அப்ப விலை குறைஞ்சா?
4: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
3: ஹே சூப்பர்.
4: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
3: இப்பவே ஸ்ரீகுபரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
1: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
5: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் நல்வாழ்த்துகள்.
3: கோடை பண்பலை 100.5 இது கதம்ப மலர்கள்.

0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்களது எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தாங்கள் எழுதி அனுப்பும் கடிதத்தில் மறவாமல் தங்களின் முகவரியோடு தங்களின் கைபேசி எண்ணையும் எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: ஒவ்வொரு வாரமும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதம் எழுதும் நேயர்களில் சிறந்த கருத்துக்களை பதிவிடும் நேயர்களில் ஒருவரை முத்தான நேயராக தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5.

0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பை தருகிறது உங்கள் கோடிப்பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற நம் கோடை பண்பலை 100.5 அரங்கேறும் நிகழ்ச்சிகள் குறித்து தங்களின் கருத்துக்களையும் தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு முழு முகவரியோடு கைபேசி எண்ணையும் சேர்த்து எழுதி அனுப்பி வையுங்கள்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கிறது கோடை பண்பலை 100.5.

தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

பிலத்வாரத்துக்குள் நுழைந்த வந்தியத்தேவன் சில படிகள் இறங்கிச் சென்றான். பிறகு சமதரையாக இருந்தது. மிக மிக லேசாக வெளிச்சம் தெரிந்தது. 10-15 அடி சென்றான். ஏதோ வண்டி சக்கரம் சுற்றுவது போல ஒரு சத்தம் கேட்டது. திடீரென்று இருள் வந்து கவிந்து அவனை விழுங்கிக் கொண்டது. சம்பந்தமில்லாத காரியத்தில் தலையிடக்கூடாது என்று பலமுறை தீர்மானித்துக் கொண்டதை எண்ணினான். நாம் புறப்பட்ட காரியம் என்ன? எவ்வளவு முக்கியமானது? அதை விடுத்து இப்போது இந்த பாதாளச் சுரங்க வழியில் பிரவேசித்தோமே, இது எங்கே கொண்டு போய் சேர்க்குமோ என்னமோ? அங்கே என்னென்ன வகை அபாயங்கள் காத்திருக்குமோ? என்ன அறிவீனமான காரியத்தில் இறங்கினோம்! நம்முடைய அவசர புத்தி நம்மை விட்டு எப்போது போகப் போகிறது? இந்த எண்ணங்கள் அவன் கால்களின் வேகத்தை குறைத்தன. திரும்பிப் போய்விடலாம் என்று எண்ணி வந்த வழியே திரும்பினான். படிகள் தட்டுப்பட்டன. ஆனால் மேலே துவாரத்தை காணவில்லை. தடவி தடவி பார்த்தான், பயனில்லை. யாரும் மேலிருந்து துவாரத்தை மூடியிருக்க வேண்டும். வந்தியத்தேவனுக்கு வியர்த்து விறுவிறுத்து போய்விட்டது. மேலும் பரபரப்புடன் மூடப்பட்ட துவாரத்தை திறப்பதற்கு முயன்றான். இதற்குள் எங்கேயோ வெகு வெகு தூரத்தில் யாரோ பேசும் குரல் கேட்பது போலிருந்தது. வேறு வேறு குரல்கள் கேட்டன. ஒருவேளை அவன் எங்கிருந்து பிலத்வாரத்தில் பிரவேசித்தானோ அந்த ஐயனார் கோயில் வாசலில் மனிதர்கள் பேசும் குரலாகவும் இருக்கலாம். இடும்பன்காரி யாரையோ எதிர்பார்த்துத்தானே விளக்கு போட்டான். அவர்கள் வந்திருக்கலாம். இது உண்மையாகுமானால் அவன் அந்த சமயம் பிலத்வாரத்தை திறக்க வழி கண்டுபிடித்து வெளியேறுதல் பெருந்தவறாக முடியலாம். அவர்கள் எத்தனை நேரம் அங்கு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார்களோ தெரியாது. இடும்பன்காரியின் கூட்டாளிகளான ரவிதாசன் முதலிய சதிகாரர்களானால் நெடுநேரம் பேசிக் கொண்டிருக்கக்கூடும். அவர்கள் எதற்காக இங்கே கூடியிருக்கிறார்கள்? என்ன பேசுகிறார்கள்? என்ன சதி செய்கிறார்கள்? இதையெல்லாம் அந்த வீர வைஷ்ணவன் கவனித்துக் கொண்டிருப்பான். நாம் இங்கே மூச்சு முட்டும்படி உடம்பில் வியர்த்து கொட்டும்படி நின்று காத்திருப்பதைக் காட்டிலும் மேலே கொஞ்ச தூரம் போய் பார்ப்பதே நல்லது. துணிந்து இறங்கியது இறங்கியாகிவிட்டது. இந்த சுரங்க வழி எங்கேதான் போகிறது என்பதை கண்டுபிடிப்பது மேலல்லவா? இவ்வாறு முடிவு கட்டி கொண்டு வந்தியத்தேவன் பின்வைத்த காலை மறுபடியும் முன்வைத்து நடந்து செல்லத் தொடங்கினான். கீழே சமதரை என்றாலும் முண்டும் முரடுமாக இருந்தது. பாறையை குடைந்தெடுத்து அந்த பாதாள வழியை அமைத்திருக்க வேண்டும். அந்த வழி எங்கே போய் சேரும் என்பது அவன் மனத்தில் ஓர் உத்தேசம் தோன்றியிருந்தது. அநேகமாக அது கடம்பூர் சம்புவரையர் மாளிகைக்குள் போய் முடிய வேண்டும். அந்த மாளிகையில் எங்கே போய் முடிகிறதோ என்னமோ? ஒருவேளை பொக்கிஷாரையில் முடியலாம், அல்லது அரண்மனை பெண்டிர்கள் வாசம் செய்யும் அந்தப்புறத்தில் முடியலாம். அரசர்களும் சிற்றரசர்களும் வசிக்கும் அரண்மனைகளிலிருந்து அத்தகைய சுரங்கப்பாதைகள் இருக்கும் என்பது அவன் அறிந்த விஷயம்தான். ஏதாவது பேரபாயம் நேரும் காலங்களில் அரண்மனையிலிருந்து ஓடி தப்பிக்க வேண்டிய சந்தர்ப்பம் நேர்ந்தால் அத்தகைய பாதைகளை உபயோகிப்பார்கள். அரண்மனை பெண்டிரை அப்புறப்படுத்துவது அவசியமாதலால் அத்தகைய பாதைகள் அந்தப்புறத்தில் சாதாரணமாக முடிவதுண்டு. முக்கியமான பொக்கிஷங்களை எடுத்துக்கொண்டு போவதும் அவசியமாதலால் பொக்கிஷ நிலவரை மூலமாகவும் அந்த வழிகள் போவது வழக்கம். இந்த வழி எங்கே போய் முடிகிறதோ என்னமோ? இடும்பன்காரி இவ்வழியாக வந்து வெளியேறியிருப்பதால் அநேகமாக பொக்கிஷ அறையில்தான் போய் முடியும். பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷங்களை அவர் அறியாமல் இளையராணி மூலம் இந்த சதிகாரர்கள் சூறையாடுவது போல சம்புவரையரின் பொக்கிஷத்தையும் கொள்ளையிட திட்டம் போட்டிருக்கிறார்கள் போலும். ஆதித்த கரிகாலரும் மற்றவர்களும் விருந்தாளிகளாக வரவிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் இந்த மாதிரி காரியத்தில் பிரவேசிப்பதன் காரணம் என்ன? ஒருவேளை வேறு நோக்கம் ஏதேனும் இருக்க முடியுமா? திருப்புரம்பியம் பள்ளிப்படை காட்டில் பார்த்ததும் கேட்டதும் வந்தியத்தேவனுக்கு நினைவு வந்தன. பழுவூர் ராணியிடம் இருந்த மீன் அடையாளம் பொறித்த நீண்ட வாள் அவன் மனக்கண் முன்னே வந்து ஒரு கணம் ஜொலித்தது. வந்தியத்தேவனுக்கு உடம்பு சிலிர்த்தது. பொக்கிஷத்தை கொள்ளையிடுவதைக் காட்டிலும் இன்னும் பயங்கரமான நோக்கம் இவர்கள் வைத்து

0: இருந்தாலும் வைத்திருக்கலாம். இந்த வழி எங்கே போகிறது என்பதை நிச்சயமாக தெரிந்து கொண்டால் அவர்களுடைய கொடிய நோக்கம் நிறைவேறாமல் தடுப்பதற்கு பயன்பட்டாலும் பயன்படலாம். சுரங்க வழியில் நடக்க ஆரம்பித்து சில நிமிஷ நேரம்தான் உண்மையில் ஆயிற்று. ஆனாலும் இருண்ட வழியா இருந்தபடியால் நெடுநேரமாக தோன்றியது. காற்று போக்கு இல்லாதபடியால் மூச்சு திணறியது, மேலும் வியர்த்து கொட்டியது. ஐயனார் கோவிலிலிருந்து கடம்பூர் மாளிகை எவ்வளவு தூரம் என்று எண்ணிய போது அவனுக்கு முதலில் மலைப்பாய் இருந்தது. ஆனால் மறுபடியும் யோசித்தான், மாளிகையின் முன்வாசலிலிருந்து வளைந்தும் சுற்றியும் சென்ற தெருக்களின் வழியாகவும் பின்னர் காட்டுப்பாதைகளின் வழியாகவும் வந்தபடியால் அவ்வளவு தூரமாக தெரிந்தது. அரண்மனையின் பின்பகுதியிலிருந்து நேர் வழியாக வந்தால் ஐயனார் கோயில் அவ்வளவு தூரத்தில் இராது. வில்லிலிருந்து அம்பு விட்டால் போய்விடக்கூடிய தூரம்தான் இருக்கும். அது உண்மையானால் இதற்குள் அரண்மனை வெளிமதிலை அவன் நெருங்கி வந்திருக்க வேண்டுமே. ஆம், அப்படித்தான். மேலே எங்கிருந்தோ திடீரென்று வந்தியத்தேவன் மேல் குளிர்ந்த காற்று குப்பென்று அடித்தது. வியர்த்து விறுவிறுத்து மூர்ச்சையடையும் நிலைக்கு வந்திருந்த வந்தியத்தேவனுக்கு அந்த காற்று புத்துயிர் தந்தது. அண்ணாந்து பார்த்தான். உயரத்தில் வெகு தூரத்தில் சிறிது வெளிச்சம் தெரிந்தது. பேச்சுக்குரல்களும் கேட்டன. மதில் சுவரின் மேல் ஆங்காங்கு வீரர்கள் இருந்து காவல் புரிவதற்காக அமைத்த கொத்தளங்களில் அது ஒன்றாக இருக்க வேண்டும். அதன் வழியாக சுரங்கப்பாதையில் காற்று புகுவதற்கு ஏற்பாடு செய்திருக்க வேண்டும். ஆனால் காற்றுத்தான் புகலாமே தவிர மனிதர்கள் கீழே இறங்குவதற்கோ மேலே ஏறுவதற்கோ அங்கே வசதி ஒன்றுமில்லை என்பதையும் வந்தியத்தேவன் கண்டான். கடம்பூர் அரண்மனைக்குள் புகுந்து விட்டதென்ற எண்ணமும் மேலிருந்து வந்த அவன் மீது அடித்த குளிர்ந்த காற்றும் அவனுக்கு புத்துயிரை அளித்து புதிய உற்சாகத்தை உண்டு பண்ணின. சுரங்கப்பாதை போய்ச் சேரும் இடம் இனி சமீபத்திலேதான் இருக்க வேண்டும். அது பொக்கிஷ நிலவரையாயிருக்குமா? பெரிய பழுவேட்டரையரைப் போல சம்புவரையரும் ஏராளமான முத்தும் பவளமும் இரத்தினமும் வைரமும் தங்க நாணயங்களும் சேர்த்து வைத்திருப்பாரா? அங்கே பார்த்தது போல இங்கேயும் அந்த ஐஸ்வர்ய குவியல்களுக்கிடையில் செத்த மனிதனின் எலும்புக்கூடு கிடைக்குமா? தங்க நாணயங்களின் பேரில் சிலந்தி வரை கட்டியிருக்குமா? இம்மாதிரி எண்ணிக்கொண்டே போன வந்தியத்தேவன் காலில் ஏதோ தட்டுப்பட திடுக்கிட்டான். அப்புறம் அது படிக்கட்டு என்று தெரிந்து தைரியமடைந்தான். ஆம், அந்த படிக்கட்டில் ஏறியானதும் பொக்கிஷ நிலவரையை காணப்போவது நிச்சயம். இல்லாவிட்டால் பெண்கள் வசிக்கும் அந்தப்புறமாயிருக்கலாம். அப்படியானால் தன் பாடு ஆபத்துதான். ஆ, கந்தமாறன் தங்கை மணிமேகலை, அந்த கருநிறத்து அழகி அங்கே இருப்பாள். ஒரு சமயம் அவளை மணந்து கொள்ளும் யோசனை தனக்கு இருந்ததை நினைத்தபோது வந்தியத்தேவன் புன்னகை பூத்தான். அந்த புன்னகையை பார்த்து மகிழ அங்கு யாரும் இல்லைதான். ஒருவேளை அந்த புறத்து மாதர் அலங்கோலமாக இருக்கும் சமயத்தில் திடீரென்று அவர்களிடையே தான் தோன்றினால் இதை நினைக்க அவனுக்கு சிரிப்பே வந்துவிட்டது. சிரித்த மறுகணமே அவனுடைய உடம்பின் இரத்தம் உறைந்து இதயத் துடிப்பு நின்று கண்விழிகள் பிதுங்கும்படியான பயங்கர தோற்றத்தை அவன் கண்டான். படிக்கட்டில் ஏறினான் அல்லவா, மேல்படியில் கால் வைத்ததும் இனி ஏறுவதற்கு படியில்லை என்று உணர்ந்து கொண்டான். நாம் எங்கே வந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள சுற்றுமுற்றும் பார்த்தான். நூறு நூறு கொள்ளி கண்கள் அவனை உற்று பார்த்தன. அந்த கண்களெல்லாம் பயங்கரமான காட்டு மிருகங்களின் கண்கள். முதலில் ஏற்பட்ட பீதியில் வந்த வழியே திரும்பிவிட எத்தனித்தான். ஆனால் பின்னால் வழியை காணோம். மேற்படியில் அவன் கால் வைத்ததும் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. சுரங்க வழி தானாக மூடிக்கொண்டு விட்டது போலும். ஆனால் இது என்ன கோர பயங்கரம்! இவ்வளவு காட்டு மிருகங்களும் தனக்காக இங்கே காத்திருக்கின்றனவே! வேங்கை புலிகள், சிறுத்தைகள், சிங்கங்கள், கரடிகள், காட்டு எருமைகள், ஓநாய்கள், நரிகள், காண்டாமிருகங்கள், அதோ இரண்டு யானைகள், எல்லாம் தன் மீது பாய்வதற்கல்லவா ஆயத்தமாக இருக்கின்றன. ஏன் இன்னும் பாயவில்லை? அதோ அவ்வளவு பிரம்மாண்டமான பருந்து! ஐயோ, அந்த ராட்சத ஆந்தை! ஆள் விழுங்கி வவ்வால்! தான் காண்பது கனவா அல்லது இது என்ன? இங்கே ஒரு முதலை கிடக்கிறதே! வாய் பிளந்து கொண்டு கோரமான பற்களை காட்டிக்கொண்டு கிடக்கிறதே! முதலை தண்ணீரில் அல்லவா இருக்கும்? இது வெறும் தரையல்லவா? காட்டு மிருகங்களுக்கு மத்தியில் இந்த முதலை எப்படி வந்தது?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: அர்ஜுனனுக்கு குடாகேசன் என்கிற சிறப்பு பெயர் உண்டு. இதன் பொருள் தூக்கத்தை

0: வென்றவன், அதாவது உறக்கத்தை கட்டுப்படுத்தினவன். நினைச்சபடி நினைச்ச போது தூங்கவோ தூங்காதிருக்கவோ முடியும். மனத்தை வென்றவனுக்கே இது இயலும். அர்ஜுனனுக்கு ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு அப்புறம் அவனைப் போலவே சாகச செயல்கள் புரிஞ்சவன் வந்தியத்தேவன். ஆழ்ந்த உறக்கத்துக்கும் வந்தியத்தேவனுக்கும் ரொம்ப தூரம் என்பதை பார்த்துக்கிட்டு வரோம். கொல்லுப்பற்றையில் 6 மணி நேரம் தூங்கினதை கணக்கில் எடுத்துக்க கூடாது. இது பகல் தூக்கம். விட்டு போன இரவு தூக்கத்தை எல்லாம் கணக்கெடுத்தா இது ஒன்றுமே இல்லை. ஆழ்வார்க்கடியானின் மர்மமான போக்கு, கடம்பூர் நடுநிசி கூட்டம், குழந்தையில பார்த்த பெண் நந்தினி, இருவர் பற்றின ஒப்பீடு சேந்தன் அமுதன் வீட்டில், பாழ் மண்டபத்தில் ரவிதாசனின் கொலை முயற்சியிலிருந்து தப்பிச்சது, நள்ளிரவு பூங்குழலியின் காதலர்களை பார்க்க போனது, இலங்கை மாதோட்ட சிறைச்சாலையில் பூனை போய் திருமலை வந்த அனுபவம், அனுராதபுரத்து வீதியிலேயும் மகாசேனர் மாளிகையிலும் நடந்த கொலை முயற்சிகளிலிருந்து தப்பின பயங்கர அனுபவம், நடுக்கடலில் இயற்கை சீற்றம், கோடிக்கரையில் ரவிதாசனின் நடமாட்டம், பழையாறைக்கு வர்ற வழியில் வாழும் கையுமா நந்தினி, இப்படி பல வகைகளில் தூக்கத்தை இழந்திருந்தான். பழையாறையிலிருந்து புறப்பட்டவன் வானதியின் பல்லக்கை தொடர்ந்து போய் எதிர்பாராத விதமாக மதுராந்தகரை கவனித்து அவரையும் காண முடியாமல் ஒரு குழந்தைக்கு துணையாக நின்று சதிகாரர்களிடையே சிக்கி பூசாரிணியின் தயவால் உயிரோடு கட்டுண்டு பின்னர் விடுபட்டு கொள்ளட வெள்ளத்தில் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு ஆழ்வார்க்கடியானின் வாதத்திறமையெல்லாம் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு குதிரை வாங்கி தடைப்பட்ட பயணத்தை தொடர பார்க்குறான். இந்த அய்யனார் கோவில்லையாவது ஓய்வெடுக்கலாம்னு பார்த்தா அவன் வருகைக்காகவே காத்திருந்த மாதிரி பரபரப்பான சூழ்நிலை உருவாயிடுச்சு. தஞ்சாவூரோ கடம்பூரோ பாதாள சுரங்க வழி அப்படின்னா நிச்சயம் 2 நுழைவு இருக்கும், உள்ளே வந்த மாதிரி வெளியே போகவும் முடியும். துணிச்சல் இருந்தால் அது நிறையவே இருக்குது. பின் வச்ச காலை முன் வச்சு நடக்கிறான். சுரங்கப்பாதை எல்லாம் தான் இருக்கும். இந்த பகுதியில் வந்திருக்கிற கோட்டை கொத்தளம்ங்கிற தொடரை ஆராய்வோம். கோட்டை மதில்களில் இருந்து சற்று துருத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி உயர்ந்த மேடை போல அமைக்கப்பட்ட பாதுகாப்பு அறை. இங்கே இருந்தபடி பகைவர்களை கண்காணித்தாங்க. நெருங்கி வரும்போது எதிர் தாக்குதல் நடத்தினாங்க. படைக்கருவிகள் தாங்கி காக்கும் வேலையை செய்ய அமைக்கப்பட்ட இந்த பகுதி தான் கொத்தளம். ஆயுதங்கள் குவிஞ்சு கிடக்கும் கீழ் அறைகளில் சிறு சாளரங்கள் அமைச்சு அதன் வழியாக வெளியிடத்தை கண்காணித்தாங்க. எதிரிகளின் முற்றுகையை முறியடிக்க இதெல்லாம் சிறந்த ஏற்பாடுகள். சரி, ஆழ்வார்க்கடியானுக்கும் தூக்கம் வராதா? வராது. காரணம் மனக்கட்டுப்பாடு. வல்லவரையனுக்கு வரவே வராது. ஏன்னா உழைப்பு தான் ஓய்வு அவனுக்கு.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
2: வருடந்தோறும் 2500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: வீட்டுல கிராக்கா, லீக்கா, ஹீட்டா இல்ல தரையானா, கவலையா விடுங்க. இருக்கவே இருக்கு பக்கா ப்ரோவின் 6 கவச பாதுகாப்பு. பக்கா ப்ரோ 8768786878.
6: ஹே, இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. புதுசேனா?
7: புதுசுதான்.
6: எப்படி வாங்கின?
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி தங்க நகையா சேமிச்சேன்.
6: அது எப்படி?
7: ரொம்ப ஈஸி. மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்து 11 மாசம் முடிவுல 18% சேதாரம் இல்லாம பர்ச்சேஸ் பண்ணிட்டேன்.
6: தங்க விலையா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான நகை.
6: அப்ப விலை குறைஞ்சா?
7: சேமிச்ச பணத்துக்கு ஈடான தங்கம்.
6: ஹே சூப்பர்.
7: தங்க விலை எப்படி இருந்தாலும் சரி, இனி டென்ஷன் இல்ல.
6: இப்பவே ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையோட ஸ்வர்ணதார ஆப்ப டவுன்லோட் பண்ணி இப்பவே ஜாயின் பண்றேன்.
8: இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

கோடை பண்பலை 100.5 ஒலிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது கதம்ப மலர்கள். பிரிவோம், சந்திப்போம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா குமரகுரு. நன்றி நேர்களே.

0: கோடை பன்மலை 100.5 இப்போது கட்செவி வழியாக உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ ஆசையில் ஒரு குக்கோ. இனிய இரவு வணக்கம் நேர்களே, உள்ளத்தின் ஆழம் திறக்கும் திறவுகோள், மௌனத்தின் நிழலில் முளைக்கும் சொற்கள், மனதை தொட்டு மலரும் மலர்கள், நினைவின் பாதையில் நடக்கும் போது ஒரு பாடல் நம்மை தழுவிச் செல்லும். அப்படி உங்கள் மனம் லயித்த ஆசை பாடல்களை கேட்டு மகிழலாம் இனிவரும் ஒரு மணி நேரமும் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைல் எடுங்க, அதில் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர் இதெல்லாம் வந்து வாய்ஸ் மெசேஜ் அதாவது குரல் பதிவு செஞ்சு 9484-28-24-24 அப்படின்ற எனக்கு அனுப்பி வைங்க. பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இப்போ முதல் பாடல் யாரு, எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாமா?
1: வணக்கம், திண்டுக்கல் மாவட்டம் மாலை ஒன்றிலிருந்து ராஜலட்சுமி. படம் ஒன்ஸ் மோர். பாடல் சின்ன சின்ன காதல், முத்து முத்து காதல். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அழகா பாடுறீங்க. உங்களுக்கான பாடல் 100.5 கேளுங்க.

உன்னையும் என்னையும் பெற்றது காதல், உலக பந்தின் உயிர்தான் காதல், ஊசி முனையின் காதுக்குள்ளே ஒட்டகங்களை நுழைப்பது காதல், காதின் ஓரம் நரைத்தும் கூட இளமை போட்டு இழுப்பது காதல்.

இருபது வயதில் இளமை காதல், அறுபது வயதில் அனுபவ காதல், எங்கும் காதல், எதிலும் காதல், பொங்கும் காதல், புதுமை காதல். காதல் என்பது கனவாய் போனால் கனவே கனவே கனவே காதல்.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ். ஆடைகளின் புதிய அடையாளமான மெக்னா சில்க்ஸில் ஆடி வைபோகம் வந்தாச்சு. ஆடைகளுக்கு அப் டு 60% ஆஃபர்.
3: ஆகஸ்ட் 15 வரை ஒவ்வொரு மணி துளிக்கும் மனதை கவரும் வகையில் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்.
2: பட்டு சேலைகளுக்கு 20% முதல் 50% வரை ஆஃபர்.
3: ஆடி ஜோடி ஆஃபர், 1000 ரூபாய்க்கு மேல் வாங்கும் குறிப்பிட்ட ரகங்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள்.
2: மெக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர் மற்றும் முசிறி.
4: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 7:09. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாடல் யாரு, எங்கிருந்து கேட்டிருக்காங்க, கேட்கலாமா?
5: ஆய் கோடை பண்பலை ஆசை எனும் குக்கு நிகழ்ச்சியில் பரமக்குடியிருந்து ஜெகதீசன் கேட்க விரும்பும் பாடல் மன்னன் திரைப்படம் இருந்தது, ராஜாதி ராஜாவின் தந்திரங்கள். நன்றி, வணக்கம்.
4: உங்களுக்கான பாடல் கேட்கலாம் ஜெகதீஷ்.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு. இன்னைக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு நிறைய நேர்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சுட்டே இருக்காங்க. பாடல்களும் அழகழகான பாடல்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா 7:15 ஆயிருச்சு. பாடல் யாரு, எங்கிருந்து கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.
1: கோடை பந்தலகி இனிய இரவு வணக்கம். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி வட்டம் மாங்குளிலிருந்து எஸ் கண்ணன். எனக்கு பிடித்த பாடல் அருணாச்சலம் என்ற படத்தில் மாத்தாடு மாத்தாடு மல்லிகை என்ற பாட்டை ஒளிபரப்பும்படி கோடை பந்தல் 100.5 கேட்டுக்கொள்ளப்படுகிறேன்.
0: உங்களுக்கான பாடல் 100.5 கேட்கலாம்.

0: ரோஷன் ஸ்டூடெண்ட் ஆஃபர்.
1: ட்ராலி பேக், டிராவல் பேக், காலேஜ் பேக் மூன்றும் சேர்த்து ரோஷனின் மாபெரும் சிறப்பு விற்பனை.
0: ரோஷன்
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: PM ஜெய். அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், புதிய அனுபவம் இப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ்,
2: மேக்னா சில்க்ஸ், பரமத்தி வேலூர், துறையூர், முசிறி, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின்
3: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பண்பலையின் ஒரு புள்ளி 5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் ஆசையில் ஒரு குக்கு. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்கணும் அப்படின்னா உங்கள் மொபைலை எடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், பேர், இதெல்லாம் வந்து குரல் பதிவு செஞ்சு, அதாவது வாய்ஸ் மெசேஜாக 9486282424 அப்படின்ற எனக்கு அனுப்பி வைங்க. பிடிச்ச பாடலை கேட்கலாம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில். இப்போ பாடல் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்?
4: கோடை பண்பலை நிலையத்தில் பணிபுரியும், பண்பலை அலைவரிசை மற்றும் நியூஸ் ஆனர் செயலில் கேட்டுக்கொண்டிருக்கும் மற்றும் ஆசையின் ஒரு குக்கு தொகுப்பாளர் அவர்களுக்கும் இனிய இரவு வணக்கம் கூறி ஆசையில் ஒரு குக்குவில் இணைவது நாமக்கல் மாவட்டம் வேலுக்குறிச்சியிலிருந்து குருமூர்த்தி. தற்போது ஒசூரில் வசித்து வருகிறேன். ஆசையில் ஒரு குக்குவில் சேதுபதி என்ற திரைப்படத்தில் இருந்து கொஞ்சி பேசிட வேண்டாம் என்ற பாடலை ஆசையுள்ள குக்குவில் அனைவருக்காகவும் ஒளிபரப்புங்கள். நன்றி.
3: அப்பப்பா கொஞ்சம் மூச்சு விட்டு பேசலாம், படபட படன்னு பேசியிருக்கீங்க குருமூர்த்தி. உங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

0: இசையால் உங்கள் இதயங்களை விரடிக் கொண்டிருப்பது கோடை பம்பலை 100.5. நேரம் பார்த்தீங்கன்னா 7:28 ஆயிடுச்சு. கட் செவி வழியா உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் யாரு, எங்கிருந்து கேட்டிருக்காங்க, என்ன பாடல் கேட்கலாமா?
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் மருவத்தூர் கிராமத்திலிருந்து அழகநாச்சியார் பேசுகிறேன். எனக்கு காதலர் தினம் படத்திலிருந்து என்ன விலை அழகே என்ற பாடலை ஒளிபரப்புமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப அழகா பேசுறீங்க அழகு நாச்சியார். உங்களுக்கான பாடல் 100.5.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட் இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி நம் பண்பலையை நாடி வரும் நேய சொந்தங்களை சந்திக்கக்கூடிய நிகழ்ச்சி. இன்னைக்கும் நம்ம பண்பலையை தேடி நண்பர் ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப அவர்கிட்ட தான் பேச போறோம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
1: என்னுடைய பெயர் மாயகிருஷ்ணன். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை. கோடை பண்பலையில் நேர் நிறைந்த ஊருன்னா அருப்புக்கோட்டை. அந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன்.
0: சரி, எப்ப வந்தீங்க கொடைக்கானலுக்கு?
1: இன்னைக்கு காலையில வந்தோம். ஏன்னா அங்க பாத்தீங்கன்னா நல்லா ஹீட்டு, இங்க நல்லா கூலிங்கா இருக்குது. அந்த கூலிங்கை என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்தோம். ரொம்ப நல்லா இருக்கு.
0: சரி, சுற்றி பார்த்தீங்களா கொடைக்கானலில்?
1: ஆ, சுற்றி பார்த்தேன்.
0: எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போனீங்க?
1: இன்னைக்கு வந்து இப்போ வந்து லேக்கும் இந்த பார்க்கும் சுற்றி பார்த்தோம். இன்னும் மிச்ச இடங்களும் சுற்றி பார்க்கணும்.
0: சரிங்க, ஏற்கனவே வந்திருக்கீங்களா இல்லை இதுதான் முதல் முறை கொடைக்கானலுக்கு வந்திருக்கீங்களா?
1: அது 2-3 தடவை வந்திருக்கும். கொடைக்கானலுக்கு 2-3 தடவை வந்திருக்கும். குடும்பத்தோடையும் வந்திருக்கும், தனியாகவும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்திருக்கும்.
0: சரி,
1: இந்த வட்டம் இப்போ வந்திருக்கும்.
0: நண்பர் கூட வந்திருக்கீங்க?
1: நண்பர் கூட வந்திருக்கும்.
0: எது பிடிச்சிருக்கு உங்களுக்கு? நண்பர் கூட வந்திருக்கா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரோட சேர்ந்து வந்தது பிடிச்சிருக்கா இல்லை ஃபேமிலியோட வந்தது பிடிச்சிருந்துச்சா?
1: ஃபேமிலியோட வந்து முதல்ல என்ன செய்யறோன்னா ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து அவங்கள நல்லா சுற்றி காட்டி திருப்தி பண்ணிட்டோம்னா அடுத்து ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வந்து நல்லா ஜாலியாக சுற்றலாம்.
0: சரி,
1: முதல்ல நம்ம வந்துட்டு அடுத்து அவங்க கூப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கிடும், நம்மளை நிம்மதியாக பார்க்க விட மாட்டாங்க. அதனால முக்கியத்துவம், குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்கள நல்லா சுற்றி காத்துட்டு அடுத்து ஒரு பிளான் போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸோட வரும்போது அது ரொம்ப ஜாலியாக இருக்கு.
0: இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா எதுன்னு கேட்குறேன் நான். அதாவது ஃப்ரெண்ட்ஸோட வர்றதா இல்லை ஃபேமிலியோட வர்றதான்னு கேட்குறேன்.
1: ஃப்ரெண்ட்ஸோட வர்றதா.
0: ஃப்ரெண்ட்ஸோட வர்றதா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க.
1: ஆமாம், ஃப்ரெண்ட்ஸோட வர்றதா நல்லா ஜாலியாக இருக்கு. அதாவது நம்ம மட்டும் இஷ்டத்துக்கு பார்க்கலாம், இஷ்டத்துக்கு சுற்றலாம். ஃபேமிலியோட வந்தோன்னா இது பார்த்தாச்சு, வாங்க வாங்க போவோம், இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட வர்றது அது ஒரு தனி ஜாலி தான் எப்போவுமே.
0: சரி, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கொடைக்கானல் தவிர வேறு எந்த ஊருக்கு இப்போ சமீபத்தில் போனீங்க?
1: ஊட்டி போயிருக்கிறோம். அதே மாதிரி கேரளா போயிருக்கோம்.
0: சரி, உங்களுக்கு நீங்கள் சுற்றி பார்க்க போனதுலேயே மறக்க முடியாத அந்த அனுபவம், மறக்க முடியாத பயணம் அப்படின்னா எந்த ஊர் பயணத்தை சொல்லுவீங்க?
1: அதாவது ஊட்டியில் அந்த டாப் ஹில்ஸ் போயிருந்தோம்.
0: சரி,
1: நம்ம சொந்த காரில் தான் போயிருந்தோம். போயிருந்தப்ப வந்து நம்மளா செல்ஃப் டிரைவிங் பண்ணி போகும்போது அது கொஞ்சம் ஓட்ட தெரியாம ஓட்டி வண்டியில எல்லாம் புகை வந்துருச்சு.
0: சரி,
1: அது என்னமோ எதனோ பயந்து, அதை நாங்க கூட பார்க்கல, ரேடியேட்டர் ஹீட் ஆகி புகை வந்துச்சு. அதை மற்றவெல்லாம் பார்த்து சொல்லி இது பண்ணும் போது பயந்து போய் வேமா வண்டியை பட்டு எல்லாம் வேமா விழுந்துருச்சு இறங்கணும். அந்த சம்பவம் நல்லா ஒரு மறக்க முடியாத சம்பவம்.
0: அதாவது அந்த நேரத்துல வந்து ஒரு பதட்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இப்ப நீங்க அதை சொல்லி பேசும்போது, உங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது ஒரே நகைச்சுவையா இருக்கும் இல்லைங்களா?
1: ஆமா, கண்டிப்பா.
0: சரிங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து அருப்புக்கோட்டையில் அதை ரெக்கார்டிங் ஸ்டுடியோ போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்.
0: எத்தனை ஆண்டு காலமா?
1: கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சின்ன சின்ன வியாபாரங்கள்,
0: சரி,
1: இந்த மாதிரி எல்லா வியாபாரத்துக்கும் சரி, முடிஞ்ச அளவு வாய்ஸ் கொடுத்து கம்மியான ரேட்டில் போட்டு கொடுத்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: சரிங்க, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, அவங்க பேர்லாம் சொல்லுங்க.
1: வீட்டில் மனைவி பேர் ஜீவா.
0: அவங்க என்ன பண்ணுறாங்க?
1: டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
0: சரி,
1: எம்ஏ பிஎட்டு டீச்சராக, தமிழாசிரியை. நமக்கு தேவையான அந்த தமிழ் வார்த்தைகள் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க சொல்லி கொடுத்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. தமிழாசிரியங்கிறனால அவங்ககிட்ட அப்பப்போ கேட்டுக்கிறது.
0: சரிங்க.
1: அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள், 2 பெண் குழந்தைகள், ட்வின்ஸு.
0: சரிங்க.
1: அதுவும் ட்வின்ஸ்னு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கு பிறந்தாங்க.
0: ஓ,
1: ட்வின்ஸுங்கிறனால ஜோஸ்பின் இலக்கியா, ஜோஸ்பின் காவியா, அந்த மாதிரி வச்சோம்.
0: இலக்கியா காவியா?
1: காவியா, ஆமாம்.
0: ரொம்ப சமத்தியாரு, ரொம்ப சுட்டியாரு.
1: அதாவது ஜோஸ்பின் இலக்கியா நல்லா சுட்டியா இருப்பாப்புல, அந்த மெர்லின் காவியா வந்து கொஞ்சம் ஹாமான டைப்பு.
0: ஓ, சரி சரி. சரிங்க, மிக்க மகிழ்ச்சி உங்களோட பேசினது. உங்களுக்கு விருப்ப பாடலா என்ன பாடல் கேட்கலாம் நம்ம பண்பலையில்?
1: அதாவது எங்க ஊர் பாட்டேமும், அறுப்பு கூட்ட அக்கா பொண்ணு, அந்த பாடல் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி கேட்போம், பாட்டும் நல்லா இருக்கும். இந்த பாடலை போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோடை பண்பலையில உங்களுக்கு பிடிச்ச பாடல் வருது. ரொம்ப நன்றிங்க.
1: நன்றி.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் 7:44. இன்னைக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில நிறைய நேர்கள் பாடல் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போ யார் எங்கிருந்து கேட்கலாமா?
1: வணக்கம் கோடை எஃப்எம் 100.5. என் பேர் கணேசன். நான் தேனி மாவட்டம் பெருகுத்தந்து பேசுறேன். நம்ம மளிகை கடை வச்சிருக்கேன். எனக்கு ரன் படத்துல இருந்து மின்சாரம் மின் மீது பாய்கின்றது பாட்டு வேணும், போடுங்க. நன்றி எஃப்எம் கோடை எஃப்எம் 100.5.
0: உங்களுக்கான பாடல் 100.5. நன்றிங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.

0: தொடர்புக்கு 8985712345.
1: எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. 21 வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகள் மற்றும் அரசு நலத்திட்டங்களை எளிதாக பெற இந்த திட்டம் உதவுகிறது. இந்த மையங்களில் பிசியோதெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் கிடைக்கின்றன. இது மட்டுமல்லாமல் யூடிஐடி அட்டைக்கு விண்ணப்பித்தல், கல்வி உதவித்தொகை பெறுதல், வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல், அரசு நலத்திட்டங்களுக்கு விண்ணப்பித்தல், பெற்றோர் மற்றும் பாதுகாவலர்களுக்கான பயிற்சி, உதவி உபகரணங்களுக்கான விண்ணப்பம் உள்ளிட்ட பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை ஒரே இடத்தில் பெற இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகலாம். இலவச உதவி எண் 1800420511. சைகை மொழியில் தொடர்பு கொள்ள 94 98 34 53 50. ஏன் மீண்டும் ஒருமுறை 9498345350.

0: பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை.
1: இசை பாடு நீ இளங்கன்றலே.
0: மழை.
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும்
4: நொறுபுள்ளியாய்ந்தில் இணைந்திருக்கிறோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில நிறைவான பாடல் யாரு எங்கிருந்து கேட்டிருக்காங்க கேட்கலாம்.
5: வணக்கம், நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலிருந்து ஜோ பேசுகிறேன். எனக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் பொறி திரைப்படத்திலிருந்து பெருந்துள்ளி எனக்கு ஜன்னல் ஓரம்ங்கிற பாடலாக ஒளிபரப்புங்க. நன்றி, வணக்கம்.
4: கேட்கலாங்க, நன்றிங்க.

கோடை பண்பலை 100.5 இதுவரை கட்சிவி வழியாக நீங்கள் விரும்பிய பாடல்களை கேட்டு ரசித்தோம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. எப்போது மகிழ்ச்சியாக இருக்க இனிய இசை அள்ளித்தரும் கோடை பண்பலை 100.5 இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. 100.5 இனி இளமை பேசும் செய்தி அறிக்கைக்கு பிறகு.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். உலகளாவிய அரசியல் சூழ்நிலை மற்றும் பொருளாதார நெருக்கடி நிலவிய போதிலும் கடந்த நிதியாண்டில் நாட்டின் ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி 3,25,000 கோடியாக பதிவாகியுள்ளது என்று ஜவுளித்துறை அமைச்சர் திரு

கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், முந்தைய ஆண்டை காட்டிலும் கடந்த நிதியாண்டில் ஜவுளி ஏற்றுமதியின் வளர்ச்சி 1.8% அதிகரித்துள்ளதாக கூறினார். உலகளாவிய போட்டிகளை சமாளிக்கும் வகையில் ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தியதாகவும், ஜவுளி அணிகலன்கள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உற்பத்தியை ஊக்குவித்து அவற்றின் ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதை அவர் பட்டியலிட்டுள்ளார். பிஎம் மித்ரா, தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கம், ஜவுளி உற்பத்தியை அதிகரிப்பதற்கான சிறப்பு திட்டம் போன்றவைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதிக்கு உத்வேகம் அளித்ததாகவும் திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். தூத்துக்குடி கடல்பகுதியில் எடுக்கப்படும் முத்துக்களுக்கு புவிசார் குறியீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக வர்த்தக மற்றும் தொழில்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மக்களவையில் திமுக உறுப்பினர் திருமதி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்த பதிலில், தூத்துக்குடி முத்து உற்பத்தியாளர்கள் சங்கம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அளித்த கோரிக்கை குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும், புவிசார் குறியீடு பதிவு அலுவலகத்தின் பதிலுக்காக காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அது கிடைத்தவுடன் உரிய விதிமுறைகளின்படி தூத்துக்குடி முத்துக்கு புவிசார் குறியீடு வழங்கப்படும் என்றும் திரு ஜிதின் பிரசாதா கூறியுள்ளார். மேலும், கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலிருந்து புவிசார் குறியீடு கோரி பல்வேறு வேளாண் உணவுப் பொருள் மற்றும் கைவினைப் பொருட்களுக்கு அளிக்கப்பட்டிருந்த கோரிக்கைகள் குறித்த பட்டியலை வெளியிட்ட அமைச்சர், அந்த விண்ணப்பங்களும் பரிசீலனையில் இருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 5ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2026-27 நிதியாண்டிற்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை அன்றைய தினமே தாக்கல் செய்யப்படும் என்றார். 6ஆம் தேதி வேளாண் நிதிநிலை அறிக்கை பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நிதிநிலை அறிக்கை தாக்கலுக்கு பின்னர் அலுவல் ஆய்வுக்குழு கூடி இந்த கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். மானிய கோரிக்கை தொடர்பான விவாதங்கள் நடைபெறுவது குறித்தும் அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்யும் என்றார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்றும் திரு ஜே சி டி பிரபாகர் கூறினார். வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதன் மூலம் விவசாயிகளுக்கு சேவைகளை விரைந்து வழங்க முடியும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற நபார்டு வங்கியின் 45வது நிறுவன தின விழாவில் இன்று உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்குவதுடன் நீர் பாதுகாப்பு, பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்ற விவசாய முறைகளுக்கு அதிக முதலீடு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். விவசாய புத்தொழில்கள் மற்றும் இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க நபார்டு முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். துல்லிய பண்ணை முறை மற்றும் டிஜிட்டல் தளங்களை பயன்படுத்துவதன் மூலம் வேளாண் பொருட்கள் ஏற்றுமதியை அதிகரிக்கவும் கிராமப்புறங்களில் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் கூடுதல் தலைமைச் செயலர் திருமதி அமுதா, கூட்டுறவு துறையில் பெண் உறுப்பினர்கள் தலைமை பொறுப்பினை ஏற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான சுய விவரங்களை இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் இணையதளத்தில் பதிவிடுமாறு தமிழ்நாடு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். தேனி மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கணக்கெடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், SE.census.gov.in என்ற இணையதளத்தில் விவரங்களை பதிவு செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்தார். பதிவு செய்து கொண்ட பின் 11 இலக்க எண் கைபேசி எண்ணுக்கு வரும் என்றும் அவர் கூறினார். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை முதல்கட்ட கணக்கெடுப்பு மேற்கொள்ள வீடுகளுக்கு வரும் அலுவலர்களிடம் இந்த 11 இலக்க எண்ணை தெரிவித்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் 160,000 பேர் கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் திரு சுந்தரேஷ் பாபு கூறினார். தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சார்பில் சென்னையில் தொழில் முனைவோருக்கான மீடியா ட்ரோன் பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இம்மாதம் 27ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை அளிக்கப்படும் இப்பயிற்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் editn.in என்ற இணையதளம் மூலமாகவோ அல்லது சென்னை கிண்டி சிட்கோ தொழிற்பேட்டை தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தை நேரிலோ அல்லது கைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளலாம். கைபேசி எண் 9360221280. தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு மூலம் இவ்வாண்டு ஹஜ் பயணம் செல்ல விரும்புவோர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் இம்மாதம் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதியன்று கணினி வழி குலுக்கல் முறையில் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இந்த தேர்வு இணையதளத்தில் நேரலையாக இடம்பெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிகமாக தேர்வு பெற்றவர்கள் மற்றும் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள விண்ணப்பதாரர்களின் விண்ணப்பங்கள் இந்திய ஹஜ் குழு இணையதளத்தில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

முடியாது என்பது மூடநம்பிக்கை, முடியுமா என்பது அவநம்பிக்கை, முடியும் என்பது தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கையோடு செயல்களை தொடங்குவோம். புது செயல்கள், புது உற்சாகம், புது பாதை என அழைக்கிறது கோடை பண்பலை நொறுப்புளியைந்தில் இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்னைக்கு நான் நிகழ்ச்சி குப்புக்கு விளையாட்டுக்கள் உங்களோடு விளையாட காத்திருக்கின்றன. மாணவர்கள் வரலாம். 24, 24, 24 24, 24, 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சூழலை 45, 42 மாணவர்களை வரவேற்று காத்திருக்கிறேன். சசிரேகா, குமரகுரு, இனிய இரவு, வணக்கம் நேர்களே.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட். 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஹரிஹரசுதன்.
0: அது மட்டும் தான் கேக்குது. எங்க
1: இருந்து? திண்டுக்கல்ல இருந்து.
0: திண்டுக்கல்ல?
1: நரிப்பாறையில இருந்து.
0: நரிப்பாறை வரணும் அப்படின்னா திண்டுக்கல்ல இருந்து எப்படி வருது? என்ன தங்கம், புரியல. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. என்னமா?
1: ஒரு கடை இருக்குக்கா.
0: திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய கடை இருக்கு.
1: அங்கிருந்து வரலாம்.
0: அங்கிருந்து வரலாமா? சரி, இன்னொரு நாள் நான் அட்ரஸ் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட. ஹரிஹரசுதன்.
1: ஆமாக்கா.
0: வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா.
0: அம்மா, தங்கச்சி, மூணு பேர் இருக்கீங்களா? சரிம்மா, சரிம்மா. ஹரிஹர சுதன் எப்படி கூப்பிடுவாங்க? மூணு பேர் இருக்கு. ஹரிஹர
1: சுதன்.
0: சுதன் கூப்பிடுவாங்களா? சரி. ஹரின்னு யாருமே கூப்பிட மாட்டாங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி கூப்பிடலாம்? ஹரின்னு கூப்பிடலாமா, சுதன்னு கூப்பிடலாமா? சரிங்க சுதன், விளையாடலாமா? உங்களுக்கான விளையாட்டு நாணைகள். நாணைகள் அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே திருப்பி சொல்லிவிடணும், அதுதான் நாணைகள். ம், தயாரா? விளையாடலாமா? அத்தி பூ பூக்குமா, பார்த்தா அது அதிசயமா, காய் வேரில் தான் காய்க்குமா, அத்தியில பூவே தான் காய், காயே தான் பூ. திரும்ப சொல்லட்டுமா? அத்திப்பூ, அத்திப்பூ பூக்குமா, பார்த்தா அது அதிசயமா, காய் வேர்ல தான் காய்க்குமா, அத்தியில பூவே தான் காய், காயே தான் பூ. தங்கம், சொல்றத நல்லா கவனமா வாங்கிக்கோங்க. என்னன்னா, அத்தியில வந்து தனியா பூ பூக்காது, பூ பூக்குற மாதிரி இருக்கும், அடுத்து காய் காய்ச்சிருவதில்லை.

0: சரிங்களா, யாருமே அத்திப்பூ பார்த்தே இருக்க மாட்டாங்க. ம், சரியா? அது வந்து வேரில் தான் வந்து காயே காய்க்கும். அதுதான் அந்த கான்செப்ட் வச்சு தான் நான் எழுதியிருக்கேன். சரியா, அத்திப்பூ பூக்குமா, பார்த்தா அது அதிசயமா, காய் வேரில் தான் காய்க்குமா, அத்தியில் பூவே தான் காய், காயே தான் பூ. ம், சரி. தங்கம், உங்களோட ஃபோன் சரியா இல்லை தங்கம், சரியான இடத்துல நின்று பேசுங்க பார்ப்போம். ம், திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், கேட்டுட்டு சொல்லுங்கள். சரியா, அத்திப்பூ பூக்குமா, பார்த்தா அது அதிசயமா, காய் வேரில் தான் காய்க்குமா, அத்தியில் பூவே தான் காய், காயே தான் பூ. தங்கம், உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு வந்து இணைப்பு சரியாகவே இல்லை தங்கம். சரியான இடத்துல நின்னுங்க, நிறைவான வாய்ப்பு உங்களுக்கு, சரியான இடத்துல
1: நின்னுங்க.
0: ம், இப்போ கேட்குது, அதே இடத்துல நின்று பேசணும். சரியா, திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், கவனிச்சுட்டு காதில் வாங்கி மனசில் வச்சுட்டு திரும்ப சொல்லணும். சரியா, அத்திப்பூ பூக்குமா, பார்த்தா அது அதிசயமா, காய் வேரில் தான் காய்க்குமா, அத்தியில் பூவே தான் காய், காயே தான் பூ. கடைசி வரிகள் மட்டும் கரெக்டாக சொல்லுங்க பாப்பா, ரெண்டு வரி. அத்தியில அத்தியில பூவே தான் காய், காயே தான் பூ. ஹரிஹர சுதன், திரும்ப ஒரு முறை முதல்ல இருந்து சொல்லலாமா? ஆனா கொஞ்சம் கொஞ்சம் குழம்பிட்டீங்க, இருந்தாலும் பரவாயில்ல. பரவாயில்ல, உங்கள் வயசுக்கு நான் சொன்னதை நீங்கள் கேட்டு அப்படியே சொல்கிறது, சொன்ன நிமிஷத்தில் சொல்கிறதுங்கிறது பெரிய விஷயம். வாழ்த்துக்கள் தங்கம். அப்புறம் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணுமே, அத்தி பார்த்துருக்கீங்களா மரம்? பார்த்தது இல்லையா, அதான் குழப்பமே. ம், அம்மா அப்பா கிட்ட சொல்லி இப்போயாவது அத்தி மரம் காய் காய்க்கிற சமயத்தில் கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள். சரியா, அழகாக விளையாண்டிங்க தங்கம். ஹரிஹர சுதன், வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்குது. கோடை பண்பலை 100.5 இதிலிருந்து.

கோடை பண்பலை 100.5 நாளை மலர இருக்கும் நமது நிகழ்ச்சி மட்டுக்கள். காலை 8 மணிக்கு மனதோடு ராகம். நாளை ராகம் இசைக்க காத்திருக்கிறது தேனி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு. காலை 9 மணிக்கு விரிய இருக்கிறது வானவில். வானவில்லின் வண்ணம் உலர் மலர் தொழில்நுட்பம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் சிறப்பு விருந்தினராக பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம். நாளை தடம் பதிக்கலாம் மாம்பழ தின சிறப்பு நிகழ்ச்சியாக சிறப்பு விருந்தினராக பெரியகுளம் கைலாசப்பட்டி எஸ் முருகேஸ்வரி அவர்கள். பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து. நாளைய உயிரெழுத்து பயணிக்க காத்திருக்கிறது திண்டுக்கல் பால்பாண்டி அவர்களின் தெரிவில். மாலை 4 மணிக்கு விடுகதை வண்ணத்தோரிகை. இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு. ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி நேயர்களின் விருப்ப பாடல்களோடு அவரவர் குரல் பதிவுகளில் ஒலிவலம் வரும். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது. இளமை பேசுகிறது விளையாட காத்திருக்கிறது ஆனா ஆவண்ணா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு. இரவு 10 மணிக்கு நினைவி சுகம் சிவகங்கை மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வலம் வரும். இரவு 11 மணிக்கு விரிய இருக்கிறது இரவு சிறகு. பண்பலையோடு இணைந்தே இருங்கள் நள்ளிரவு 12 மணி வரை.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் வர காத்திருக்கும் மனவ கண்மணி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்க்கா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?

0: தேனி மாவட்டம் கம்பம்பூர்பட்டி அர்னிதா.
1: அர்னிதா?
0: ஆமாங்கக்கா.
1: அர்னிதா எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கீங்கக்கா.
1: சரிங்க அர்னிதா.
0: நீங்கள்
1: நிலையத்தில் அனைவரும் நலமாக இருக்கும் அர்னிதா. சரி, விளையாடலாமா?
0: விளையாடலாம்க்கா.
1: உங்களுக்கான விளையாட்டு சிக்கு புக்கு.
0: சரிங்கக்கா.
1: சிக்கு புக்கு எப்படி விளையாடணும்னு தெரியும்ல உங்களுக்கு?
0: சரிங்கக்கா.
1: முதல் கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில் சொல்லணும். ரெண்டாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் சேர்த்து சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்விக்கான பதில் சொல்லணும். நாலாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்விக்கான பதில் நாலாவது கேள்விக்கான பதில் இப்படி கோர்த்து விளையாடணும். சரிங்களா அர்னிதா? விளையாடலாமா? ம், தயாரா? ம், சரி. உங்களுக்கு பழ வகைகள்லாம் ரொம்ப பிடிக்குமா? சரி, அந்த பழங்கள் பற்றி தான் இன்றைக்கி கேட்க போகிறோம். மஞ்சள் நிற பழம். மஞ்சள் நிற பழம்.
0: மாம்பழம்.
1: சிவப்பு நிற பழம்.
0: ஆப்பிள்.
1: ம், பச்சை நிற பழம்.
0: மாம்பழம், ஆப்பிள்.
1: ம்,
0: பச்சை முந்திரி.
1: சரி, ஊதா நிற பழம்.
0: மாம்பழம், ஆப்பிள்.
1: ம்,
0: பச்சை நிற முந்திரி.
1: ம்,
0: அவப்பழம்.
1: ம், கருப்பு நிறப்பழம்.
0: மாம்பழம்.
1: ம்,
0: ஆப்பிள்.
1: ம்,
0: பச்சை நிறம்.
1: ம்,
0: லவாப்பழம்.
1: ம்,
0: முந்திரி.
1: சரி, முந்திரி வச்சுக்கலாம், கருப்பு திராட்சை வச்சுக்கலாம். ம், எல்லாம் சரியாக சொல்லிட்டீங்க. ஆனால் சிவப்பு நிற பழம்னு சொன்னோன்னே டைரக்டாக ஆப்பிள்னு சொன்னீங்களே, இதை எந்த கணக்கில் எடுத்துக்கிறது? அர்னிதா, என்ன பேச்சையே காணோம். ம், ஜெயிச்ச பக்கம் உங்களை வச்சுக்கலாமா? எப்படி, பகுதியில் ஜெயிச்ச பக்கம் உங்களை வச்சுக்கலாமா? ம், எப்படினாலும் சரி, தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றீங்களா? கரெக்டா? இல்ல, ரெண்டாவது தடவை நீங்க சொல்லும் போது மாம்பழம் சொல்லவே இல்லை, டைரக்டா ஆப்பிள் சொல்லிட்டீங்க. சரி, அடுத்த முறை சரியா விளையாடலாம், கவனமா விளையாடலாம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நன்றிங்க அர்னிதா. உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: வணக்கம்.
1: Who's the hero? Who's the hero?
0: ஹாசன்.
2: யார் என்று புரிகிறதா?
0: கமல் ஹாசன்.
3: உலக நாயகனே, உலக நாயகனே.
0: கோடை பண்பலை 100.5.
3: உலகமெங்கிலும் உன்னை மிஞ்சிட யாரு?
0: பொழுதுபோக்குடன் பொறுப்பான ஒலிபரப்பை செய்து வரும் கோடை பண்பலை 100.5. கோடை பண்பலை 100.5 இன்னும் பல்லாண்டு உங்கள் வானொலி சேவை தொடரட்டும். என் வாழ்த்து.

0: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம்.
1: அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு?
0: மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ், இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் நிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் செல்லக்குட்டி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க, எங்கிருந்து?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டத்துல இருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
0: அஜித் பாண்டி?
1: ஆமாக்கா.
0: அஜித் பாண்டி, உங்களுக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியுமா?
1: நாணிகள்.
0: நாணிகள். நாணிகள் எப்படி விளையாடணும்?
1: ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, அந்த வார்த்தையை நான் திருப்பி சொல்லணும்.
0: வார்த்தைகள் இல்லை, 4 வரிகள் 5 வரிகள் சொல்லுவோம், நீங்கள் அதை அப்படியே உள்வாங்கிட்டு திரும்ப சொல்லணும். ம் தயாரா?
1: ஆ தயார்க்கா.
0: சரி. திங்கள் கிழமை திசை மாறி போன திருமலசாமி மனசு மாறி செவ்வாய் மலர்ந்து புதன்கிழமை புது வீட்டுக்கு வந்தார்.
1: இன்னொரு முறை சொல்லட்டுமா?
0: திங்கட்கிழமை திசை மாறி போன திருமலசாமி மனசு மாறி செவ்வாய் மலர்ந்த புதன்கிழமை புது வீட்டுக்கு வந்தாரு.
1: திங்கட்கிழமை போன திருமலசாமி
0: எப்படி போனாரு?
1: செவ்வாய்

0: சனிக்கிழமை, மனமிழந்து புதன்கிழமை.
1: திரும்ப சொல்லட்டுமா? திரும்ப சொல்லட்டுமா? தப்பு தப்பா இருக்கு இடையில எல்லாம். அஜித் பாண்டி, கவனமா கேட்கணும். திங்கட்கிழமை திசை மாறி போன திருமலசாமி மனசு மாறி செவ்வாய் மலர்ந்து புதன்கிழமை புது வீட்டுக்கு வந்தாரு.
0: திங்கட்கிழமை மனசு மாறி போன திருமலசுவாமி செவ்வாய்க்கிழமை மனம் மலர்ந்து புதன்கிழமை புது வீட்டிற்கு வந்தாரு.
1: எல்லா வார்த்தையிலும் சரியா சொல்லிட்டீங்க, ஆனா அங்கங்க தப்பு தப்பா எடுத்து சேர்த்து சொல்லிட்டீங்க. அப்படியா? அப்படித்தானே? கவனிக்கணும், ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனிக்கணும் என்ன சொல்றாங்க அப்படின்னு. சரியா?
0: சரிக்கா.
1: உங்களுக்கு நிறைவான வாய்ப்பு, ஏன்னா ரொம்ப சிம்பிளா தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்
0: இன்னைக்கு.
1: திங்கட்கிழமை திசை மாறி போன திருமலசாமி. திங்கட்கிழமை திசை மாறி, அந்த வார்த்தையை நீங்க விட்டுட்டீங்க. திங்கட்கிழமை திசை மாறி போன திருமலசாமி மனசு மாறி செவ்வாய் மலர்ந்து புதன்கிழமை புது வீட்டுக்கு வந்தார்.
0: திங்கட்கிழமை திசை மாறி போன திருமலசுவாமி செவ்வாய்க்கிழமை மனமலர்ந்து புதன்கிழமை புது வீட்டுக்கு வந்தாரு.
1: சரி, கொஞ்சம் வந்து அந்த செவ்வாய் மலர்ந்துங்கிறது நான் ஒரு காரணத்துக்காக தான் அந்த இடத்துல சேர்த்துருக்கேன். சரியா?
0: சரிக்கா.
1: இன்னும் ஒரே ஒரு தடவை நீங்கள் சரியா சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு கைத்தட்டல் கிடையாது. சரியா? சரியாக சொல்லிட்டீங்க, ஒரு வார்த்தை கூட பெறலாமல் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கைத்தட்டல் கோடை பண்பலை 100.5 வழங்கப்படும். திங்கட்கிழமை திசை மாறி போன திருமலசாமி மனசு மாறி செவ்வாய் மலர்ந்து புதன்கிழமை புது வீட்டுக்கு வந்தாரு.
0: திங்கட்கிழமை திசை மாறி போன திருமலசாமி செவ்வாய்க்கிழமை மனசு மாறி மனம் மலர்ந்து புதன்கிழமை புது வீட்டுக்கு வந்தார்.
1: சரி, நீங்கள் வந்து திருமலசாமி மனசு மாறின்னு அங்கே வந்திருக்கணும். சரிங்களா? செவ்வாய் மலர்ந்து, அது ஏன் அந்த இடத்துல செவ்வாய் மலர்ந்து அப்படின்னா, செவ்வாய் வந்து நம்மளுடைய வாயையும் செவ்வாய் கிழமையையும் குறிக்கும். ரெண்டு அர்த்தம் வரனால தான் அந்த இடத்துல செவ்வாய் மலர்ந்து அப்படின்னு நான் குறிப்பிட்டிருந்தேன். சரிங்களா? இந்த மனசு மாறிங்கிற என்னம்மா? கடைசிங்கிற வார்த்தையே வரக்கூடாது, நிறைவா. திங்கட்கிழமை திசை மாறி போன திருமலைசாமி மனசு மாறி செவ்வாய் மலர்ந்து புதன்கிழமை புது வீட்டுக்கு வந்தாரு.
0: திங்கட்கிழமை திசை மாறி போன திருமலசுவாமி செவ்வாய்க்கிழமை மனசு மாறி செவ்வாய் மலர்ந்து புது வீட்டுக்கு வந்தாரு.
1: சரி, நீங்க மாறவே இல்லை இன்னும் மனசு, அப்படித்தானே? பரவாயில்ல, இருக்கட்டும். அடுத்த முறை வரும்போது நல்லா கேட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லலாம். அஜித் பாண்டி உங்களுக்காக பாடல் வருது கோடை பண்பலை 100.5.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 இது இளமை பேசுகிறது. இணைப்பில் காத்திருக்கும் மாணவ தங்கம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் தங்கம், எங்க இருந்து?
1: நான் திருப்பூர்ல இருந்து பேசுறேங்க.
0: திருப்பூர்ல இருந்து யாருங்க பேசுறீங்க? பவித்ராங்களா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, பேசலாமாங்க?
1: பேசலாங்க.
0: சரிங்க, ரெண்டு விளையாட்டு இருக்கு இன்னைக்கு, நாணைகள் சிக்குப்புக்கு. உங்களுக்கான விளையாட்டு சிக்குப்புக்கு.
1: சரிங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கான்செப்ட் என்ன அப்படின்னா பறவைகளோட சத்தம். சரிங்களா?
1: சரிங்க.
0: குயில் என்ன பண்ணும் அப்படின்னா அதை எப்படி ஒலி எழுப்புங்கிறத நீங்கள் சொல்லணும். மயில் அதே போல் ஆந்தை, அந்த மாதிரி தொடர்ச்சியாக. சிக்குப்புக்கு எப்படி விளையாடணும்னு தெரியுமா பவித்ரா உங்களுக்கு?
1: தெரியாது.
0: சரி, என்னென்னா கவனமாக விளையாடணும். முதல் கேள்விக்கான பதிலை நேராக சொல்லிடணும். ரெண்டாவது நான் கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் சேர்த்து சொல்லணும். மூணாவது கேள்வி கேட்கும்போது முதல் கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான பதில் மூணாவது கேள்விக்கான பதில் சேர்த்து சொல்லணும். நாலாவது கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லணும்? முதல் கேள்விக்கான பதில் சேர்த்து கோத்து சொல்லணும்.

0: அஞ்சாவது ஆறாவது கேள்வி வரும்போது முதல் கேள்வியிலேருந்து ஆரம்பித்து கடைசி கேள்வியை கொண்டு வந்து கொடுத்துர்ணும், அவ்வளோதான். சரிங்க பவித்ரா, விளையாடலாமா? குயில் எப்படி ஒலி எழுப்பும்? அது வார்த்தையில் சொல்லணும், நீங்களும் அதே போல் ஒலி எழுப்பக்கூடாது. குயில் எப்படி சத்தமிடும்? குயில் கூவும் அப்படி சொல்லணும். மயில் மயில் எப்படி கத்தும், எப்படி சொல்வோம்?
1: மயில் அடவும்.
0: ஆந்தை
1: குயில் கூவும், மயில் அடவும், அலறை. ஆந்தை அலறும்.
0: சரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க, ரெண்டாவது கேட்கும் போது டைரக்டாக பதில் சொல்லிட்டீங்க. முதல்ல இருந்து விளையாடலாமா? ஏன்னா உங்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஏன்னா முத முதல்ல இப்போ தான் விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். சிக்குப்புக்கு.
1: ஆமாங்க.
0: சரிங்க. குயில் எப்படி சத்தமிடும்?
1: குயில் கூவும்.
0: மயில்?
1: மயில் அடவும்.
0: ஆந்தை?
1: குயில் கூவும், மயில் அடவும். ஆந்தை அலறும்.
0: சரி, கோழி? கொக்கரிக்கும். சரியா? சேவல் தான் கூவும். சரிங்கம்மா, இருக்கட்டும். சரிங்களா, அடுத்த முறை வரும்போது இதுக்கு கொஞ்சம் பயிற்சி எடுத்துட்டு வரலாம். சரியா?
1: சரி.
0: உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கோடை பண்பலை 100.5.

இன்னைக்கு இளமை பேசுகிறது விளையாட்டில் பங்கு பெற்ற திண்டுக்கல் ஹரிஹரசுதன், தேனி அர்னிதா, கமுதி அஜித் பாண்டி, திருப்பூர் பவித்ரா, அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பாராட்டுக்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற முயற்சித்த மாணவ செல்வங்களுக்கு நன்றிகள். கேட்டு சுவைத்த நேயர்களுக்கு வணக்கங்கள். மீண்டும் கேட்கலாம் இளமை பேசுகிறது. நாளை இரவு 8 மணிக்கு ஆனா ஆவண்ணா கொண்டக்க மண்டக்க விளையாட்டுகளோடு வலம் வரும். பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சசிரேகா, குமரகுரு, நன்றி நேர்களே.

0: இனிய இரவு வணக்கம் நேயர்களே. இன்னிசை இளவரசன் உங்கள் கூடை பண்பலை 100.5 இப்பொழுது குடை தென்றல். செவ்வாய் கிழமைகள் தோறும் சீர்மிகு ஆளுமை கொண்ட, சிந்தனையின் சிகரம் தொட்ட, தன் முயற்சிகளால் முழு வெற்றி கண்ட பண்பாளர்களின் அன்பான பாடல் தெரிவுகள் பவனி வரும் நேரமாய் இந்த இரவு வேளையில் உங்கள் மனங்களில் இசை மழைதனை பொழிந்திட இப்பொழுது விருந்தினர் விருப்பம். இன்று தனது இசை தெரிவுகளால் நம் இதயம் நிறைக்க இணைகிறார் பழனி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி. ரோஹிணி அவர்கள். உடன் பயணிக்கிறார் மயிலப்பன்.
1: கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய இரவு வணக்கங்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இரவு 9 மணிக்கு விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி வளம் வரும். அந்த வகையில் இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி நம்ம நிலையத்திற்கு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை பயணம் அதோடு அவங்களோட விருப்ப பாடல்களின் தெரிவில் தான் வளம் வர இருக்கு. சிறப்பு விருந்தினர் நிலையத்தில் நம்மோட நிகழ்ச்சியில் பயணிக்க இருக்காங்க. கோடை பண்பலை 100.5 சார்பாக அவங்களை அன்போடு வரவேற்றலாம். அம்மா வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள்
2: கண்டிப்பாக. என்னுடைய பெயர் முனைவர் எஸ். ரோஹிணி. என்னுடைய தந்தை பெயர் சிவசுப்பிரமணியன், தாயார் பெயர் கலாமணி, எனது கணவர் பெயர் சண்முகநாதன். எனக்கு 2 குழந்தைகள் இருக்கிறார்கள். முதல் குழந்தை பெண் குழந்தை எஸ் ஆர். கமலி, 2வது குழந்தை ஆண் குழந்தை எஸ் ஆர். சாய் கதிரவேல். ரெண்டு பேரும் சின்ன குழந்தைகள் தான், படிச்சுட்டு இருக்காங்க. பாப்பா 5th ஸ்டாண்டர்ட், தம்பி 2nd ஸ்டாண்டர்ட். என்னுடைய படிப்பு பார்த்தீங்கன்னா எம்காம், எம்ஃபில், பிஹெச்டி, பிஜிடிசிஏ பண்ணி கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன் சார்.
1: உங்களோட சொந்த ஊர்?
2: என்னுடைய சொந்த ஊர் பழனி. நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பழனி தான். பழனி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். பழனியை தவிர நான் எந்த ஊருக்கு போயிட்டு வந்தாலும் எப்போ பழனி போவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பேன். எங்கேயுமே போய் அதிகமாக ஸ்டே பண்ண மாட்டேன். ஏன்னா பழனி அப்படிங்கிறது வந்து முருகன், எனக்கு வந்து முருகன் மட்டும்தான். வேறு எங்கேயும் போய் அதிகமாக எந்த கோயிலுக்குள்ளாரையும் போக மாட்டேன். பழனி முருகன், அந்த பழனியை சுற்றி இருக்கக்கூடிய கோவில்கள் மட்டும், பெரியநாயகி அம்மன் கோவில், மாரியம்மன் கோயில், பெருமாள் கோயில், இதை மட்டும்தான் ரொம்ப லைக் பண்ணி போகக்கூடிய இடம். ஆனால் அதிகமாக ப்ரே பண்ணக்கூடியது எல்லாமே வந்து அந்த பழனி ஆண்டவன் தான். அதே பழனி ஆண்டவன் கல்லூரியில் தான் இன்னைக்கு பேராசிரியராக பணியாற்றிட்டுருக்கேன் சார்.
1: பழனிக்காரவங்க?
2: பழனிக்காரங்க தான்.
1: சரிங்கம்மா, உங்களை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் கிடச்சிருக்கு. காமர்ஸ் துறை படித்து காமர்ஸ் துறையில் இப்போ வேலை செஞ்சிட்ருக்கீங்க. பழனியை பூர்வீகமாக கொண்டவங்க. பழனியில் பிறந்து பழனியில் வளர்ந்து பழனியிலேயே திருமணம் ஆகி பழனியிலே வேலையும் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க. உங்களை பற்றின அறிமுகம் தெரிஞ்சாச்சு. ஒரு முதல் பாடல் உங்களோட விருப்பத்தில் என்ன பாடல் கேட்கலாம்?
2: அழகூரில் பூத்த வேலை சாங்ஸ், அதில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் சார். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: அழகூரில் பூத்த வேலை உங்களோட விருப்பத்தில். அழகூரில் பூத்த வேலை பாடல் கோடை பண்பலை 100.5 விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் வளம் வர இருக்கு. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஆமாம், நீங்கள் சொன்னப்போ சொன்னீங்க பழனி உங்களோட சொந்த ஊர்னு. பழனி அப்படின்னா எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஆன்மீக தலமாக தெரியும். தண்டாயுதபாணி சுவாமி கோயிலிருந்து நமக்கு பெரிய விஷயமாக தோணும். அதை தாண்டி பழனியில் அழகாக ரசிக்க இதெல்லாம் இருக்குங்க. எங்கள் ஊரில் எங்கள் ஊர் மாதிரி செழிப்பாக இருக்குமா? அப்படி என்ன உங்களை உங்கள் ஊர் அப்படி வியப்பில் ஆழ்த்திருக்கு?
1: பழனி பார்த்தீங்கன்னா பழனியிலேருந்து ஒரு பக்கத்தில் கொடைக்கானல் இருக்குது. எல்லாருமே அதிகமாக பழனி வந்துட்டு முருகனை பார்த்துட்டு அடுத்து போகிறது வந்து கொடைக்கானல் தான். அடுத்து பழனிக்கு அடுத்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல். திண்டுக்கல்லேருந்து சிறுமலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை கிராமம் இருக்குது. அதை விட அதிகமாக மக்கள் லைக் பண்ணி வர்றது வந்து கொடைக்கானல் தான். அதில் பயணிச்சுட்டு வராங்க அதுதான். அப்புறம் பழனி பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் முருகன் தான். கந்த சஷ்டி திருவிழா நடக்கும். எல்லா நாட்களுமே வந்து பழனியில் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். கந்த சஷ்டி விழா வந்து ரொம்ப அது. அடுத்து வைகாசி விசாகம் சொல்லுவாங்க. சித்திரை வைகாசியில் வைகாசி திருவிழா வரும். ஆணி மாதம் ஆடியிலெலாம் வந்து அம்மனுக்கு அபிஷேகம் நடக்கிற இது நடக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐப்பசியில் சூரசம்ஹாரம், கார்த்திகை தீபம், இந்த மாதிரி எல்லா நாட்களுமே வந்து பழனி முருகனுக்கு ஃபெஸ்டிவல் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் பழனியை தவிர அடுத்து மற்ற ஊர்களுக்கு போனோம்னா அந்த கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் வந்து 12-4 க்ளோசிங். பட் பழனியை பொறுத்தவரை எந்த டைமுமே இல்லை. மார்னிங் 6 மணிக்கு கோயில் நட திறக்கிறாங்க அப்படின்னா நைட்டு ரக்கால முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நட க்ளோஸ் பண்ணுவாங்க. எல்லா நேரமுமே போய் நம்ம சாமியை பார்க்கலாம்.
0: அதை தாண்டி விவசாயம் அந்த மாதிரிலாம் சொல்லுவீங்களா?
1: இருக்கு. பழனிக்கு நியர்ல ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்ல பாலாறு பொருந்தல் அணை இருக்கு. அங்க வந்து ஃபுல்லா விவசாயம் தான். டேம் இருக்கு, நீர்ப்பாசனம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா வரதமா நதி அணை இருக்கு. அடுத்து வையாவரி குளம், இது எல்லாமே வந்து விவசாயத்துக்கு நீர்ப்பாசனம் தரக்கூடிய ஒரு குளங்கள் நிறைய இருக்கு.
0: பழனி வந்து ஆன்மீக நகரத்தையும் தாண்டி விவசாய பூமியாவும் அணைகள் நிறைந்த பகுதியாகவும் இருக்கு. சரி, பழனியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப உங்களோட இரண்டாவது விருப்ப பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: பிடித்த பாடல் மின்னலை பிடித்து. அந்த சாங் நல்லா இருக்கு.
0: மின்னலை பிடித்து, மின்னலை பிடித்து, மேகத்தை படைத்து, அந்த பாடலே தான். சரி, ஒரு இரண்டு வரிகள் பாட முடியுமா உங்களால?
1: எனக்கு பாட தெரியாது சார், ஜஸ்ட் லைக் பண்ணுவேன், அதை அப்சர்வ் பண்ணுவேன். நல்லா
0: சரி, உங்களோட விருப்பத்துல மின்னலை பிடித்து, மின்னலை பிடித்து ஷாஜகான் படத்துல இருந்து பாடல் வர இருக்கு. இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை 100.5.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம். விருந்தினர் விருப்பம் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் பழனி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி. ரோஹிணி அவர்கள்.
4: அம்மா, நீங்க இப்ப சொன்னப்ப பழனி ஒரு நல்ல ஒரு விவசாயம் நிறைந்த பூமி, நல்ல அணைகள் இருக்குங்க, கோயில் நிறைய இருக்கு அப்படி சொன்னீங்க. உங்களோட பள்ளி பருவம், எல்லாருக்குமே அந்த பள்ளி பருவம் வந்து மறக்க முடியாத பருவமாக இருக்கும். எங்கே படிச்சீங்க? ஏதாவது ஒரு நிகழ்வு, இப்போ ஸ்கூலில் என்னமா சேட்டை பண்ண, இதுக்கு மாட்டிக்கிட்டேன், ஒரு வழியாக தப்பிச்சிட்டேன், அப்படி ஏதாவது விஷயம் பகிர்ந்துக்கிற முடியுமா?
5: இல்லை, அந்த மாதிரி வந்து சேட்டை பண்ணுறதுக்கான இது இல்லை. ஏன்னா என்னுடைய அப்பா வந்து பழனி திருக்கோயில் கூட்டுறவு சங்கத்தில் தான் அப்பா அவர் செக்ரட்டரியாக இருந்தாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து எல்லாருமே தெரியும், தாத்தா வந்து தாசில்தாராக இருந்தாங்க, அதனால் என்னை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் பழனிக்குள்ளார. அதனால் சேட்டைகள் அப்படிங்கிறது பண்ண வாய்ப்பே கிடையாது. ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக இருப்போம். எனக்கு வந்து ஆங்கில வழி கல்வி படிக்கணும்னு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. ஆனால் என்னுடைய அப்பா வந்து இல்லை, படித்தா அரசு பள்ளியில் தான் படிக்கணும், ஆங்கில வழி பள்ளியில் வந்து படிக்கிற மாதிரி இருந்தால் நீ வீட்டில் இருந்துக்கும் அப்படிங்கிற ஒரு இது வச்சாங்க. அப்புறம் பிடிக்காம தான் போனேன். 5th வரையும் கான்வென்ட் ஸ்கூல் படித்தேன், சிறுமலர் நடுநிலை பள்ளின்னு சொல்லி பழனியில் இருக்குது, இப்போ வரையும் அந்த பள்ளி இருக்குது, அங்கே 5th வரையும் படித்தேன். அடுத்து 6th 12th வரையும் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளின்னு, அதில் தான் என்னுடைய பள்ளி பருவம். அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் கூடயும் நல்லா ஜாலியாக இருப்பேன். 10th வரையுமே வந்து என்னுடைய படிப்பு வந்து விளையாட்டுத்தனமாக தான் இருந்துச்சு. 10th வந்து ஜஸ்ட்டு 320 தான் எடுத்தேன். அப்போ தான் வந்து படிப்புனா என்ன, அப்பா ஒரு போஸ்டிங்கில் இருக்காங்க, தாத்தா தாசில்தாராக இருக்காங்க அப்படிங்கிற, சரி நம்ம என்னாலும் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற ஒரு மைண்ட் செட்டில் விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்பேன். எல்லாருமே ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு கேடரில் இருந்தாங்க. அப்புறம் 10th மார்க் கம்மியாகி என்னுடைய சிஸ்டர்ஸ்லாம் மார்க் அதிகமாகும் போது அப்போ தான் அந்த படிப்புடைய இது என்ன அப்படிங்கிறத உணர்ந்தேன். அதுக்கப்புறம் தான் 11th 12th வந்து படிப்புனா என்ன, என்ன படிக்கணுங்கிறத இந்த ஆர்ட்ஸ் குரூப்பை எனக்கு சூஸ் பண்ணி கொடுத்ததே என்னுடைய அப்பா தான். நான் வந்து 1st குரூப் எடுக்கணும், மெடிக்கல் போகணும்னு ஆசைப்பட்டேன். என்னுடைய அப்பா தான் வந்து வேண்டாம், உன்னால் அதெல்லாம் முடியாது, மெடிக்கல்லாம் ரொம்ப கஷ்டம், இந்த ஆர்ட்ஸ் லைனில் போனீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னுடைய தந்தை தான் இங்கே 11th 12th ஆர்ட்ஸு செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதில் படித்து அப்பா நினச்சது வந்து நான் வந்து ஒரு ஆடிட்டராக உட்காரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அப்பாவுடைய விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் அவர் நினச்சதை நான் என்ன படித்தேன், பட் அப்பையும் என்னென்னா கொஞ்சம் அந்த மேரேஜ் லைஃப் ஃபேமிலிக்குள்ளார என்ட்ரி ஆனதுனால என்னால் அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்னுடைய கணவர் வந்து என்னைய முழுசாக அவர்

0: முனைவர் பட்டம் டாக்டர் அப்படிங்கிறத என்னுடைய ஃபேமிலியில் யாரும் வாங்கினதில்லை. முதல் இதாக வந்து நான் தான் வாங்கியிருக்கேன். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இத்தனை பேர் இருக்காங்க, தாசில்தாரோட பேத்தின்னு நிறைய இருக்காங்க, அந்த ஃபேமிலி இதில் வந்து நான் தான் வந்து முனைவர் பட்டம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இது வந்து என்னுடைய கணவருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லியிருக்கேன். இந்த தருணத்தில் அவருக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு இது தான். எனக்காக ரிஸ்க் எடுத்து என்னை படிக்க வச்சு என்னை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காருன்னா அவருக்கும் ஒரு பங்களிப்பு இருக்கு.
1: நிச்சயமா, அதுவும் சொன்னப்ப 10ஆம் வகுப்பில் 320 மார்க் தான் எடுத்தேன், அப்புறம் தான் எனக்கு படிப்போட முக்கியத்துவத்தையே நான் உணர்ந்தேன். நீங்க நிதர்சனமான உண்மையா நீங்க பேசுறப்ப அதை உணர முடிஞ்சது. சரி, இந்த பயணத்துல இப்ப என்ன பாடல் கேட்கலாம்?
0: உன்னை நினைத்த படத்துல என்னை தாளாட்டும் சங்கீதம், அதுல இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே நல்லா பிடிக்கும்.
1: அந்த பாடலை குறிப்பிட்டு கேட்கறதுக்கு எதுவும் காரணம் இருக்கா?
0: அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக சூர்யா வந்து படிக்க வைப்பார். அவங்க வந்து அதை இவன் எங்கே நம்மளை படிக்க வைக்க போகிறான், ஒரு பணக்காரன் வந்ததையும் அவன் படிக்க வைப்பான், இவன்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லி அந்த லைலாம் வந்து போயிடுவாங்க. கடைசியில் யாராக இருந்தாலும் படிக்க வைக்க முடியும், கஷ்டப்பட்டாவது நான் படிக்க வைப்பேன், இந்த லைன்ஸ் வந்து நான் என்னுடைய கணவரை நினைப்பேன். அப்போ வந்து அவர் மட்டும்தான் ஏர்னிங்ஸாக இருந்தார், கஷ்டம்தான், எல்லாத்தையும் பார்க்கணும், என் ஃபேமிலியும் பார்க்கணும், அவங்க வீட்டிலையும் அவங்க அம்மா அப்பாவையும் பார்க்கணும், என்னை படிக்கவும் வைக்கணும். அப்படிங்கிறப்போ யாருனாலையும் படிக்க வைக்க முடியும், கல்வி அப்படிங்கிறத வந்து எல்லாருனாலையும் படிக்க வைக்க முடியும். அதில் வந்து அழகாக சூர்யா வந்து சொல்லியிருப்பார், என்னாலையும் படிக்க வைக்க முடியும். கடைசியில் அவங்கள படிக்க வச்சு வாழ்க்கையில் ஒரு டாக்டரை உட்கார வச்சுட்டு வருவார். அது நல்லா இருக்கும் சார்.
1: அது அப்படியே வாழ்க்கையோடு தொடர்புடையா தான் இருக்குல்ல. உங்களுடைய விருப்பத்தில் பாடல் ஒளி உலா வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்புடை 100.5.

இப்போ நீங்கள் சொன்னீங்க 10ஆம் வகுப்பில் மார்க் கம்மியாக எடுத்தேன். என்னோடய சகோதரிகள் எல்லாரும் மார்க் வந்து நிறைய எடுத்திருந்தாங்க, படிக்கிறதோட முக்கியத்துவம் உணர்ந்தேன், முனைவர் பட்டவாரை நான் வந்துட்டேன் அப்படின்றதையும் பெருமிதமாக சொன்னீங்க. இப்போ ஒரு பெண்மணியாக இருந்து

0: படிக்கிறதுல நீங்கள் சந்தித்த சவால், இதெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் இவ்வளோ சவால்களை தாண்டி தான் நான் படித்தேன். இதெல்லாம் ரொம்ப சவாலாக தான் இருந்தது. அதுவும் குறிப்பாக ஒரு பெண்ணாக இருக்கிறப்ப நீங்கள் சொன்னீங்க, திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சதும் அது கொஞ்சம் கடினமாக இருந்தது, என்னால் ஒரு ஆடிட்டர் ஆகணுன்றதில் கவனம் செலுத்த முடியலை, இந்த மாதிரியான சவால்களையும் நான் சந்திக்க தான் செஞ்சேன். ஒரு திருமணமான பெண்ணாக படிக்கிறதுல நீங்கள் சந்தித்த சவால்?
1: படிக்கிறதுல நிறைய சவால்கள் சந்தித்தேன். பிகாம் முடிச்சதையுமே மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. பிகாம் முடிச்சு ஒரு 2 மந்த்ஸ் தான் வீட்டில் இருந்தேன். அப்புறம் 2012 மேலே பிகாம் வைண்ட் அப் பண்ணுறேன். 2012 நவம்பரில் எனக்கு மேரேஜ். அப்போ என்னுடைய அப்பா வந்து சொல்கிறாங்க, கண்டிப்பாக படிக்க வைக்கணும், சிஎம்ஏ படிக்கிறாங்க, ஆடிட்டர் படிக்கிறாங்க, அதை நீங்கள் கண்டினியூ பண்ணி அந்த பொண்ணை படிக்க வைக்கணும். கணவரும் ஒப்புக்கொண்டு தான் திருமணம் அப்படிங்கிற ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு அது தெரியலை. அப்போ அந்த 21 வயசில் எனக்கு என்ன பண்ணணுங்கிறது தெரியலை. அப்போ அசால்ட்டாக இருந்தேன். அப்போ அப்பா கூப்பிட்டு 1 இயர் ஆனதுக்கப்புறம் என்னம்மா படிக்கிற அப்படின்னு, ஏன்னா அந்த போய் அட்டெம்ப்ட் எழுதுறேன், ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எழுதுறேன், எனக்கு ரிசல்ட் வரல, ஃபெயில். ஒரு பேப்பர் போச்சுனாலும் திருப்பி எல்லா பேப்பரும் எழுதணும். எனக்கு அதை பெருசாக நான் அவ்வளோக்கா கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கல. அப்புறம் என்னுடைய கணவர் வந்துட்டு, நீ எம்காம் பண்ணு, அப்போ ஒரு ஸ்கூலுக்கு வந்து வேலைக்கு போகிறேன், ஒரு ஆசிரியராக போகிறேன், கணவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பள்ளி பருவத்துக்கு திருப்பி போகலாம் கிளாஸஸ் எடுக்க. அப்போ எனக்கு போனதையுமே வந்து அந்த ஸ்கூலில் இருந்த ஒரு முதல்வர் சொல்கிறாரு, உனக்கு பிகாம் முடிச்சுட்டு நீ வந்து ஹையர் செகண்டரி கேட்குற, உன்னை நம்பி நாங்கள் எப்படி கொடுக்கறது அப்படின்னு. அப்போது ஒரு மனசில் ஒரு இது எடுத்தேன், இவங்க முன்னாடி நான் வந்து நான் படித்து நாளைக்கு ஒரு இதில் உட்காரணும் அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்கூல்லேருந்து வந்து எம்காம் முடிக்கிறேன். இன்னொரு ஸ்கூலில் வந்து எனக்கு தனியார் பள்ளி தான் அது, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. 2014-15 அந்த பேட்சில் நான் தான் அக்கௌண்டன்சி காமர்ஸ் டீச் பண்ணேன், வேறு யாருமே இல்லை, நான் ஒரே ஆள். 11th பார்க்குறேன், 12th பார்க்குறேன். 12th வந்து அந்த ஸ்கூல் தான் வந்து ஸ்டேட் ஃபஸ்ட்டில் கொண்டு வந்தேன். 5 பேர், அதில் ஒரு பொண்ணு வந்து ஆயிசா மெக்தர்ன்னு சொல்லி அந்த பொண்ணு பேர், ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அப்போது வந்து அந்த இதை வச்சு அது டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட், அப்போல்லாம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டு இதெல்லாம் இருந்துச்சுங்க சார். அந்த காலகட்டத்தில் எந்த பள்ளியில் எனக்கு வந்து கொடுக்கலையோ, உன்னால் என்ன சாதிக்க முடியும், உன்னை நம்பி நாங்கள் எப்படி ஹையர் செகண்டரி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரோ, அதே முதல்வர்கிட்ட போய் நான் நின்னேன், சார் நீங்கள் சொன்னதை வந்து நான் இன்றைக்கி செயல்படுத்தி காட்டியிருக்கேன், நீங்கள் என்னை வந்து முடியாதுன்னு சொன்னீங்க, ஆனால் முடிஞ்சிருக்கு, என்னால் முடியும் அப்படிங்கிற திறமையை நான் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் இதை சொல்லிட்டு வந்தேன். அன்னைக்கு எடுத்த ஒரு முடிவு, எல்லாரும் நம்மளுடைய ஃபேமிலியில் வந்து பிஎட்டு எம்எட்டு முடித்து ஒரு பள்ளி ஆசிரியராக இருக்காங்க, நம்ம வந்து ஒரு கல்லூரிக்கு பேராசிரியராக போகணுங்கிற ஒரு அந்த ஒரு காலகட்டத்தில் யோசித்து வந்தேன் சார்.
0: அந்த பயணத்துலேயும் வந்து முடியலைன்னு சொன்ன இடத்துல தான் அந்த முடிச்சு காட்டுற சந்தோஷம் வந்து ரொம்ப நிஜமாகவே உணரும் போது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். சரிங்கம்மா, இந்த நேரத்தில் என்ன பாடல் கேட்கலாம் உங்களோட விருப்பத்தில்?
1: பீமா படத்திலிருந்து முதல் மலை சாங்.
0: பீமா படத்திலிருந்து முதல் மலை பாடல். சரி, உங்களோட விருப்பத்தில் பீமா படத்திலிருந்து முதல் மலை பாடல் நம்ம எல்லாரையும் இசை வாயிலாக நினைக்க வருது. நினைஞ்சிட்டு திருப்பி நம்ம நிகழ்ச்சியில் இணையலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: இப்போ நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க, நான் படிக்கிறப்ப படித்து முடித்த பிறகு ஒரு வேலைக்கு போகிறப்ப ஒரு பெண்ணாக சந்தித்த சவால்னு, அப்புறம் திருமண வாழ்க்கை வந்தது, அப்படியே வாழ்க்கை நாண்டு போயிட்டு இருந்துச்சுன்னு, அப்புறம் ரெண்டு குழந்தைங்க இருக்காங்கன்னு தொடக்கத்தில் சொன்னீங்க. இப்போ ரெண்டு குழந்தைங்க அவங்கவுங்கள பார்க்குறப்ப அம்மா அப்படின்னு ஒரு பெரிய பதவியும் கொடுத்து எல்லை இல்லா அன்பை எல்லா குழந்தைங்களும் அம்மா மேலே பொழிவாங்க. உங்கள் ரெண்டு குழந்தைங்களும் உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமா, அம்மா சூப்பர்மா, உங்களை மாதிரி இதை யாராலும் பண்ண முடியுமா அப்படின்னு அந்த உங்கள் ரெண்டு குழந்தைங்க என்ன உங்கள்கிட்ட வியந்து பார்த்த விஷயம், ஆனா அதை நீங்களே கவனிச்சிருக்க மாட்டீங்க, பிள்ளைங்க சொல்லி தான் தெரிஞ்சிருக்கும், அது ஏதாவது பகிர முடியுமா?
1: என்னைய வந்து என்கரேஜ் பண்றதே வந்து என்னுடைய பாப்பா தான். தம்பிக்கு இன்னும் மெச்சூர்ட் ஆகல, அவனுக்கு எதுவும் தெரியல. என்னைய சில இடங்கள்ல என்கரேஜ் பண்ணி, அம்மா உங்களால முடியும், நீங்க நல்லா பண்ணிட்டு வருவீங்க. கொடை எஃப்எம் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு லைவ் ப்ரோக்ராம் பண்ணேன், என்னுடைய பாப்பா வந்து எனக்கு கொடுத்த ஒரு சப்போர்ட், அம்மா உங்களால முடியும். நான் வந்து எனக்கு இன்னொரு எய்ம் வச்சுருந்தேன், என்றைக்கு பிஹெச்டி முடிக்கிறோமோ அந்த வைவால் தான் வந்து ஒரு மைக் பிடிச்சி ஸ்டேஜ் ஏறி பேசணும், அதுவரை எந்த மைக்கும் எடுக்கக்கூடாதுன்னு ஒரு சவால் வச்சுருந்தேன். அதே மாதிரி கல்லூரியில் 2018 பேராசிரியராக ஜாயின் பண்ணேன், அதிலிருந்து 2024 வரையும் எந்த ஒரு ப்ரோக்ராமுமே போய் நான் பண்ணலை. எனக்கு நிறையா ப்ரோக்ராம்ஸ் பண்ண சொல்லி கொடுத்தாங்க, நான் பர்க்கு பண்ணித்தரேன், அதை செயல்படுத்துறதுக்கு வந்து வேற ஒருத்தவங்கள்ட்ட தான் சொல்லுவேன். என்னுடைய பிஹெச்டி வைவாக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் மைக் பிடிச்சி என்னுடைய தீசிஸை நான் லைவ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்த எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்து என்னுடைய பாப்பா தான் எனக்கு என்கரேஜ் பண்ணுவா, நீங்கள் நல்லா பண்ணுவீங்கம்மா, நீங்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவீங்க, நல்லா கொண்டு வருவீங்க. இன்றைக்கி என்னுடைய அப்பா என்னை ஆடிட்டராக பார்க்கணும்னு நினச்சாரு, ஆனால் நான் பண்ணலை, அதுக்கு பதிலாக நான் பேராசிரியராக உட்காந்து அவருக்கு அதை விட ஒரு ஹாப்பினஸ் கொடுத்தேன். நான் முனைவர் பட்டம் வாங்கியிருக்கேன், அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் அப்பா என்னை என்ன படிக்க வைக்கணும்னு நினச்சாரோ அவருடைய குழந்தையாக நான் வந்து நிறைய குழந்தைகளுக்கு இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸ் படிக்க வச்சு ஒரு நல்ல பொசிஷனில் நானே ஜாப்ஸ் வாங்கி கொடுத்துருக்கேன். அது வந்து மேலும் மேலும் எங்கள் அப்பாவுக்கு வந்து உங்கள் பொண்ணு படிக்கலைனாலும் உங்கள் பொண்ணுக்கிட்ட இருக்கக்கூடிய நிறையா குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பெருமை அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்கேன்.
0: பாராட்டியிருக்காங்க.
1: எல்லா ரிசல்ட்டுமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கொடுக்குறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே பாஸ் பண்ண முடியாது சார், ரொம்ப காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம்ஸ் தான் ஸ்டடீஸ். அந்தளவுக்கு நானும் ஸ்டூடெண்ட்ஸோட உட்காந்து ஹார்ட் ஒர்க் போடுவேன். காலேஜ் 4:00 முடிக்குதுன்னா பையன் 4:30 இன்ஸ்டியூட் வந்துடுவான். 4:30 8:30 வரை என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து நான் பாடம் ஹோம்ஒர்க் சொல்லித்தர மாட்டேன், என்னுடைய கணவர் பார்த்துக்குவார், அப்பா வீட்டில் பார்த்துக்குவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சிஏ கோர்ஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் உட்காந்துருப்பேன், ஆள் போட்டு யாரையுமே டீச் பண்ண விடலை. ஏன்னா எனக்கு இது நாலேஜ் இருக்குது, எனக்கு தெரியும் சிஎம்ஏ எப்படி பண்ணணும், ப்ரொஃபஷனல் ஆடிட்டர்னா எப்படி எக்ஸாம்

0: ப்ராப்ளம்ஸ் இருக்குது எப்படிங்கிறது, ஏன்னா நான் படித்து எழுதியிருக்கேன். அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபுல் எஃபர்ட்டும் நான் தான் போட்டு கூடவே இருந்து ஒரே அட்டெம்ப்டில் அவனை தூக்க வச்சேன். அது வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி.
1: பொண்ணு படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதில் பண்ண முடியாத சூழ்நிலையும் இன்றைக்கி நம்ம பொண்ணாக நிறையா பேர் படிக்கிறாங்களே அப்படின்ற சந்தோஷம் கேட்கும்போதே ரொம்ப மகிழ்வாக இருக்குது. இந்த தருணத்தில் என்ன பாடல் கேட்க விரும்புகிறீங்க?
0: விருமாண்டியிலிருந்து உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை, அந்த சாங்.
1: உங்களோட விருப்பத்தில் விருமாண்டி படத்திலிருந்து உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லைன்னு பாடல் வர இருக்குது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: இசையின் முகவரி கோடை பண்பலை 100.5 நாம் இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் விருந்தினர் விருப்பம். இன்றைய நிகழ்ச்சி அழங்க

0: வைத்துக் கொண்டிருக்கிறார் பழனி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி. ரோஹிணி அவர்கள்.
1: ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்க கடினமான உழைப்பு போடுறேன், என்னுடைய மாணவர்கள் நல்ல நிலைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரி உங்கள் பொண்ணு வந்து நல்லா உங்களை ஊக்கப்படுத்துகிறாங்க, அம்மா முடியுமா முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு முனைவர் பட்ட ஆராய்ச்சி, முனைவர் பட்டம் வாங்குறதே பெரிய கடினமான விஷயமா இருக்கும். இப்போ இந்த கடினமான சூழலில் உங்களுக்கு யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தால், அது மாதிரி என்ன தலைப்பில் உங்களுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சி இருந்து முனைவர் பட்டம் வாங்கினீங்கன்னு சொல்லலாமா?
2: 2019 PhD ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். 2020 வந்து கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்போது வந்து எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங் ஆகிடுச்சு, எதுவுமே கடைக்கு போக முடியாது, லாக்டவுன் பீரியடு. அப்போது அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடு ஆன்லைன் ஷாப்பிங்கில் என்ன மாதிரி இருக்குங்கிறது தான் என்னுடைய டாப்பிக்கே. அப்போ தான் எனக்கு வந்து செகண்ட் பேபி பேர்ன் ஆகிருக்காங்க. January 10, 2020 தான் தம்பி பிறந்திருக்கான். அப்போது அந்த தீசிஸ் பற்றிலாம் அந்த 1 year வந்து எந்த இதுவும் இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராசஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு கொஞ்சம் நான் வந்து 50 days ஆனதையுமே போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் லாக்டவுனே வந்துச்சு. அப்போது அந்த லாக்டவுன் பீரியட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன மாதிரிலாம் பண்ணணும், தீசிஸ்க்கு என்னென்ன மாதிரிலாம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த லாக்டவுன் பீரியடில் உட்காந்து நானாக பார்த்துக்கிட்டேன். ஏதாவது ஜெராக்ஸ் போடணும் அப்படின்னா என்னுடைய கணவர் வந்து கம்ப்யூட்டர் அகாடமி தான் வச்சுருக்காங்க, வேணுங்கிறத ஆஃபீஸ்லேயே போய் பிரிண்ட் அவுட்லாம் போட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்கங்க சார்.
1: ஒரு முனைவர் பட்டம் வாங்கணும்னா அதுக்குள்ளே பெரிய போராட்டம்
2: நிறைய இருக்குது சார். 5 வருஷம் ஆயிடுச்சு.
1: 5 வருஷம்,
2: 5 years கம்ப்ளீட் ஆகிடும் சார்.
1: இப்போ இந்த முனைவர் பட்டம் வாங்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான சந்தோஷம் இருந்தது அப்படின்றத பகிர்ந்துக்கிறலாம். அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம், என்ன பாடல்னு சொல்லலாமா?
2: வாரணமாயிரம்லேருந்து அனல்மேலே பனித்துளி சார்.
1: உங்களோட விருப்பத்தில் வாரணமாயிரம் படத்திலிருந்து அனல்மேலே பனித்துளி. கொடைக்கானலில் பனித்துளிகளாக நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம், இங்கேருந்து கொஞ்சம் அனலை வாங்கிட்டு பனியை கீழே அனுப்பலாம். இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: நம்ம முனைவர் பட்டம் வந்து நீங்கள் சொன்னீங்க, நல்ல உழைப்பு, எல்லாரோட ஒத்துழைப்பும் இருந்துச்சு. ஒரு பிரிண்ட் அவுட் போடணுனாலும் வீட்டுக்காரவங்களோட உதவி எல்லா இடமே எனக்கு இருந்ததுன்னு. வீட்டில் மொத்த ஆள்னு அந்நிகழ்ச்சியிலேயே சொன்னீங்க, அது மாதிரி தாசில்தார் வட்டத்தில் அவங்களோட பேத்தி இன்னாரோட மக இப்படி எங்கள் குடும்பத்தில் முனைவர் பட்டத்தில் நான் தான் முதல்ல வாங்கினேன் அப்படின்னு. முனைவர் பட்டம் வாங்கும்போது எப்படி உணர்ந்தீங்க? வீட்டில் இருக்க எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னு சொல்லலாமா?
1: ஆக்சுவலாக முனைவர் பட்டம் அப்படிங்கிறது வந்து ஆளுநர்கிட்ட தான் வாங்குவாங்க. அப்போது வந்து ரொம்ப அந்த ஏரியாவே பாரதியார் யூனிவர்சிட்டிங்கிறப்போ யாரையுமே உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் உள்ளே போகணும். கேண்டிடேட்ஸ் கூட வந்திருக்கவங்கெல்லாம் வந்து ஒரு ரூம் அலாட் பண்ணிடுவாங்க, அங்கே தான் உட்காந்துக்கணும், அங்கே எல்இடி போட்டுருவாங்க, அதில் தான் பார்த்துக்கணும். கேஷுவலாக நான் உள்ளே போயிட்டேன். ஆனால் வெளியில இருந்து ஃபேமிலி கணவர் வந்து உள்ளே வரணும்னு ஆசைப்பட்டார், ஃபோட்டோ எடுக்கணும், ஆளுநர் கூட அது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஆளுநர் இருக்கனால யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அந்த இதை வாங்கும் பொழுது எனக்கு வந்து இவ்வளோ வருஷம் உழைப்புக்கு வந்து இன்னைக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இது. வெளியில் வந்ததையுமே அவ்வளோ தூரம் ஹாப்பியாக இருந்துச்சு, அதே சமயம் ஆனந்த கண்ணீர் தான் வந்துச்சு. ஒரு போராட்டம், இவ்வளோ தூரம் ஒரு ஒர்க்கில் உட்காரணும் அப்படின்னா எவ்வளோ எவ்வளோ ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி வரணும். அப்போ கல்வி அப்படிங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு சூழ்நிலையில் கை கொடுக்கும். அதனால தான் எல்லா குழந்தைகளுக்குமே நான் ஒர்க் பண்ணுற கல்லூரியில் பசங்கள்கிட்ட எல்லாமே சொல்லுவேன், தயவு செய்து படிங்க, படிப்பு தான் வாழ்க்கையில் வந்து ஒரு உங்களை எந்த இடத்துல யார் கைவிட்டாலும் நீ கற்ற கல்வி வந்து ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கொடுக்கும், படிக்கணும், படிக்கக்கூடிய வயசில் படிங்க, இதுதான் என்னுடைய பெஸ்ட் அட்வைஸாக இருக்கும். ரெண்டாவது பசங்களுக்கு சொல்கிறது வந்து இந்த மாதிரி எம்காம் எம்ஃபில் இப்படி நிறைய படிக்கிறதுக்கு நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் உட்காந்து 12th பப்ளிக் ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இது ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் எங்கேயோ போயிடலாம். இதுதான் என்னுடைய சஜஷன் சார்.
0: இப்போ நீங்கள் சொல்கிறப்ப கேட்டுட்டு இருக்கவங்களுக்கும் தோணும், கொஞ்சம் முயற்சி எடுத்தோம்னா, அதுவும் ஒரு தொழில் முறை சார்ந்த படிப்புகள் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் போகிறப்ப
1: நிறைய இருக்குது சார்.
0: அதற்கான வருமானம் ஈட்டக்கூடிய வழியும் இருக்குது, அதே நேரம் அந்த படித்த கல்வி எப்போவுமே கைவிடாதுப்பா, கண்டிப்பாக கை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்கீங்க. இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
1: வெயில் படத்திலிருந்து உருகுதே மருகுதே அப்படிங்கிற ஒரு சாங்.
0: உங்களோட விருப்பத்தில் வெயில் படத்திலிருந்து பாடல் வளம் இருக்குது. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஆமாம், இப்போ இவ்வளோ தூரம் வாழ்க்கை பயணத்தில் படித்தேன், முனைவர் பட்டம் வாங்கினேன், ஒரு ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை, என்னால் முடியலைனாலும் இன்றைக்கி பல குழந்தைகளை ஆடிட்டர் ஆக்கிக்கிட்டு இருக்கேன், இப்படி எவ்வளவோ விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. சொல்லும்போது கல்லூரியில் பேராசிரியராகவும் வேலை செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னீங்க, கல்லூரியில் எப்படி பேராசிரியரானீங்க?
1: இது போகிறது வந்து யூஜிசி நாம்ஸ் படி, அதுக்கான இது என்ன, அப்போ நாங்கள் 2018 உள்ளே போயில எம்ஃபில் தான். அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஃபில் இருந்தால் கல்லூரி பேராசிரியராக இருக்கலாம். அதுக்கப்புறம் 2019 யூஜிசியோட யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் தான் எங்களுக்கு கொடுக்கும். அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி ஒரு கல்லூரி உதவி பேராசிரியராக பணியாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய கல்வி தகுதி வந்து PhD முனைவர் பட்டம் பெற்றிருந்தால் மட்டும்தான் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லெட்டார் நெட், இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி இருக்கணும். அப்போது எம்ஃபில் இல்லை அப்படிங்கிறப்போ எப்போ தெரிஞ்சிச்சோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத வந்து எடுத்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னுடைய முனைவர் பட்டம்.
0: அந்த ஒரு சூழலும் ஏற்பட்டது, முனைவர் பட்டம் இருக்கிற பட்சத்தில் தான் பேராசிரியராக இருக்க முடியும்னு.
1: ஆமாம் சார்.
0: சரி, இப்போ இந்த கல்லூரி வாழ்க்கையில் ஒரு பேராசிரியராக நீங்கள் சந்தித்த ஏதாவது ஒரு சவால், அப்போ இந்த குழந்தைங்களை கொண்டு வரது கஷ்டமாக இருந்தது, போராடணும், ஜெயித்தோம், அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு?
1: நான் ஃபஸ்ட்டு வந்து மகளிர் கல்லூரியில் தான் பேராசிரியராக என்னுடைய பணியை ஸ்டார்ட் பண்ணேன். கேர்ள்ஸுங்கிறப்போ நம்மளும் லேடியாக இருக்கும்போது பிள்ளைகளோட அட்டாச் ஆக ஈஸியாக எனக்கு தெரியல. ஆண்கள் கல்லூரிக்கு வந்ததுக்கப்புறம் பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க பசங்க. நான் உள்ளே ஜாயின் பண்ணும்பொழுது என்னுடைய வயசு பார்த்திங்கன்னா 25 தான். என்னுடைய கல்லூரி முதல்வரே சொன்னாங்க, நீ ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்க, நீ எப்படி வந்து பசங்களெல்லாம் மெயின்டைன் பண்ணி கொண்டு வர போகிற அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அப்போ தான் யோசித்தேன், அப்போது பசங்களை வந்து நம்ம பிள்ளைங்க மாதிரி இல்லை, பசங்கள்கிட்ட வந்து எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உள்ளுக்குள்ளார போனேன். ஃபஸ்ட் டைம் கிளாஸ்க்குள்ளார போயில பசங்களை பொறுத்தவரை என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற இந்த ஜென்ரேஷனில் வந்து ஹார்ஸாக பேசக்கூடாது, அவனை வந்து அன்பால் சொல்லி வந்தோம் அப்படின்னா எல்லா குழந்தைகளும் கேட்டுக்கிறாங்க. நம்ம திட்டி அடித்து திட்டிட்டு அவனை போயிடும், எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஊன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அவனுக்கு அந்த படிப்பு மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் போயிடும். அடுத்து நம்மளைய வந்து ஏதாவது பண்ணணும், இவங்க கிளாஸ்க்கு வராமல் இருக்கணும், அப்போ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கட் பண்ணிட்டு போகிற ஒரு ஹேபிட் கொண்டு வந்துடுவான். அப்போ அவனுக்கு தேவை படிப்பு. அப்போ அவன் என்ன மாதிரி பண்ணுறாங்க, கிளாஸில் சேட்டை பண்ணுவாங்க சார், இப்போயுமே வந்து பசங்க வந்து ஏதாவது ஒரு இது பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவன் வழியில் போய் இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதும் எந்திரிச்சு நீ வெளியில் போன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்போ எல்லாத்துக்கு முன்னாடி அவனை இன்சல்ட் பண்ணால் அந்த குழந்தைக்கு கஷ்டமாகும். இப்போ எல்லா குழந்தைகளையும் வந்து நம்ம குழந்தைகளை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் அவனே நினச்சி ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா எல்லாருமே இன்றைக்கி அக்செப்ட் பண்ணி உள்ளே வந்துடுறாங்க சார். இப்படி தான் நான் வந்து எல்லா குழந்தைகளையுமே வந்து என் குழந்தைகளை எப்படி பார்க்குறனோ அதே மாதிரி தான் பார்க்குறேன் பசங்களை. அதனால் என்ன சொன்னாலும் அவனும் ஒபே பண்ணி வந்துடுறாங்க. ஹார்ஸாக பேசினா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது.
0: நீங்கள் சொல்கிறப்ப அது ஒரு நிதர்சனமான உண்மையாகவும் இருக்குது. எடுத்தோம் அப்படின்னு கடிஞ்சால் அந்த குழந்தைங்க கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி அந்த சவாலும் புரியுது. ஒரு மகளிர் கல்லூரி, பெண்கள் கல்லூரியிலிருந்து ஒரு ஆண்கள் கல்லூரிக்கு போகும்போது அதை கையாளக்கூடிய விஷயமே இங்கே இருக்கிற விஷயம் வேறு, இங்கே இருக்கிற விஷயம் வேறு. அதையும் அருமையாக கையாண்ட விதம் நல்லா இருக்குது. சொன்ன விஷயத்துலையும் நம்ம குழந்தைங்கள பார்க்குற மாதிரியே பார்த்தா அன்பால் உலகத்தையே ஜெயிக்கலாம், பசங்களையா ஜெயிக்க முடியாது அவனை.

0: மறைக்க வைக்க முடியாதுன்ற விஷயத்தையும் பகிர்ந்திருக்கீங்க. இந்த தருணத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜீன்ஸ் படத்துல இருந்து பூவுக்கள் ஒளிந்திருக்கும் தனி கூட்டம் அதிசயம், அந்த பாடல் நல்லா இருக்கும் சார்.
0: நிச்சயமா பாடல் வளம் வர இருக்கு. இணைந்திருங்கள், இது கோடை பண்பலை 100.5.

0: ஒரு குடும்ப தலைவி, இரண்டு குழந்தைகளின் தாய். ஒரு சமூகத்தில் பெண்கள் முனைவர் பட்டத்தோடு பார்க்குறதோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்படி ஒரு முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர்னு உங்கள் பேர் முன்னாடி நீங்கள் போடுவீங்க, முனைவர்னு சொல்லி. இந்த மாதிரி சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்களுக்கு, திருமணமான பெண்களாக இருக்கட்டும், இல்லை படிச்சுக்கிட்டு இருக்க பெண்களாக இருக்கட்டும், ஒரு பேராசிரியராக, ஒரு முனைவர் பட்டம் பெற்ற பெண்மணியாக என்ன விஷயம் பகிர்ந்துக்கிற விரும்புகிறீங்க?
1: முக்கியமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷன் கேர்ள்ஸ், அதாவது யூஜி முடித்த பொண்ணுங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, அடுத்து படிங்க. எவ்வளோ தூரம் உங்களால் படிக்க முடியுமோ படிங்க. சில வீட்டில் கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் இருப்பாங்க. ஒரு டிகிரி போதும். இன்றைக்கி டிகிரியே சில ஃபேமிலிஸில் படிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஆனாலும் மேக்ஸிமம் பொண்ணுங்க அடம்பிடிச்சாவது ஒரு டிகிரி படிச்சிடுறாங்க. அப்போ இந்த கல்வியை விடாமல் அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறையா எழுதுங்க. திருமணம் ஆயிருந்தாலும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு தடை இல்லை. நம்ம போய் அந்த இடத்துல ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கணும். நம்ம படித்து தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. எவ்வளவோ வேலை இன்றைக்கி பெண்கள் வந்து எல்லா துறையிலையுமே பெண்கள் வந்துட்டாங்க. ரயில்வேயில் பார்த்தீங்கன்னா ரயில் இயக்கிறதும் ஒரு பெண், ஃப்ளைட்டும் ஒரு பெண் இயக்கும்போது ஏன் நம்மளால் பண்ண முடியாதுங்கிற ஒரு எய்மை எடுத்துட்டு கல்விக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நாளைக்கு நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது. நம்ம இண்டிபெண்ட்டாக நின்று நமக்கு நல்லா நம்மளால் பண்ண முடியுங்கிற ஒரு இது வந்து கல்வி மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். அதனால் வாழ்க்கையில் வந்து கல்வியை எவ்வளோ தூரம் உங்களால் கற்றுக்க முடியுமோ அதை வச்சு ஒரு நல்ல டிபெண்டன்ட் பர்சனாக இல்லாமல் இண்டிபெண்டாக நிற்கிறதுக்கும் பெண்கள் பழகிக்கணும், போல்டாக இருக்கணும் சார்.
0: சுதந்திரத்தோடு கூடிய கல்வி அறிவு நிச்சயம் அவசியம் அப்படின்ற விஷயத்தை பகிர்ந்துருக்கீங்க. அதுவும் ஒரு பெண்ணாக நீங்கள் கடந்து வந்த பாதையின் அனுபவத்தில் பகிர்ந்தப்ப நிச்சயமாக முடியும், நம்மளாலையும் முடியும் அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை பயண அனுபவங்களை இவ்வளோ நேர கோடை பண்பலையோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைவு செய்வதற்கான தருணம் இது. என்ன பாடல் நிறைவாக கேட்கலாம்?
1: என்னுடைய குழந்தைக்கு பாப்பா தம்பி ரெண்டு பேருமே லைக் பண்ணி கேட்குற ஒரு பாட்டு, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது, முட்டைக்கலக்கிங்கிற ஒரு சாங், யூத் படத்திலிருந்து முட்டைக்கலக்கி.
0: சரி, உங்களோட குழந்தைகள் விருப்பத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறீங்க. முட்டைக்கலக்கி அப்படின்னு அந்த பாட்டு பயங்கர ஹிட்டாக இருக்குது யூத் படத்திலிருந்து. உங்களோட குழந்தைகள் விருப்பத்தில் பாடல் உங்களுக்காகவும் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்காகவும் வளம் வரருக்கு. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக செலவு பண்ணி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பகிர்ந்துகிட்டமைக்காக கோடை பண்பலை 100.5 சார்பாக நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம் சார்.
2: கானகங்கை உங்கள் கோடை பண்பலையில் இதுவரை இசை நடைபோட்டு இனிதாய் நிறைவு பெறுகிறது விருந்தினர் விருப்பம். தன் எண்ணங்களால் வண்ணங்கள் சேர்த்து வனப்புமிகு இசை தேர்வுகளை தந்து இதுவரை நம்மோடு பயணித்தார் பழனி வணிகவியல் துறை பேராசிரியர் முனைவர் சி. ரோஹிணி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு மயிலப்பன், கணினியாக்கம் Y. முகமது அலி. நன்றி, வணக்கம் நேர்களே.

சின்ன சின்ன நினைவுகளுக்குள் கட்டுண்ட பெரிய பெரிய கனவுகளை சுமக்கும் இதயம். இனிமையாய் இன்பமாய் ரசித்த நிமிடங்களை திரும்ப பெற துடிக்கும் நேரம்தான் கோடை பண்பலை 1.5 நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் சந்திக்க இருக்கும் மாவட்டம் மலைகளால் சூழப்பட்ட மாவட்டம், இயற்கை அழகை சொல்லும் மாவட்டம், கலை நுணுக்கத்தை பறைசாற்றும் பாறை ஓவியங்கள், மலையேற்றத்தை ஊக்குவிக்கும் பகுதியான ராயக்கோட்டை வரலாற்று ஆர்வலர்களை கவர்ந்த இடங்களில் ஒன்று, தளியேரி மற்றும் பூங்கா, ஐயூர் சுற்றுச்சூழல் பூங்கா, அருங்காட்சியகம், அவதானப்பட்டி ஏரி போன்ற சுற்றுலா தலங்களை கொண்ட மாவட்டமான கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களை அன்போடு அழைக்கிறது இன்றைய நினைவே சுகம். கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் வரலாம். 24 24 24 24 24 29 கொடைக்கானலின் முன்னிணைப்பிற்கு சொல்லி 45 42. கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களை அன்போடு வரவேற்க காத்திருக்கிறேன் சசிரேகா குமரகுரு. மீண்டும் இனிய இரவு வணக்கம் நேர்களே.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் காத்திருக்கும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: 24 மாவட்ட நேய நெஞ்சங்களை கொள்ளை கொண்ட கோடை பண்பலைக்கு இனிய இரவு வணக்கமா.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க, யார், எங்கிருந்து?
1: அம்மா, இரவு வணக்கம் கூறுபவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியமா தத்ரள்ளி அப்படிங்கிற ஒரு சித்தூர்ல இருந்து ஆறுமுகமா.
0: சரிங்க ஐயா, ஆறுமுகையா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: அம்மா, திரைப்படம் வந்து நாயகன். இந்த படத்துல இருந்து நிலா அது வானத்து மேலே அப்படிங்கிற பாடலை நம்ம 24 மாவட்ட நேயர் உட்பட தாங்களுக்கும் சேர்த்து கொடுங்கம்மா.
0: சரிங்கய்யா, பாடல் வந்துட்டே இருக்கு. உங்களுக்கும் ஒட்டுமொத்த பண்பலை குடும்பத்திற்காகவும் பாடல் ஒலிக்குது. கோடை பண்பலை 100.5 இதிலிருந்து.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம், கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில இருந்து லீலாவதி பேசுறேங்க.
0: சரிங்க லீலாவதி அம்மா, என்ன
1: படத்துல மூக்குத்தி பூ மேலே படம்
0: உங்களுக்காக? மூக்குத்தி பூ மேலே கோடை பண்பலை 100.5 இப்ப மலர காத்திருக்கு, கேட்டு ரசிக்கலாம்.

0: இரவு 10:21 கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இன்னைக்கே கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களின் பங்களிப்போடு வளம் வந்துட்டு இருக்கு. இப்ப யார் இணைப்புல இருக்காங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் உலகம், பாலசுப்ரமணி.
0: சரிங்கய்யா, என்ன பாடல்?
1: மானாறு காவல் படத்துல இருந்து. வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை.
0: அப்படியா, கிருஷ்ணகிரி இல்லையா, மதுரையா?
1: இல்லை, அது பாடலா இருக்கு.
0: சரிங்கய்யா, பாடல் வந்துட்டே இருக்கு. கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: இசைச்சோலையில் இனிய கானங்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். இணைப்பில் வரும் அன்பு நேயர் வாங்க, வணக்கம்.
1: வணக்கங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, யார்?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையிலிருந்து, கொடமாண்டம்பட்டியிலிருந்து ஜெயபாரதி பேசுகிறேன்.
0: ஜெயபாரதி, உங்களுக்கு நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம்?
1: கரகாட்டக்காரன் படத்துல இருந்து இந்தமான் அந்த சாங்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு. இளையராஜாவின் இசையில் இளையராஜாவும் சித்ராவும் இணைந்து பாடிய பாடல் உங்களுக்காக ஒலிக்குது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இது நினைவி சுகம். பண்பலை கடிகாரம் காட்டும் நேரம் 10:33, 4 ஆயிட்டு. இப்ப யார் பேச போறாங்க? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: சொல்லுங்க. யா, யார், எங்கிருந்து?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் அரசம்பட்டி பக்கம் காவாக்கட்டு கிராமத்திலிருந்து ரிட்டையர் சப் இன்ஸ்பெக்டர் ஏ முருகன் பேசுறேம்மா.
0: முருகனையா, நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிகழ்ச்சியில வந்து சி ராஜேந்திரன் நடிச்ச படம்மா. படம் வந்து ஒரு தாயின் சவரம். அந்த படத்துல எனது கானம் உன் காதில் வெல்லவில்லையா, அந்த பாட்டை 21 நம்ம சிறமானி கொல்லாம்பட்டி காட்டு கேட்க.
0: அனைவருக்காகவும் பாடல் வருது கோடை பண்பலை 100.5.

0: கோடை பண்பலை 100.5 இது நினிவி சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க? பிரமீலா. நிகழ்ச்சியில என்ன பாடல் கேட்கலாம் பிரமீலா?
1: புதிய
0: உங்களுக்காக புதிய பூ பூக்க காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5 இருந்து.

0: கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இன்றைய நினைவே சுகம். இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்கய்யா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதமதி எம் தனியாசலம் சின்ன பாப்பாங்க மேடம். மேடம்
0: சரிங்க, என்ன பாடல் வேணுங்க?
1: படம் வந்து திரிசுல மேடம், திருமாலின் சிறிதாய்வு முகமே என்ற பாடல் வேணும் மேடம்.
0: பாடல் வந்துட்டே இருக்கு கோடை பண்பலை 100.5 இருந்து. நன்றிங்கய்யா.

0: மக்களின் நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 இது நினைவே சுகம். இணைப்பில் வரும் அன்பர் வாங்க வணக்கம்.
1: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிமா.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் என்ன பாடல் கேட்கலாம் தேன்மொழியம்மா?
1: உழவன் மகன்ல இருந்து உன்னை தினம் தேடும் தலைவன்ற பாடல் போடு சகோதரி.
0: உங்களுக்காக நீங்க கேட்ட அதே பாடல் ஒலிக்கிறது கோடை பண்பலை 100.5 இருந்து.

இன்றைய நினைவே சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட அன்பர்களை வரவேற்று விடைபெறுகிறது. மீண்டும் கேட்கலாம் நினைவே சுகம். நாளை இரவு 10 மணிக்கு சிவகங்கை மாவட்ட அன்பர்களை வரவேற்று காத்திருக்கிறது. பிரிவோம், சந்திப்போம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சசிரேகா. குமரகுரு, நன்றி நேர்களே.

கோடை பன்மலை 1.5 இப்போது நம் கேட்டு மகிழ இரவு சிறகு. மீண்டும் இரவு வணக்கம் நேர்களே. கருநீல வானின் ஓவியத்தில் பிறைநிலா கோலம். இரவின் சிறகுகள் விரிந்த போதும் இன்பக் கனவுகள் இதமாய் மலரும். இரவின் அமைதி கீதமிசைக்க செவிகள் இசைப்பருக கோடை பன்மலை 1.5 நாம் ரசிக்க இரவு சிறகு.

நாளை காலை 5 மணிக்கு இறை புகழ் பாடிட அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடியல், 6:30 கேட்கலாம் மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அணில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோ, ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வசந்த விடியல். நிகழ்ச்சியில் 6:25 மதுரை ஸ்ரீ மீனாட்சி ஃபேன் ஹவுஸின் ஆலய உலா இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் கேட்கலாம். காலை 7 மணிக்கு சுகமான காலை நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும், போமேக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் ஜாயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியரின் இன்று அன்று ஆகியன கேட்கலாம். காலை 8 மணிக்கு தேனி மாவட்ட நேயர்களுக்காக மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:30 கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ், மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்லின் மனதோடு ராகம். நிகழ்ச்சியில் 8:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் ட்ரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவலும் விளம்பரம். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், அனில் பாஸ்தா, மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறி, ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் வானவில். வானவிலில் நாளை உலர் மலர் தொழில்நுட்பம், உலர் மலர் தொழில்நுட்பம் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கோ சதீஷ் அவர்கள். காலை 10 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோவின் திரையுலக கலைப்பயணம், சிறப்பிக்கிறார் திரைப்பட இசையமைப்பாளர் தாஜ்னூர் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலமறிய இடம்பெறும். முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம், நண்பகல் 12 மணிக்கு புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கமன் கோவின் மகளிர் நேரம். நாளை தடம் பதிக்கலாம் மாம்பழ தின சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் பெரியகுளம் கைலாசப்பட்டி எஸ் முருகேஸ்வரி அவர்கள். 12:20 வத்தலக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி. பகல் 1 மணிக்கு தாரபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு டோல் தமாக்கா தோல். பிற்பகல் 3 மணிக்கு திண்டுக்கல் பால்பாண்டி அவர்களின் தெருவில் உயிரெழுத்து நிகழ்ச்சியில் பாட்டும் பதமும் இடம்பெறும். மாலை 4 மணிக்கு அனில் பாஸ்தா, தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் விடுகதை வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் போமெக்ஸ் பனிங்கள் ஜெட்டிகள் ஜாயர்கள், மேக்னா சில்க்ஸ் பரமத்தி வேலூர் துறையூர் முசிறியின் விடுகதை வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு சித்திர செவ்வானம், 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனமும் இடம்பெறும். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள், 6:05 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ஜாயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள் கேட்கலாம். இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் சொந்த பந்தமும் இடம்பெறும். இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, 9 மணிக்கு இரவு தாலாட்டாய் கொடை தென்றல், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம் இரவு 10 மணிக்கு நாளை சிவகங்கை மாவட்ட நேர்களுக்காக. முன்னிரவு 11 மணிக்கு விரியும் இரவு சிறகு இவையாவும் கோடை பண்பலை 100.5 நாளை விளம்பரும் நமது நிகழ்ச்சிகள்.

இரவு நேர பாடலெல்லாம் இதயங்கள் பேசும் மொழிதான். இரவு பாடும் மெல்லிசையில் விடியல் வரும் வரை கூட விழிகள் உறங்க மறுக்கும். கவலைகளெல்லாம் விலக, விழிகள் மெதுவாய் மூட, கனவுகள் போக்கும் உலகில் நம்பிக்கை மீண்டும் மலரட்டும். விடைபெறுகிறது இரவு சிறகு. மீண்டும் விரியும் நாளை முன்னிரவு 11 மணிக்கு. கோடை பன்மலை 100.5 இனி நாளை வலம்பெறும் நமது நிகழ்ச்சிகள்.

மெல்லிய அணிச்சப்பூவை அதன் காம்பை கிள்ளி எறியாமல் சூடிக்கொண்டாள். எடை கூடியதால் வருந்துகிற அவளின் இடைக்கு பறைகள் நல்லனவாக ஒழிக்கா. குறள் எண் 1115 அதிகாரம் 4 புனைந்துரைத்தல்.

0: மெல்லிய அணிச்சப்பூவை அதன் காம்பை கிள்ளி எறியாமல் சூடிக்கொண்டாள். எடை கூடியதால் வருந்துகிற அவளின் இடைக்கு பறைகள் நல்லனவாக ஒழிக்கா. குறள் எண் 1115 அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல்.
1: கூடை பந்தலின் 1.5 இன்று நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நமது நிகழ்ச்சிகளை காலை மணி 4:51 இதே அலைவரிசை 1.5 மகஹர்ட்ஸில் நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ அன்புடன் அழைக்கின்றோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.

உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களை, நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலை 100.5 புத்துணர்ச்சி நிறைந்த இந்த நேரத்தில். உங்கள் மனம் கவர்ந்த கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நாள் இனிமையாகவும் வெற்றிகரமாகவும் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்பொழுது முதல் நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. தஞ்சை சுற்று வட்டார நேயர்களுக்காக 101.2 MHz அனைத்து நேயர்களும் நமது வளமையான அலைவரிசை 100.5 நியூஸ் அண்ட் ஏர் செயலியிலும் எமது நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம். இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சக வருடம் 1948, அசாத 31, பிரபவ ஆடி 6, 2026 ஜூலை 22 புதன்கிழமை.

நாம் இணைந்துள்ளம் கோடை பண்பலை 100.5 அருள் மாலை. இனிய காலை வணக்கம் நேயர்களே, இறைவனின் அருளால் உதித்துள்ள இந்த இனிய விடியலில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். அழைத்து மகிழும் அபிஷேக் நாகதேவன். இறை அருளுடன் இந்த நாளை இனிதே தொடங்குவோம். கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.

நாம் இணைந்துள்ளோம் கோடை பண்பலையின் 1.5 அருள் மாலை. பண்பலையின் நேரம் காலை 5:14. முழு முதற் கடவுள் அருளோடு இந்த இனிய காலை வேலையை தொடங்குவோம் நேயர்களே.

நாம் இணைந்து உள்ளம் கோடை பண்பலின் 1.5 இறை இசையால் வளம் வந்து கொண்டிருக்கிறது அருள் மாலை. பண்பலையின் நேரம் 5:27. வார்த்தைகள் மௌனமாகும் இடத்தில் பக்தி பிறக்கிறது. இசையின் வழியே இறைவனை உணர்வோம் இந்த பாடலோடு.

நாம் இணைந்து உள்ளோம் கோடைப்பண்பலை 100.5 அருள் மாலை. நம்பிக்கையோடு வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணமே பக்தி